ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசை அமுதம் பருகிக் கொண்டிருக்கிறோம்.

நிறைவு பெற்றது இசை அமுதம். இன்னும் சில நொடிகளை நாம் கேட்க இருப்பது 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கார் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். மேற்காசியாவில் பல மாதங்களாக நீடிக்கும் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அமெரிக்காவும் ஈரானும் முக்கிய ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட தயாராகி வருகின்றன. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான போட்டி இன்று காலை 9:30 நடைபெற உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:02:30. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலை. புதிய காலையில் உங்களுக்காக பல்வேறு தகவல்கள் வரவிருக்கின்றன. முதலாக நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் வரும் 16/6/2026 அன்று முற்பகல் 11 மணி அளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர், கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்கள் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணலாம். மேலும் வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார்கள். சேவை செய்திகளில் இதுவரை விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடமிருந்து விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் மணி 6:05 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் எஸ் இலக்கியா அவர்கள்.
1: வாழ்க்கை பந்தயத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் நாம் எங்கு செல்கிறோம், எதை தேடி இவ்வாறு ஓடுகிறோம் என்று ஒரு நிமிடம் நமக்குள் கேள்வி கணைகளை தொடுத்திருக்கிறோமா? ஆம், இன்றைய சிந்தனையாக நாம் ஒரு கேள்வியை நம் வாழ்வின் தீர்வாக வைக்க முயல்வோம். ஆம், நம்மை நாம் கேட்க வேண்டிய கேள்விகள். நாம் குழந்தைகளாக இருந்தபோது எல்லாவற்றையும் கேள்வி கேட்டோம், ஏன், எப்படி, எதற்கு என்று. அந்த கேள்விகள் நம்மை வளர்த்தன. ஆனால் வளர்ந்த பிறகு நம் உலகத்தையே கேட்கிறோம், நமக்குள் கேள்வி கேட்க மறந்து விடுகிறோம். காலை எழுந்ததும் நமது நாள் தொடங்குகிறது. வேலை, பொறுப்பு, கடமை, இதற்கிடையில் ஒரு கேள்வி கூட நாம் நம்மை நோக்கி கேட்பதில்லை. இன்று நான் என்னவாக இருக்கப் போகிறேன் என்று கேட்டு பாருங்கள். உங்களுக்குள் அதற்கான தீர்வு அந்த நொடியிலே இருக்கின்றது. நாம் வெற்றியை தேடுகிறோம், பதவிகளை அடைகிறோம், புகழையும் பாராட்டையும் சேர்த்து கொள்கிறோம். ஆனால் இந்த வெற்றிகள் எனக்கு அமைதியை தருகிறதா என்று உங்களின் ஆழ் மனதிற்குள் எப்பொழுதாவது கேட்டு பார்த்ததுண்டா? கேளுங்கள், உங்கள் வெற்றி உங்களின் வெற்றிடத்தை நிரப்புகிறதா என்று சோதித்தறியுங்கள். சில நேரத்தில் நாம் மற்றவர்களின் கனவுகளை வாழ்கிறோம், சமூகம் சொல்வதை பின்பற்றுகிறோம். ஆனால் என்னுடைய சொந்த கனவு என்ன என்று உங்களுக்குள் நீங்கள் கேட்டதுண்டா? கேளுங்கள், உங்கள் கனவுகளை உங்களுக்குள் கண்டடைவீர்கள். ஒரு மரம் வளர்வதற்கு அதன் வேர் ஆழமாக இருக்க வேண்டும். அதேபோல் ஒரு மனிதன் உயர்வதற்கு அவனுடைய உள்ள கேள்விகள் ஆழமாக இருக்க வேண்டும். நாம் தோல்வியில் பயப்படுகிறோம், அதை மறைக்க முயற்சிக்கிறோம். ஆனால் இந்த தோல்வி என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று உங்களுக்குள் உணரும்போது அந்த தோல்வி உங்களுக்கு ஆசிரியனாக மாறுகிறது. வாழ்க்கையில் நாம் பல உறவுகளை சந்திக்கிறோம். சிலர் நம்முடன் நிலைத்திருக்கிறார்கள், சிலர் விட்டு செல்வார்கள். அப்போது நாம் கேட்கும் கேள்வி, ஏன் அவர்கள் சென்றார்கள்? ஆனால் உங்களுக்குள் கேட்காத கேள்வி, நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று. கேட்டு பாருங்கள், உங்கள் ஆழ் மனதின் ஒளி உங்களுக்கு வழிகாட்டும். ஒரு நாள் முழுவதும் பல சத்தங்களை கடந்து செல்கிறோம், தொலைபேசி, உலகம், மனிதர்கள். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் சத்தம் மட்டும் மூடப்பட்ட கதவின் பின்னால் உள்ளது. அந்த கதவை திறக்க ஒரு திறவுகோள் உண்டு. அது என்ன தெரியுமா? நமக்கு நாமே கேட்கும் கேள்விகள்தான். நான் என்ன விரும்புகிறேன்? என்னால் என்ன மாற்ற முடியும்? என்னால் என்னை எவ்வாறு மேம்படுத்த முடியும்? இந்த கேள்விகள் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் அவை வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. ஒரு அமைதியான தருணத்தில் நமக்குள் நம்மை தேடும்போது பயமின்றி, மறைவின்றி உண்மையாக இந்த கேள்வியை கேட்டு பாருங்கள். என்னால் நான் பெருமைப்படுகிறேனா? நான் என்னை மன்னித்திருக்கின்றேனா? நான் உண்மையில் வாழ்கின்றேனா என்று இந்த கேள்விகளை உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். இந்த கேள்விகள் எளியவை அல்ல. சில நேரங்களில் கேள்விகள் நம்மை வாழ்வின் புதிய தரிசனத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியவை. அவைகள் நம்மை வளர்க்கும் உண்மை ஒளிகள். நம்மை நாம் கேட்க வேண்டிய கேள்விகள் நம்மை நாம் காணாத பாதைகளை அடைய வழிகாட்டும். அதனால் நண்பர்களே, இன்று இப்போதே நம்மை நாம் கேள்வி கேட்போம். ஏனெனில் வாழ்க்கையின் மிகப்பெரிய பதில்கள் நம்முடைய உள்ளத்தில்தான் உள்ளது. அதை திறக்கும் திறவுகோள் நம்முடைய கேள்விகளே.
0: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் பேராசிரியர் எஸ் இலக்கியா அவர்கள்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:15.
3: ராணி, விசேஷத்துக்கு கிளம்பலையா?
4: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
3: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
4: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
5: வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் இணைந்திருக்கிறோம். எதிர்த்து வாழு, ஆனால் யாரையும் எதிர்பார்த்து வாழாதே என்ற பொன்மொழியோடு பாடல் ஒலிக்கிறது தர்மசீலன் படத்திலிருந்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:20.
3: இந்நாளின் சிறப்பு. ஜூன் 14 இன்றைய சிறப்புகள்.
4: ஜூன் 14 இன்று உலக குருதி கொடையாளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது.
3: ஜூன் 14 இன்று மலாவில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது.
4: ஜூன் 14 இன்று இந்திய வானியலாளர், கணிதவியலாளர் நீலகண்ட சோமயாஜி அவர்கள் பிறந்த ஆண்டு 1444.
3: ஜூன் 14 இதே நாள்தான் 2002 MN என்ற புவியருகு விண்பொருள் 75,000 கிலோமீட்டர் தூரத்தில் புவியை கடந்து சென்ற ஆண்டு 2002.
4: இதே நாள்தான் சார்லஸ் பேபேஜ் வித்தியாச பொறி ஒன்றுக்கான திட்டத்தை அரசு வானியல் கழகத்தில் சமர்ப்பித்த ஆண்டு 1822.
3: ஜூன் 14 இதே நாள்தான் ஹவாய் ஐக்கிய அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட ஆண்டு 1900.
4: இதே நாள்தான் நார்வே பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த ஆண்டு 1907.
3: ஜூன் 14 இதே நாள்தான் ஐரோப்பிய வானாராய்ச்சி மையம் பாரிஸில் அமைக்கப்பட்ட ஆண்டு 1962.
4: ஜூன் 14 இதே நாள்தான் மரைனர் 5 விண்கலம் வீனஸ் கோளை நோக்கி ஏவப்பட்ட ஆண்டு 1967.
3: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

நேரம் 6:23. நேயர்களை இனி தெரிந்து கொள்ளவிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி இன்று ஒளி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. காலை 6:55 பூந்தளிர். இன்று காலை 7:00 பிரேக் வாட்டர் ஷோ பொய்கை பூக்கள். இதில் வேலைவாய்ப்பு செய்திகள். 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மாற்று வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் உத்தர ரங்கம் பள்ளி கொண்ட ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோவில் பற்றிய தகவல்கள் வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களில் திரை இசை. அதனைத் தொடர்ந்து 7:30 பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்களில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோக நுட்பங்கள் மற்றும் ஆசனங்களின் பயன்கள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருபவர் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். அதைத் தொடர்ந்து திரை இசை இடம்பெறும். இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா? இதில் மதுரை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெறும். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்போர் பேராசிரியர் முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதா தேவர் ஆகியோர்.

மணி 10:02 உலக இரத்த தான தினம் 2026 சிறப்பு நிகழ்ச்சி. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மத்திய இரத்த வங்கி மருத்துவ குழுவினரிடம் சிறப்பு நேர்காணல். முற்பகல் 11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 12 மணிக்கு ஸ்நேகிதியே. மதியம் 1 மணிக்கு வசந்த கானங்கள், காலத்தில் அழியாத காவிய பாடல்களை கேட்டு மகிழலாம். 1:55 சௌராஷ்டிர மொழி பாடல். பிற்பகல் 2:15 கவிதை அரங்கம். 3:02 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:02 வசந்த் தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். மாலை 4:30 பண்பலையின் ஆட்டக்களம். மாலை 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேளை. மாலை 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 பர்மிங்ஹாம் எஜ்பெஸ்தானில் நடைபெறும் இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பையின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். இனி நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 6:40 அந்திப்புகள், 7:10 மாவட்ட செய்திகள். எழுதி வழங்குபவர் செந்தில். இடம்பெறும் மாவட்டம் தென்காசி மாவட்டம். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். முதல் பாட்டு இது ஹிட்டு தொடர்ந்து இடம்பெறும். இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள், குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. முப்பதுக்கு விளையாடலாம் வாங்க. விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்றுனர் ஆர் சீதாலட்சுமி அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 9:15 காற்றில் விரியும் கடிதமலர்கள். 10:00 பட்டுச்சிறகு தொகுத்து வழங்குபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.

10:59 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz எமது ஒலிபரப்பு நிறைவு பெறும். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:10 தேனும் பாலும். நினைவில் நின்ற பழைய திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 4:45 வரை எமது சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அஞ்சலாக கேட்கலாம். கேட்டது இன்று ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு, நிகழ்ச்சியும் நேரமும். ஆகாஷ்வாணி.

0: நேரம் 6:30.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுனே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனே சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க், சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு

0: பிரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும், மரங்களை வளர்க்க வேண்டும், ஆறுகளை காப்பாற்ற வேண்டும் என்று இன்று பலரும் பேசுகிறோம். ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய கிராம மக்கள் இதையெல்லாம் தங்களுக்கு தெரியாமலேயே செய்து வந்திருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? அவர்களுடைய தாய் தெய்வங்கள் மூலமாக. நம் நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு காவல் தெய்வம் இருக்கும். குறிப்பாக பல கிராமங்களில் மாரியம்மன், காளியம்மன், பேச்சியம்மன், இசக்கியம்மன், முத்தாலம்மன், அங்காளம்மன் போன்ற தாய் தெய்வங்களை மக்கள் வழிபடுகிறார்கள். இந்த தெய்வங்கள் பெரும்பாலும் பெரிய கோபுரங்களுக்குள் இருக்காது, ஒரு மரத்தடியில், ஒரு குளக்கரையில், ஒரு மலைச்சரிவில் அல்லது ஒரு சிறிய தோப்புகள் இருக்கும். இதில்தான் ஒரு பெரிய சுற்றுச்சூழல் பாடம் இருக்கிறது. ஊர் மக்கள் அந்த தெய்வத்தை மதிப்பதால் அதை சுற்றியுள்ள மரங்களையும் வெட்ட மாட்டார்கள், தெய்வம் இருக்கும் குளத்தையும் அசுத்தப்படுத்த மாட்டார்கள். அந்த பகுதியை ஒரு புனிதமான இடமாக கருதி பாதுகாப்பார்கள். இன்று சாக்ரட் க்ரோவ்ஸ் என்று அழைக்கப்படும் கோவில் காடுகள் என விஞ்ஞானிகள் சொல்வதை நம்முடைய முன்னோர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே செயல்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு சிறிய அம்மன் கோவில் இருக்கும் இடத்தை கவனித்து பாருங்கள். அதை சுற்றி ஒரு பெரிய ஆலமரமோ, அரச மரமோ, வேப்ப மரமோ, புளிய மரமோ இருக்கும். ஏன் அவை இன்னும் உயிரோடு இருக்கின்றன? மக்கள் அவற்றை வெட்ட பயந்ததால் தான். பயம் சில நேரங்களில் இயற்கையை காப்பாற்றும் காவலனாகவும் மாறிவிடுகிறது. தமிழ்நாட்டில் கூட பல ஊர்களில் அந்த மரத்தில்தான் அம்மன் இருக்கிறாள், அந்த காட்டுக்குள் சாமி இருக்கிறார் என சொல்வார்கள். அதனால் அந்த மரமும் காப்பாற்றப்படுகிறது, அந்த காடும் காப்பாற்றப்படுகிறது. இது சட்டம் போட்டு பாதுகாப்பதல்ல, மனதில் இருக்கும் நம்பிக்கையால் பாதுகாப்பது. ஆறுகளையே தாயாக வழிபடுகிறார்கள். நர்மதா, கங்கை, யமுனை, காவேரி போன்ற நதிகள் வெறும் நீரோட்டம் அல்ல, அவை உயிருள்ள தாயாகவே கருதப்படுகின்றன. ஒருவரை தாயாக நினைத்தால் அவருக்கு தீங்கு செய்ய மனம் வருமா? அதனால்தான் நதிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது. அதே போல மலைகளும் பல இடங்களில் தெய்வங்களின் இருப்பிடமாக கருதப்படுகின்றன. இந்த மலை அம்மனின் இடம், இந்த குன்று சாமியின் இடம் என்று சொல்வதால் அந்த இடங்களை மக்கள் பாதுகாக்கிறார்கள். இன்று சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் பல்லுயிர் வளத்தை காப்பாற்றுங்கள் என சொல்கிறார்கள். ஆனால் நம் பாட்டி தாத்தாக்கள் அந்த காட்டுக்குள் போய் மரம் வெட்டாதே, அங்கே சாமி இருக்கிறார் என சொல்லி அதையே செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழ்நாட்டில் கூட ஆடிப்பெருக்கு, முளைப்பாரி, அம்மன் திருவிழாக்கள் போன்ற பல நிகழ்ச்சிகள் மழை, நீர், விதை, பயிர், நிலம் ஆகியவற்றோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவை. அதாவது தெய்வ வழிபாடும் இயற்கையும் தனித்தனி அல்ல, ஒன்றோடொன்று இணைந்தவை. இன்று சுற்றுச்சூழலை காப்பாற்றுவது என்பது பெரிய விஞ்ஞானிகளின் வேலை மட்டுமல்ல, ஒரு மரத்தை வெட்டாமல் இருப்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். ஒரு குளத்தை சுத்தமாக வைத்திருப்பதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். ஒரு தோப்பை காப்பாற்றுவதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தான். இந்த எளிய செயல்களை நம் முன்னோர்கள் சட்டங்களால் அல்ல, நம்பிக்கைகளால் செய்தார்கள். அவர்களுடைய தாய் தெய்வங்கள் இயற்கையை பாதுகாக்கும் ஒரு அமைதியான ஆசிரியராக இருந்தன. அதனால்தான் இன்று நாம் அந்த தாய் தெய்வங்களை பற்றி பேசும்போது அது வெறும் மத நம்பிக்கைகளை பற்றிய கதை அல்ல, அது மரங்களை காப்பாற்றிய கதை, குளங்களை காப்பாற்றிய கதை, காடுகளை காப்பாற்றிய கதை. அது இயற்கையோடு இணைந்து வாழ்ந்த சாதாரண மக்களின் அறிவை பற்றிய கதை. ஒரு மரத்தை வெட்டாதே என ஆயிரம் பலகைகள் வைப்பதை விட அங்கே அம்மன் இருக்கிறாள் என்ற ஒரு நம்பிக்கை சில நேரங்களில் அந்த மரத்தை பல நூறு ஆண்டுகள் உயிரோடு வைத்திருக்கிறது. இயற்கையை நேசிப்பதும் பாதுகாப்பதும் சில நேரங்களில் ஒரு சட்டத்தில் இருந்து மட்டும் வராது, ஒரு நம்பிக்கையிலிருந்தும் வரலாம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி முருகராஜ் அவர்கள். இயற்கை

0: நேரம் 6:35. இன்று பராபவ ஆண்டு வைகாசி மாதம் 31 ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை

0: மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி ஆகிய இரு நாட்களும் ஊறுகாய் மற்றும் தொக்கு தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி வகுப்பு காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9488575716. ஆர்வமுள்ளோர் கலந்து கொண்டு பயனடையலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 20ஆம் தேதி அன்று தீவன தயாரிப்பு பயிற்சி நடைபெற உள்ளது. இந்த இலவச நேரடி பயிற்சிக்கு முன்பதிவு அவசியம். பதிவு செய்ய காலை 10 மணி முதல் 4 மணி வரை 9488575716 என்ற கைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையலாம் என சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த தென்னை சாகுபடி செய்யும் விவசாயிகளே, வண்டு வருமுன் தென்னையை காத்திடுவோம். தென்னையை தாக்கும் பூச்சிகளில் அதிக சேதத்தை விளைவிக்கக்கூடியது காண்டாமிருக வண்டு. இதன் தாக்குதல் தென்னை மட்டுமின்றி பாக்கு, எண்ணெய் பனை, ஈச்சை மரம் ஆகியவற்றிலும் காணப்படும். தாக்குதலின் அறிகுறி, காண்டாமிருக வண்டுகள் தென்னையின் உச்சியில் விரிவடையாத குருத்து பாகத்தினை துளையிட்டு உள்ளே இருக்கும் மொட்டு பகுதியை தின்றுவிடும். இதனால் எஞ்சிய குருத்து விரியும் போது தென்னை மட்டை முக்கோண வடிவில் சீராக கத்திரியால் வெட்டியது போல இருக்கும். மொட்டு பகுதியை மென்றபின் மீதியாகும் மரச்சக்கையை உள்ளே சென்ற துவாரம் மூலம் அடிமட்டையின் இடுக்குகளிலிருந்து வெளியே தள்ளும். சில சமயங்களில் இளம் கன்றுகளின் குருத்து அழிந்து விடுவதால் மரம் வளர்ச்சி குன்றி காணப்படும். காண்டாமிருக வண்டு தாக்குதலை கட்டுப்படுத்த தோப்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எருக்குழிகளில் உள்ள காண்டாமிருக வண்டின் முட்டைகள், புழுக்கள், கூட்டு புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். இரவு நேரங்களில் விளக்கு பொறியினை தோப்பினில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். இனக்கவர்ச்சி பொறியினை ஏக்கருக்கு 5 எண்கள் என வைத்து வண்டுகளை அதிக அளவில் கவர்ந்து அழிக்கலாம். வேப்பங்கொட்டை தூளையும் மணலையும் 1:2 என்ற விகிதத்தில் கலந்து மரம் ஒன்றிற்கு 150 கிராம் வீதம் அல்லது ரச கற்பூரம், அதாவது அந்துருண்டை 3 எண்களை நடுக்குருத்தின் மட்டை இடுக்குகளில் வைக்கலாம். ஒரு மண்பானையில் 5 லிட்டர் தண்ணீருடன் 1 கிலோ ஆமணக்கு புண்ணாக்கு சேர்ந்த கலவையை தோப்பில் வைத்து வண்டுகளை கவர்ந்து அழிக்கலாம். மெட்டாரைசியம் பிவேரியா இரண்டையும் ஒரு மரத்திற்கு 10+10 கிராம் வீதம் எடுத்து துவாரம் உள்ள பகுதியில் போட்டு மூடிவிடலாம். அல்லது 1 லிட்டர் தண்ணீருக்கு 5+5 கிராம் அளவு எடுத்து நன்கு கரைத்து தென்னங்குருத்து பகுதியில் ஊற்றிவிடலாம். உயிர் உரங்கள் தேவைக்கு விவசாயிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய கைபேசி எண்கள் 9952305745 மற்றும் ஒரு எண் 8870392422. இவ்வாறு வேளாண் குறிப்பு தெரிவிக்கின்றது. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்றைய நமது இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்த தகவல்கள் வழங்குபவர் காந்திகிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள்.
1: மண் பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடல் அமைப்புகளோட தொடர்புடையது. ஏன்னா இதை வந்து ஆங்கிலத்தில் சோல் ஆஃப் இன்ஃபினைட் லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா எண்ணற்ற உயிர்களுக்கான ஒரு ஆன்மா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மண் அப்படிங்கிறது பயிர் வளர்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஸோ பல நுண்ணுயிர்களுக்கு வாழ்வதற்கும் ஒரு இருப்பிடமாக இருக்கிறது. என்னன்னா இந்த நம்ம ஒரு பிடி நல் மண் வளத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட

அதிகமான நுண்ணுயிர்கள் அதுல இருக்குது. இந்த உலகத்துல உள்ள நம்ம மனுஷ பாப்புலேஷனை விட அதுல அவ்வளவு நுண்ணுயிர்கள் வந்து இருக்கிறது. இதை வந்து எப்படி மனித உடம்போட நான் கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு இருக்க ரத்த ஓட்டங்கள் மாதிரியே மண்ணுக்கும் வந்து அந்த நீர் ஓட்டம் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுவாங்க. நமக்கு இருக்க செரிமானம் மாதிரி மண்ணில் எதை போட்டாலும் மக்கிறது. அதுக்கப்புறம் நமக்கு மூளை இருக்க மாதிரி மண்ணுக்கு மூளை பார்த்தோம் அப்படின்னா கிளே அப்படிங்கிற மாதிரி, களி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுவாக நம்ம வந்து மனுஷ உடம்போட மண்ணை வந்து ஒப்பிடலாம். மண் மாதிரிகள் வந்து நம்ம இந்த முறையில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாலித்தீன்

0: கிளே அப்படிங்கிற மாதிரி, களி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இதுவாக நம்ம வந்து மனுஷ உடம்போட மண்ணை வந்து ஒப்பிடலாம். மண் மாதிரிகள் வந்து நம்ம இந்த முறையில் எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு அதில் வந்து அந்த விவசாயினோட பெயர், முன்னாடி என்ன பயிரிட்டாங்க, இதுக்கப்புறம் என்ன பயிரிட போகிறாங்க இப்படிங்கிற விவரத்தை எல்லாத்தையும் அந்த பாலித்தீன் பேக்கில் போட்டு ஒரு மண் பரிசோதனை நிலையத்துக்கு நம்ம வந்து அனுப்பிச்சோம் அப்படின்னா ஒரு 10 to 15 ஒரு 5 நாளுக்குள்ளே அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது, திரும்ப நீங்கள் பயிரிடணும் அப்படின்னா எவ்வளோ உரம் நீங்கள் போடணும் அப்படிங்கிற மொத்த விவரத்தையும் வந்து மண் பரிசோதனை நிலையத்திலேருந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதன் மூலயமா நம்ம வந்து உரத்தினோட அளவு வந்து நல்லா பாதியாக குறைச்சிடலாம். குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மண் வளத்தையும் நம்ம வந்து மேம்படுத்தலாம். ஏன்னா நம்ம இப்போ ரசாயன உரங்கள் அதிகமாக நம்ம பயன்படுத்த தள்ளப்பட்டுட்டோம், வேற வழி இல்லை. அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இருக்க சத்துக்களோட இதை கொஞ்சமாக குறைச்சி போட்டால் இன்னும் கொஞ்சம் மண் வளம் வந்து கூடும். நார்மலாக ஒரு 280 to 450 கிலோ தலைச்சத்து வந்து இருக்கணும் ஒரு ஹெக்டரில். அதே நம்ம மணிச்சத்து பார்த்தோம் அப்படின்னா 11 to 22 கிலோ ஹெக்டருக்கு இருக்கணும். தாம்பல் சத்து பார்த்தோம் அப்படின்னா 110 கிலோலேருந்து ஒரு 280 கிலோ வரைக்கும் மண்ணில் இருக்கணும். குறைச்சி இருந்துச்சுன்னா நம்ம வந்து மேம்படுத்தணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த உரத்தை நம்ம வந்து பார்த்து ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணணும். பொதுவாகவே நம்ம இந்திய மண்ணில் எல்லாத்துலேயுமே இந்த சாம்பல் சத்து அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்குள்ள இதில் 450 இருந்துச்சு அப்படின்னா இந்த சாம்பல் சத்தே போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா அதில் பாதி பிரிஞ்சிரும். என்னென்னா இந்த ஒரு சில சத்துக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மண்ணில் உள்ள கிளே அப்படின்ற சொல்கிற ஒரு பார்ட்டிகல்ஸில் போய் ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த சத்து வந்து தாவரத்துக்கு வந்து அவைலபிலிட்டியே இருக்காது. ஸோ அதனால நம்ம வந்து உரம் போடணும். என்னதான் அதிகமாக நம்ம வந்து மண் பரிசோதனையில் சொன்னாலும் அந்த உரத்தை போடணும், ஆனால் கம்மியாக போடணும் நார்மலாக போடுறத விட.
1: இதுவரை மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர். கமலேஸ்வரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
3: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
2: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
3: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
3: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
2: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
3: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
2: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
3: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
2: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
4: இசையோடு என்றும் நீங்கள்.
5: இன்னும் சில நொடிகளில் 6:45 மணிக்கான மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவில் மேற்கொள்ள உள்ள 6 நாள் அரசுமுறை பயணத்தின் முதற்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்தார். அங்கு அவருக்கு இந்திய வம்சாவளியினர் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பிரான்ஸ் மற்றும் இந்திய கலைஞர்கள் கதக், ஒடிசி மற்றும் பரதநாட்டியம் போன்ற இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் பிரதமரை வரவேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் முக்கிய நிகழ்வாக இன்று பிற்பகல் 2:30 பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் என்ற 3 நாள் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இது இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்தும் ஒரு முக்கிய திட்டமாகும். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி தனது பயணத்தின் 2 கட்டமாக ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். அங்கு தனது பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சில் நடைபெற உள்ள G7 நாடுகளின் உச்சி மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளார். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரில் தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்பிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய வம்சாவளியினருக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த வரவேற்பு தமக்கு என்றும் நினைவில் நிற்கக்கூடியதாக அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். தாயகத்திலிருந்து 1000+ கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இந்திய வம்சாவளியினருக்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள பிணைப்பு இப்போதும் மிகவும் வலுவாக நீடிக்கிறது என்பதை அவர் தனது பதிவில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் டீசல் இறக்குமதியை குறைக்கும் விதமாக 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு மத்திய அரசு சட்டப்பூர்வமாக அனுமதி அளித்துள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். நாக்பூரில் நேற்று செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் இறக்குமதிக்காக நாம் செலவிடும் 22,00,000 கோடி ரூபாய் மிச்சமாகும் என்று கூறியுள்ளார். ஏற்கனவே மாருதி சுசுகி நிறுவனம் 100% எத்தனாலில் ஓடும் காரை அறிமுகப்படுத்தி உள்ளதாகவும் இதேபோல் எத்தனாலில் இயங்கும் இருசக்கர வாகனங்களும் சந்தைக்கு வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த 2 மேலும் சில கார் நிறுவனங்கள் எத்தனாலில் இயங்கும் வாகனங்களை அறிமுகப்படுத்த தயாராகி வருவதாகவும் திரு கட்கரி மேலும் கூறினார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி அவர் பேசினார். மாநிலம் முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் தரமான மருத்துவ சேவைகள் கிடைப்பதை அரசு உறுதி செய்ய பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் கூறினார். மருத்துவம் என்பது புனிதமான தொழில் என்றும் அதனை வணிகமாக பார்க்காமல் ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்யும் மனப்பான்மையுடன் இளம் மருத்துவர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அரசு மருத்துவமனைகளில் கூட்ட நெரிசலை குறைக்கவும் நீண்ட நேரம் காத்திருப்பதை தவிர்க்கவும் ஆன்லைன் மூலம் மருத்துவர்களை சந்திப்பதற்கான முறையை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வு அவசியமில்லை என்பதே தாவேக அரசின் கொள்கை என்றும் ஒரே நாடு ஒரே தேர்வு முறை மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்றும் திரு அருண்ராஜ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால் வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நுகர்வோரின் தேவைகளை ஆவின் நிறுவனம் பூர்த்தி செய்து வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக நீல நிற மற்றும் பச்சை நிற பாக்கெட் பால் உள்ளிட்ட அனைத்து வகைகளும் போதிய அளவில் விநியோகம்

வணக்கம். மாநில செய்திகள், வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த

0: வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார்.
1: சென்னையில் வந்து 15 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ சொல்கிற கிரீன் மேஜிக் பச்சை நிற பால் பேக்கெட் வந்து ஒரு நாளைக்கு 4.40 லட்சம் லிட்டர்லேருந்து 5 லட்சம் லிட்டர் வரைக்கும் விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி எல்லா வகையான பாலும் எந்த தட்டுப்பாடும் இல்லாமல் தங்குதடையின்றி மக்களுக்கு விநியோகம் பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: சேலத்தில் 50க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு நிகழ்ந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள போதிலும் மேலும் பலருக்கு இதில் தொடர்பு இருக்கலாம் என்பதால் குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை ஆகிய 10 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். வேளாண் துறையில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக இந்தியாவும் ரஷ்யாவும் தீவிரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றன. மியான்மரில் இன்று அதிகாலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 3.8 பதிவாகியுள்ளது. திரிபுரா மாநிலத்தையொட்டியுள்ள பங்களாதேஷ் எல்லையில் அத்துமீறி நுழைய முயன்ற பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சர்வதேச அளவில் விமான போக்குவரத்து பயணிகளின் எண்ணிக்கையில் 2% சரிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச விமான போக்குவரத்து சங்கம் தெரிவித்துள்ளது. திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூத்துக்குடி நகரில் மாதாந்திர மின் பராமரிப்பு பணி நடைபெற உள்ளதால் நாளை மறுநாள் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று மாநகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கும் பணிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்ட 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். சென்னை மடிப்பாக்கம் பகுதியில் வலி நிவாரண மாத்திரைகளை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 2040 மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். சென்னை அரும்பாக்கம் பகுதியில் ஏடிஎம் இயந்திரத்தை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் 3வது நாளான நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் பி பிரிவு போட்டியில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. இதனால் இரு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டி டிராவில் முடிவடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டது. வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
2: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை. மீனாட்சி பிரமாதம்.
4: என்ன நான் சொல்றேன்,
2: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
2: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி.

0: சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸ்ல சுட்டி குழந்தைகளுடைய மழலை சொல்தான் கேட்போம் பூந்தளி நிகழ்ச்சியில. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம கூட பேச ஒரு சுட்டி காத்துக்கிட்டே இருக்காங்க. யார், எங்க இருந்துன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: யார் பேசுறீங்க?
2: My name is அனுஸ்ரீ.
1: எங்க இருந்து பேசுறீங்க அனுஸ்ரீ?
2: மதுரை.
1: சரி, மதுரைன்னு சொல்லிட்டீங்க, நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மதுரையில ஒரு பெரிய ரிவர் இருக்கு இல்லையா, அந்த ரிவரோட பேர் என்னன்னு
2: தெரியுமா?
1: வைகை. சரியா சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா என்ன விளையாட்டு சொல்லுவீங்க?
2: என்ன
1: சொல்ல போறீங்க?
2: பாட்டுக்குட்டியே ஆட்டுக்குட்டியே வேலிய தாண்டாரே.
1: சரி, அருமையா சொல்லிட்டீங்க. உங்களுக்கு இது யாரு சொல்லி கொடுத்தாங்க? உங்களுக்கு வேற என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்?
2: டிராயிங் பண்ணுவேன்.
1: டிராயிங் நல்லா பண்ணுவீங்க.
2: எஸ் மேம்.
1: வேற என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவீங்க?
2: டான்ஸ்.
1: டான்ஸ். என்ன மாதிரி டான்ஸ்லாம் கத்துட்டு இருக்கீங்க?
2: பரதநாட்டியம்.
1: பரதநாட்டியம் கத்துட்டு இருக்கீங்களா?
2: எஸ் மேம்.
1: சூப்பர் சூப்பர்மா. இதுவரையும் பூந்தளிர் கேட்டீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். நன்றி நேர்களே.

0: ஸ்டேஷன் பேபே.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 புதிய காலையில் இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இந்நாளின் சிறப்பு இயற்கை இன்பம். ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, மாநில செய்திகள் பூந்தளிராக என இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது புதிய காலை நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 7 மணி. இது ஆகாஷ்வாணி.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இன்னைக்கு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு செய்திகள் நாளேடுகளில் இன்று ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள், சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோக நுட்பங்கள் மற்றும் ஆசனங்களின் பயன்கள், செய்திகள் திரை இசை ஆகியன இடம்பெறவிருக்கின்றன. முதலாவதாக ஒரு திரை இசை பாடல் ஒலிக்கிறது. 1988 ஆண்டு சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சத்யா. இதோ கவிஞர் வாலியின் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், லதா மங்கேஷ்கர் பாடுகிறார்கள்.

நேரம் 7:06 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பிரேக் வர்ஷ ஷோ பொய்கை பூக்கள். இனி நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது வேலை வாய்ப்பு செய்தி. ஒன்று, மத்திய தொழில் பாதுகாப்பு படையில் CISF காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதில் பார்மசிஸ்ட் பிரிவில் 18 இடங்களும், லேப் டெக்னீஷியன் பிரிவில் 5 இடங்களும், எக்ஸ்ரே டெக்னீஷியன் 1 என மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி DMLD, டி ஃபார்ம், பி ஃபார்ம், ரேடியோகிராஃபி முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 7/7/2026 படி 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, உடல் தகுதி தேர்வு, மருத்துவ சோதனை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹100. SC ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் July 7 7/7/2026. மேலும் விவரங்களுக்கு cisfrect.cisf.gov.in என்ற இணையதளத்தை பார்வையிடவும். மீண்டும் ஒருமுறை இணையதள முகவரி cisfrect.cisf.gov.in. தேர்வில் வெற்றி பெற்று பணியில் அமர ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வாழ்த்துகிறது. பிரேக்பாஸ்ட் பொய்கை பூக்களினி பாடல் ஒலிக்கிறது. 1989 ஆண்டு அமீர்ஜான் இயக்கத்திலும் இளையராஜாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சிவா. புலமைப்பு தன் பாடல் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், சித்ரா பாடுகிறார்கள்.

0: நேரம் 7:12.
1: தினமும் காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
6: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை 4:45 துவங்கும்.
5: தினமும் காலை 5:30 இசையமுதம்.
6: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
5: தினமும் காலை 6:55 பூந்தளிர்.
6: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
5: தினமும் மதியம் 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
6: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
5: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
6: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
5: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
7: இசையோடு என்றும் நீங்கள்.
0: இனி 7:30 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
8: வணக்கம். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி

0: தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவின் புத்தாக்கம் மற்றும் புத்தொழில்களுக்கான சூழலை உலக அரங்கில் முன்னிறுத்த இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் தொழில்நுட்பம், பாதுகாப்பு, புதுமை கண்டுபிடிப்பு மற்றும் உத்திசார் விவகாரங்கள் குறித்து இருதரப்பு பேச்சுகளை நடத்த உள்ளனர். முன்னதாக பிரான்ஸ் நாட்டின் நீஸ் நகரை சென்றடைந்த பிரதமருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அங்கு திரண்டிருந்த இந்திய வம்சாவளியினர் இந்தியாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பிரான்ஸ் பயணத்திற்கு பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா செல்ல உள்ளார். பஞ்சாப் மாநிலத்தில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கூட்டணி ஏற்பட்டால் அதற்கு பிஜேபி தான் தலைமை தாங்கும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநில அரசியலில் இனியும் பிஜேபி இளைய பங்காளியாக இருக்காது என்று கூறினார். அகாலிதளம் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இதுவரை எந்த பேச்சுகளும் நடைபெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். அசாம் மாநிலம் ஜோர்ஹத் பகுதியில் நேற்று நிகழ்ந்த விமான விபத்தில் 5 விமானப்படை வீரர்கள் உயிரிழந்தது மிகுந்த வேதனை அளிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த விபத்தில் உயிரிழந்த 5 வீரர்களும் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்துள்ளதாக கூறியுள்ளார். நாட்டிற்காக இவர்களின் வீரமும் சேவையும் எப்போதும் பெருமையுடனும் நன்றியுடனும் நினைவு கூறப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் அணுசக்தி துறையுடன் இணைந்து புதிய வெப்பமூட்டம் தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தலைவர் திரு வி நாராயணன் தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நேற்று பேசிய அவர், சந்திராயன் 3 திட்டத்தின் விக்ரம் லேண்டர் சூரிய ஆற்றலை கொண்டு நிலவில் 14 நாட்கள் மட்டுமே இயங்கியதை சுட்டிக்காட்டினார். தற்போது அணுசக்தி துறையுடன் இணைந்து உருவாக்கப்பட உள்ள இந்த புதிய லேண்டர் செயற்கை வெப்பமூட்டும் கருவிகளை கொண்டிருக்கும் என்றார். இதன் மூலம் நிலவின் கடும் தட்பவெப்ப நிலையையும் தாங்கி சுமார் 200 நாட்கள் வரை நிலவில் இயங்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் வேளாண் அமைச்சர்கள் மாநாடு இந்தோர் பிரகடனத்துடன் நேற்று நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், உலகளாவிய வேளாண் துறை ஒத்துழைப்பில் இது முக்கிய நடவடிக்கையாக கருதப்படும் என்று கூறினார். சர்வதேச அளவில் நிலவும் நெருக்கடி மற்றும் நிச்சயமற்ற சூழலில் இந்த மாநாடு உலகிற்கு நம்பிக்கை அளித்துள்ளது என்றும் கூட்டாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகள் நலன், காலநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் நடைமுறைகள், விவசாயத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது ஆகியவற்றை இந்தோர் பிரகடனம் வலியுறுத்தியுள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதும் கப்பல் போக்குவரத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஹார்முஸ் நீரிணை உடனடியாக திறந்துவிடப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஒருவேளை ஒப்பந்தம் தோல்வியடைந்தால் அடுத்த கட்ட கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க அமெரிக்கா தயங்காது என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஆனால் ஒப்பந்தம் கையெழுத்தாவது குறித்து அதிகாரப்பூர்வமான இறுதி முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை என்றும் தொடர்ந்து ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. தெஹ்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அந்நாட்டின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு இஸ்மாயில் பக்காயி, இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பில்லை என்றும் இதுகுறித்து முடிவெடுக்க இன்னும் சில நாட்கள் ஆகும் என்றும் தெரிவித்துள்ளார்.

0: பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகத்தால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பயனடைந்து வருகின்றனர். தமிழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த மருந்தகத்தை சேவை மனப்பான்மையுடன் நடத்தி வருவதாக மருந்து கடை உரிமையாளர் ஒருவர் தெரிவித்தார்.
1: என் பேர் உமா மகேஷ். நாங்கள் மக்கள் மருந்தகம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். பிரதமரையா வந்து ஏழைகள் வந்து பயன்பெறதுக்காக வேண்டி இந்த ஜென்ரிக் மெடிசனை இந்த இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்காரு. நீங்க ப்ரெஷர், சுகர், ஹார்ட் சம்பந்தமான மெடிசன்ஸ், அப்புறம் கிட்னி சம்பந்தமா அந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் நல்ல விலை கம்மியா கிடைக்குது. ஏழைங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, மருந்து வாங்க முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமா இருக்கு. எல்லாருமே வந்து இந்த மருந்து வாங்கி பயன்பெறணும்னு கேட்டிருக்கோம்.
0: மற்ற மருந்து கடைகளை விட இங்கு விலை குறைவாக உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
2: என் பேர் மகேஸ்வரி. நான் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் பகுதியிலிருந்து வந்து மருந்து வாங்குறதுக்காக இங்க வந்திருக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் கடையில தான் நாங்க மாதந்தோறும் வந்து மருந்து வாங்குறோம். இங்க வந்து ரேட் எங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்ல கிடைக்குது, அதனால ரெகுலராகவே நாங்க இதை பயன்படுத்துறோம். இந்த மருந்தை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு பக்க விளைவும் எங்களுக்கு வர்றதில்லை. இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு.
3: என் பேர் விக்னேஷ், நான் காஞ்சிபுரத்துல இருந்து வருகிறேன். மக்கள் மருந்தகத்தில் நான் மருந்து வாங்கியிருக்கிறேன். தொடர்ந்து நான் இங்க வாங்கி கொண்டிருக்கிறேன். அம்மாவுக்கு பிபி சுகர்
0: திரிபுரா மாநில தலைநகர் அகர்தலா விமான நிலையம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து வருவதாக விமான நிலைய இயக்குநர் திரு கிஷன் மோகன் நெஹ்ரா தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற விமான பயணிகள் நல தின கொண்டாட்டத்தில் பேசிய அவர், 2014 8,90,000 இருந்த பயணிகளின் எண்ணிக்கை தற்போது 15,00,000 உயர்ந்துள்ளது என்று கூறினார். விமான நிலைய உட்கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். சண்டிகரில் நேற்று மாலை மருந்து கடை ஒன்றில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அக்கடையின் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் கடைக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாகவும், தப்பிச் சென்ற 3 பேரை தேடும் முயற்சியில் காவல்துறை ஈடுபட்டுள்ளதாக உயரதிகாரிகள் தெரிவித்தனர். நாட்டின் பல பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களான அந்தமான் நிக்கோபார் தீவுகள், மாஹே, ஒடிசா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கர்நாடகா, தெலங்கானா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சூழல் நிலவுவதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சமநிலையில் முடிவடைந்தது. நியூயார்க்கில் இன்று அதிகாலை நடைபெற்ற போட்டியில் 2 அணிகளும் தலா 1 கோல் அடித்தன. தற்போது போஸ்டனில் ஹைத்தி ஸ்காட்லாந்து அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் ஆஸ்திரேலியா துருக்கி அணிகளுக்கு இடையேயான ஆட்டை இன்று காலை 9:30 தொடங்க உள்ளது. முன்னதாக நேற்று சான் பிரான்சிஸ்கோவில் கத்தார் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற்ற ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. சுவிட்சர்லாந்து அணி 1 கோல் அடித்து முன்னிலையில் இருந்தது. இருப்பினும் ஆட்டத்தின் இறுதி நேரத்தில் கத்தார் அணி 1 கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 1வது 1-நாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. தரம்சாலாவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டது. அதன்படி முதலில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் 24.5 ஓவரில் 194 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 195 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய இந்தியா 22.5 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி வரும் புதன்கிழமை லக்னோவில் நடைபெற உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். பஞ்சாப் மாநில அரசியலில் பிஜேபி முக்கியமான பங்களிப்பை ஆற்ற உள்ளதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். நிலவின் கடும் குளிரில் இருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
4: நேரம் 7:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம்.

0: காலம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
1: தரம் இருக்கும், HUID சான்றிதழ் இருக்கும், டிசைன் இருக்கும், லேட்டஸ்ட் ஸ்டைல் இருக்கும்.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை.
0: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
3: அன்பர்களே, இன்று அமாவாசை, உத்தர ரங்கம், பள்ளிகொண்ட ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயிலுக்கு செல்கிறோம். வேலூர் பெங்களூரு சாலையில், வேலூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பள்ளிகொண்டாவில் இந்த தலம் அமைந்துள்ளது. திருமால் பள்ளிகொண்ட கோலத்தில் காட்சி தரும் தலங்கள் பலவற்றுள் உத்தர ரங்கம் எனப்படும் பள்ளிகொண்டாவும் ஒன்று. இவ்வூர் முன்பு பள்ளிகொண்டான் என அழைக்கப்பெற்று தற்போது பள்ளிகொண்டா எனப்படுகிறது. அந்த காலத்தில் திருவேதிமங்கல் என்னும் இந்த பகுதியை அம்பராஜா என்பவர் ஆட்சி புரிந்தார். ஒரு சமயம் திருமாலை குறித்து தவம் செய்திட அவர் முன் திருமால் காட்சி தந்தார். அவரிடம் மன்னர், இந்த தலத்தில் தாங்கள் பள்ளிகொண்ட கோலத்தில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என வேண்டினர். அதனை ஏற்று திருமால் இங்கு ஸ்ரீரங்கநாதராக கோவில் கொண்டுள்ளார். ஒரு சமயம் சரஸ்வதி ஊழல் கொண்டு பிரம்மாவை பிரிந்தார். சரஸ்வதி வேகவதி ஆறாக மாறி பாய்ந்தபோது திருமால் ஆற்றின் குறுக்கே சயனித்து தடுத்தார். பூசலால் பிரிந்த பிரம்மாவையும் சரஸ்வதியையும் திருமால் ஒன்று சேர்த்தமையினால் இந்த பெருமான் தரிசித்தால் தம்பதியரிடையே உள்ள வேறுபாடுகள் நீங்கி ஒன்றுபட்டு வாழ்வர். கிபி 848 மூன்றாம் நந்திவர்மன், 926 முதலாம் பராந்தகன், 985 முதலாம் ராஜராஜன், 1012 முதலாம் ராஜேந்திரன், 1306 இரண்டாம் ஜடவர்ம பாண்டியன், 1307 குலசேகர சம்புவராயர் போன்றோர் இந்த கோவிலுக்கு செய்த திருப்பணிகள் பற்றிய கல்வெட்டுகள் இங்கு உள்ளன. முதலாம் குலோத்துங்கன், சம்புவராயர்கள், விஜயநகர மன்னர்கள் போன்றோரும் இந்த கோவிலுக்கு பெரும் திருப்பணிகள் செய்தனர். இத்தலம் வேதரங்கம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவரங்கத்திற்கு வடக்கில் இந்த தலம் இருப்பதால் இதனை உத்தர ரங்கம் என்கிறார்கள். ஆலயத்தின் மின் மிக உயரமான 4 கல் தூண்களை கொண்ட ஊஞ்சல் மண்டபம் உள்ளது. நுழைவு வாயிலில் 7 கலசங்களுடன் கூடிய 5 நிலை ராஜகோபுரம் உள்ளது. பலிபீடம் மண்டபத்தின் மீது சயன ரங்கநாதர் சுதை சிற்பத்தாக உள்ளார். தொடர்ந்து கொடிமரம், மகாமண்டபம், அர்த்தமண்டபம், கருவறை என அமைந்துள்ளது. கருவறையில் ஸ்ரீ மகாவிஷ்ணு சயனக்கோலத்தில் பூமி நீலா சமேதராக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார். இங்குள்ள பெருமாளை ஆதிசேஷன் தனக்குள் அரவணைத்து கொண்டது போல இருப்பதால் பாலசயனம் என அழைக்கிறார்கள். 4 கலசங்களை கொண்ட கருவறை விமானம் கஜபிருஷ்ட அமைப்பில் உள்ளது. தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி தனிச்சன்னதியில் சேவை சாதிக்கிறாள். செண்பகவல்லி என்னும் பெண் அரங்கன் நினைவாகவே இருந்தாள். ஜம்பாதி முனிவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பெருமாள் இத்தலத்தில் அவளை மணந்தாள் என்பது வரலாறு. பெருமாள் பாதங்கள் தனிச்சன்னதியில் உள்ளன. அருகில் கஸ்தூரி ரங்கர், சோட்டா ரங்கர் என அழைக்கப்பட்ட ரங்கநாதர்கள் உள்ளனர். ஆழ்வார் சன்னதிகள் சீதாலக்ஷ்மணர் அனுமனுடன் ஸ்ரீராமர் சன்னதி உள்ளது. கிருஷ்ணன், ஆண்டாள், அனுமன், நாகர் சன்னதிகளும் உள்ளன. வடக்கு நோக்கிய கருடன், ராமானுஜர், மணவாள மாமனிகள் சன்னதிகளும் உள்ளன. தலவிருஷம் இலந்தை மரம், வெளியில் தீர்த்த குளம் உள்ளது. இதில் நீராடி இந்திரன் சாபம் நீங்க பெற்றான். நாகதோஷ பரிகார தலம். சித்திரை பெருவிழா, வைகாசி விசாகம், கருட சேவை, ஜேட்டாபிஷேகம், ஆடிப்பூரம், கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், நவராத்திரி, திருக்கார்த்திகை, பவித்ரோத்சவம், மார்கழி விழாக்கள், ரதசப்தமி, தெப்ப விழா, பங்குனி உத்தரம் போன்றவை இங்கு விழா நாட்கள். பசுமையான வாழ்வும் நிகரில்லா புகழும் பதவி உயரும் தரும் பள்ளிகொண்டா ரங்கநாதரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ ரங்கா ரங்கா ரங்கா.
0: நேயர்கள், இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள். நிகழ்ச்சியை வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை.
1: தரம் இருக்கும், HUID சான்றிதழ் இருக்கும், டிசைன் இருக்கும், லேட்டஸ்ட் ஸ்டைல் இருக்கும்.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்.

0: நீலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசைகளில் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோக நுட்பங்கள் மற்றும் ஆசனங்களின் பயன்கள் குறித்த சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள்.
4: யோகமும் அதன் நுட்பங்களும் அப்படிங்கிற தலைப்புல சில விஷயங்களை நாம பார்க்க போறோம். முதல்ல யோகம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, உடல் மனம் ஆத்மா இந்த மூணும் சேர்ந்துதான் ஒவ்வொரு செயலையும் செய்யுது. அப்ப இந்த மூன்றினுடைய ஒருங்கிணைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல ஆத்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு சட்டுன்னு புரிதல் கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், அத இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில புரிஞ்சுக்க கொஞ்சம் சௌகரியமா உடல் மனம் சக்தி இந்த மூன்றினுடைய ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு கோணத்தை எடுத்துக்கலாம். இந்த மூணும் ஒருங்கிணையாம காலையில நாம தூங்கி எழுந்திருச்சதுல இருந்து இரவு மீண்டும் படுக்க போகிற வரைக்கும் ஏதாவது ஒரு செயல் உண்டா? எழுந்திருச்சு நம்ம இடத்தை விட்டு நகருவோம், கட்டில் காலில் நம்ம பாதத்தினுடைய சுண்டு விரல் பகுதி மோதிரும், ஏன் கவனம் நமக்கு அந்த இல்லை, அவ்வளவுதான். உடல் மனம் சக்தி அப்படிங்கறதுல மனம் அங்க ஒருங்கிணையில, அதனால கால் விரல் இப்ப அங்க அடிபட்டுருச்சு இடிச்சிருச்சு அப்படிங்கிறோம். அப்போ இந்த மூணையும் ஒருங்கிணைச்சு உடல் மனம் சக்தி இந்த மூணையும் ஒருங்கிணைச்சு செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் யோகம். அது மட்டும் இல்ல, தமிழ்ல நமக்கு ஔவையார் ரொம்ப சௌரியமா சுலபமா சொல்லியிருக்காங்க, செய்வன சிறந்த செய். யோகம்னா என்ன அப்படின்னா, ஔவை பாட்டி நமக்கு செய்யற ஒவ்வொரு செயல்லையும் முன்னேற்றம் எந்த அளவுக்கு மாற்றம் கொண்டு வர, நேத்து ஒரு காரியம் செஞ்ச அதுல ஏதோ தவறு, அப்ப அந்த தவறை திருத்திக்கணும், இன்னைக்கு அதே தவறோட செய்யக்கூடாது. நமக்கு தான் கவிஞர்கள் சொல்லியிருக்காங்களே, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. அப்போ தவறை திருத்திக்கணும். அப்ப எப்பப்பெல்லாம் நாம தவறை திருத்திக்கிறோமோ அது யோகம். இது நமக்கு ஔவையார் சொன்னது. செய்யற செயல் எந்த அளவுக்கு முழு ஈடுபாட்டோடையும் ஏற்கனவே செய்த தவறையும் திருத்திட்டும் செய்யும் போது இன்னைக்கு அந்த செயல் எந்த அளவுக்கு முழுமையடையும், இவ்வளவுதான் யோகம். சரி, இதுக்கு ஏதாவது வயது வரம்பு உண்டா அப்படின்னா, ஆரம்ப கட்டத்தை பொறுத்த வரைக்கும் யோகத்துல அஷ்டாங்க யோகத்துல யம நியமம் அப்படின்னு முதல் இரண்டு கிளைகள் உண்டு. அந்த கிளைகள் நாம வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய நியாய தர்மங்களை பத்தி பேசும். அப்ப அதெல்லாம் எதன் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சின்ன சின்ன கதை பாட்டு அதன் மூலமா நமக்கு தாத்தா பாட்டிகள் சொல்லி கொடுப்பாங்க. சரி, தாத்தா பாட்டி அப்படிங்கும் போது அப்ப நம்முடைய வயசு என்ன, நமக்கு விவரம் தெரிஞ்சு நமக்கு பேச ஆரம்பிச்ச வயசுன்னு எடுத்துக்கலாம். அப்ப யோகத்துக்கு பொதுவான வயசுன்னு பார்த்தா 2-3, அதுல இருந்தே நம்ம ஆரம்பிச்சிடறோம். ஆசனங்கள் யோகத்துல மூன்றாவது கிளை, மொத்தம் 8 கிளைகள், அதுல மூன்றாவது கிளை ஆசனங்கள். அத நாம 7 வயசுல இருந்து முறைப்படி பயிற்சியா ஆரம்பிக்கிறோம். ஏன் இது என்ன 7 வயசு ஏதாவது கணக்கு அப்படின்னா, 7 வயசு வரைக்கும் நம்முடைய முதுகு தண்டினுடைய வளர்ச்சி பக்குவப்படுறதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும். அதுக்குள்ள கூடுதலான கவனம் கொடுத்து இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் ஏதாவது செஞ்சால் ஒண்ணு ரொம்ப குட்டையாவே இருந்துருவாங்க, இல்ல ரொம்ப பிரம்மாண்டமான உயரத்துக்கு போயிடுவாங்க. அதனால இப்படியும் இருக்க வேண்டாம் அப்படியும் இருக்க வேண்டாம், ஆசனங்களை பொறுத்த வரைக்கும் 7 வயசுல இருந்து பயிற்சியை துவக்குகிறோம் அப்படிங்கறத ஒரு தீர்மானத்துல வச்சுக்கிறோம். இப்படி யோகத்துல முதல் 2 கிளை யமம் நியமம், 3வது கிளை ஆசனம், இது எல்லாத்தையும் எப்படி எந்தெந்த கட்டத்துல இதனுடைய பொருள் என்னங்கிறது உள்பட நாம இப்ப பார்த்திருக்கிறோம். இதுல மேற்கொண்டு பயிற்சி விஷயங்கள் என்ன, பொதுவான பயிற்சிகள் என்ன, அந்த வயசுக்கு ஆண் பெண்ணுக்குன்னு உண்டான பயிற்சி என்ன, இது போன்ற விசேஷமான குறிப்புகள், அதே மாதிரி யோக சிகிச்சை சம்பந்தமான குறிப்புகள், அதெல்லாம் என்ன அப்படிங்கறத அடுத்த அடுத்த குறிப்புகள்ல நாம பார்க்கலாம்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டு

0: இருந்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோக நுட்பங்கள் மற்றும் ஆசனங்களின் பயன்கள் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். இனி தொடர்ந்து சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்ட சிறப்பு நிகழ்ச்சி நாளை காலை மணி 7:30 வளம் வரும்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:36 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி திரை இசை இடம்பெறுகிறது. 2000 துரையின் இயக்கத்திலும் தேவாவின் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் முகவரி வைரமுத்தின் பாடல் வரிகளுக்கு ஹரிஹரன் சுவர்ணலதா பாடுகிறார்கள்.

நேரம் 7:42 ரொம்ப ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பிரேக்ஃபாஸ்ட் போகிய பூக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனம் கேட்கவிருப்பது நாளேடுகளில் இன்று மதுரை ஹைகோர்ட் மற்றும் மாவட்ட கோர்ட்டுகளில் நடைபெற்ற லோக் அதாலத் மூலம் 31 கோடி ரூபாய் இழப்பீடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேற்று வழங்கப்பட்டது. மதுரை தமுக மைதானத்தில் அரசு பொருட்காட்சி இன்று தொடங்கி 45 நாட்கள் நடைபெறுகிறது. இதற்கான தொடக்க விழா இன்று மாலை 5 மணிக்கு துவங்குகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஆனி ஊஞ்சல் உற்சவம் வரும் 20ஆம் தேதி துவங்கி வரும் 29ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி மதுரை கிழக்கு வட்டாரம் வேளாண்மை துறையின் கீழ் இயங்கும் வேளாண்மை தொழில்நுட்பம் மேலாண்மை முகமை திட்டத்தின் மூலம் மதுரை கிழக்கு ஒன்றியம் சித்தாக்கூர் கிராமத்தில் நெல் பயிரில் வேளாண் சுற்றுச்சூழல் பகுப்பாய்வு பற்றி பண்ணைப்பள்ளியில் விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு பயிற்சி நடைபெற்றது. நாளேடுகளில் இன்று கேட்டீர்கள். பிரேக்வாச போகிய பூக்களில் இனி பாடல் ஒலிக்கிறது. 2005ஆம் ஆண்டு சங்கர் இயக்கத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் வெளிவந்த படம் அன்னியன். இதோ கவிஞர் வைரமுத்தின் பாடல் வரிகளுக்கு ஜெஸ்ஸி கிஃப்ட் கே கே ஸ்ரேயா கோஷல் சைந்தவி குரல்களை பாடல் ஒலிக்கிறது.

நேரம் 7:49 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டு பிரேக் ஆஃப் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சி. இனி பாடல் ஒலிக்கிறது. 2008 மோகன் ராஜா இயக்கத்திலும் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைப்பிலும் வெளிவந்த படம் சந்தோஷ் சுப்பிரமணியம். விவேகாவின் பாடல்களுக்கு திப்பு கோபிகா பூர்ணிமா பாடுகிறார்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேயர்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான அறிவிப்பு.
1: நமது நிகழ்ச்சிகள் இனி அதிகாலை மணி 4:45 துவங்கும்.
0: தினமும் காலை மணி 5:30 இசையமுதம்.
1: அதிகாலை பொழுதில் மங்களகரமான பக்தி பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தினமும் காலை மணி 6:55 பூந்தளிர்.
1: சுட்டி குழந்தைகள் தங்களது மழலை குரலில் காலை பொழுதை மகிழ்விக்க வருகிறார்கள்.
0: தினமும் மதியம் மணி 2:30 விதவிதமான நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.
1: சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கவிதையும் பாடல்களுமாய் கவிதை அரங்கம்.
0: திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 வீட்டான சாங்ஸ்களை கேட்டு மகிழலாம்.
1: செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மதியம் மணி 2:30 தெம்மாங்கு பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.
0: எல்லா புதன்கிழமைகளிலும் மதியம் மணி 2:30 ஆங்கிலம், இந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற பன்மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் நமது நிகழ்ச்சிகளை கேட்டு இசையோடு இணைந்திருப்போம்.
2: இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 7:55. பிரேக்ஃபாஸ்ட் பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய பாடல் ஒலிக்கிறது. 2014 லிங்குசாமி இயக்கத்திலும் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பிலும் வெளிவந்த படம் அஞ்சான். விவேகாவின் பாடல் வரிகளுக்கு பென்னி டயல், ஸ்வேதா பண்டிட் பாடுகிறார்கள்.

பிரேக்ஃபாஸ்ட் ஓ புகைப்புகள் நிகழ்ச்சி இதுவரை வேலைவாய்ப்பு செய்திகள், உள்ளூர் செய்திகள், ஸ்ரீ பாலகோபாலன் ஜுலுமாற்று வழங்கிய ஆலய அற்புதங்கள், சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்ட தகவல்கள், திரை இசை செய்திகள் ஆகியன இடம்பெற கேட்டீர்கள். நிறைவு பெறுகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஓ புகைப்புகள் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சியாக வர இருப்பது பாட்டு வேணுமா, அதற்கு முன்பாக கேட்டுவிடலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சான்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மலைப்பாதை அமைக்கும் பணிகளை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். மதுரையில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட்டு 2 நாட்களில் சிறப்பாக செயல்பட்ட காவலர்களுக்கு மாநகர காவல் ஆணையர் திரு கபில்குமார் சரத்கர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். மீன்பிடி

மழைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களில் இருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து முன்னிலையில் உள்ளது. பிரேசில் மொரோக்கோ அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது. இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
0: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பாட்டு வேணுமா. இன்றைக்கிய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்கள் மனசுக்கு பிடிச்ச புத்தம் புதிய பாட்டுகளை கேட்டு மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள், நேரலை எண்கள் 0452 என்கிற மதுரையின் முன்னிணைப்பு எண், அதாவது செல்போன்லேருந்து பேசுகிறீங்கன்னா இந்த நம்பரை கண்டிப்பாக வந்து நீங்கள் டயல் பண்ணணும். அதே மாதிரி மதுரை மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த நம்பர் வந்து உங்களுக்கு முன்னிணைப்பாக செயல்படுத்தணும். தொலைபேசி எண்கள் 25 30 170 மற்றொரு எண் 25 30 171. இணைப்பில் வரக்கூடிய முதல் அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
2: பாண்டிய நாட்டின் தலைநகரமும் பண்பாட்டின் தலைநகரம் கூடல் மாநகர் ஆலவாய் நகரின் அரசு எங்க அம்மா மீனாட்சி சுந்தரசன் நல்லாசியோடு சித்திரவேலி முத்திரை பதிக்கும் எங்கள் அகில இந்திய வானொலியின் வானவில் பண்பலை 103.3 மற்றும் எங்கள் சேதுபதி சீமையின் அடையாளம் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாடல்கள் தர காத்துக் கொண்டிருக்கும் பண்பலையின் பாச சொந்தம் அண்ணன் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் ஆண்டாளபுரம் சாமிநாதன்.
0: வணக்கம் அண்ணன் சாமிநாதன், சொல்லுங்க என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
2: இன்னைக்கு வந்து அமாவாசை, 12 மணிக்கு ஆரம்பிக்குது, அதனால வந்து 4 படத்தில் வந்து மகரகர சிவசிவன் அந்த பாட்டை போட்டு
0: பாட்டு கேட்டுருமா?
2: நன்றி.
0: இதோ ஒலிக்கிறது.

0: நேரம் 8:10.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணும் நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேரிலும் விருப்ப பாடலும் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்கு. இப்போ இணைப்பில் வரக்கூடிய அழைப்பாளரை சந்திக்க இருக்கிற வருக, வணக்கம்.
4: வணக்கம்
0: வணக்கம் குருபுரி, யார் சொல்லுங்க?
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம்.
0: வணக்கம் சந்தோஷ், சொல்லுங்க என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?

0: நேரம் 8:15.
1: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
2: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார் 217 மேலமாசி வீதி, மதுரை.
0: நேரம் 8:16. பாட்டு வனமணிக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க வருகிறோம். வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார், தங்களுக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சார்.
0: இனிய காலை வணக்கம். யார் பேசுறீங்க?
4: மதுரை மணிமாறன், கடைசி

0: நெந்தல் யானமலை புதுப்பட்டி.
1: வணக்கம் ஐயா, இன்னைக்கு பாட்டு வேணும், என்ன பாட்டு கேட்கலாம்
0: சார்? ட்ரிபிள் ஆர்ல இருந்து போட்டுருங்க சார்.
1: ஓகே, என்ன பாட்டு சொல்லணும்ல?
0: என்ன சார்?
1: என்ன ட்ரிபிள் ஆர்ல இருந்து என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? பாடலுக்காக ஆஸ்கர் விருது வாங்கின பாடல் இது, ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
0: கண்டிப்பா சார், நன்றி சார்.

0: நேரம் 8:20.
1: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
2: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
2: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு வன்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இணைப்பில் வரக்கூடிய அடுத்த அழைப்பாளரை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: இனிய காலை வணக்கங்களோட நிகழ்ச்சி என்னிடம் மதுரையில் இருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
0: வணக்கம், சொல்லுங்க. இன்னைக்கு பாட்டு வன்ம நிகழ்ச்சியில் என்ன பாட்டு கேட்கலாம்?
3: போட் படத்துல இருந்து மட்டா பொடி.
0: ஓகே, பாட்டு கேட்டுருமா?
3: இணைப்புக்கு நன்றி.
0: இதோ ஒழிக்கிறது.

0: நேரம் 8:25. நினைவூட்டுகிற நேரில் இன்று காலை 9:45 வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்போர் பேராசிரியர், முனைவர் மற்றும் சமூக சேவகர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், கல்வியாளர் மற்றும் சமூக சேவகர் எஸ் ராதாதேவர் ஆகியோர். அதனைத் தொடர்ந்து இன்று காலை 10:02 உலக இரத்த தானம் சிறப்பு நிகழ்ச்சி. இதில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையின் மத்திய இரத்த வங்கி மருத்துவ குழுவினரும் சிறப்பு நேர்காணல். இணைந்திருக்கிறோம் பாட்டு வனமான நிகழ்ச்சியில். இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் சார். இனிய மதுரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: வண்டியூர்
0: ஜனார்த்தன். ஓகேங்க, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் சக்தி ஜனார்த்தன் ஐயா?
1: நம்ம வீட்டு பிள்ளை படத்துல இருந்து காந்த கண்ணழகியன்.
0: பாட்டை கேட்டுருமா?
1: கேட்கலாம் சார். நன்றி.
0: நன்றி
2: காந்த கண்ணழகி. உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன். பேக்ல போச்சு.

0: sexy girls.
1: வெண்ணிலவில் லாண்டு வாங்கி மச்சு வீடு கட்டி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 8:30.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: 8:31 பாட்டு வணிகம் நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: காலை வணக்கம் சொல்லி, மதுரை மாவட்டம் கொல்லங்குன்று,
0: மதுரை மாவட்டம் சொல்லுங்க கருப்பை ஐயா, என்ன பண்றது? பாட்டு கேட்கலாம்.
3: போரி பதத்துல இருந்து ஓட்டை ஓட்டத்தை பேசுறது பாட்டு போடுறது.

0: மாரியட்ல ஜூன் 13th and 14th நடக்க போகுதுல, அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
1: தனிஷ்க் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
2: பாட்டு ஒன்று நிகழ்ச்சி அடையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வருக, வணக்கம். மெது மெதுவாக பேசுங்க. யார் பேசுங்க? வாக்கி டேக்கில் பேசுகிற மாதிரி இருக்குது. குமரேசன். பேர்
3: என்னங்க?
2: ஓ, கும்பனேசன். ஓகே, என்ன படத்துல பாட்டு கேட்கலாம்?
3: வித்தியாசம் படத்துல இருந்து மடிச்சுக்கிட்டு, வேட்டி மடிச்சுக்கிட்டு
2: பாட்டில் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:36.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டையார்.

0: நேரம் 8:40.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி.

0: மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: சந்தோஷமான காலை பொழுதில் ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பாட்டு உணவு நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம். இன்னைக்கு பாட்டு உணவு நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட நேயர்களோட விருப்ப பாடல்கள் தான் தொலைபேசி வழி நேரலையாக இடம்பெற்று இருக்குது. நினைவூட்டு நேரலை இன்று முற்பகல் மணி 11:11 மணிக்கு போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 111 மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை மணி 4:02 வசந்த் தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்று மாலை மணி 6:30 பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பையின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். நியூஸ் ஆன்யர் செயலில் இன்று 8:30 விளையாடலாம் வாங்க. இதில் விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்றுனர் ஆர் சீதலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது.

0: ஒன்று, மன் கி பாத் பற்றிய மக்களின் கருத்துக்கள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை மணி 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்று மாலை மணி 6:30 பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பையின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்டநேர இறுதி வரை கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலில் இன்று 8:30 விளையாடலாம் வாங்க. இதில் விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்றுனர் ஆர் சீதலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறுகிறது. 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள் இன்று 10:00 பட்டுச்சிறகு தொகுத்து வழங்குபவர் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். பாட்டு வினம நிகழ்ச்சி இணையக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் முத்துக்கண்ணன், பேங்க் காலனி நாராயணபுரம் மதுரூர் பேசுறேன் சார்.
0: வணக்கம் முத்துக்கண்ணன் சார், என்ன பாட்டு பாட்டு கேட்கலாம்?
1: எனக்கு யூத் படத்துல முட்டை கலக்கி அந்த பாடல் கொடுத்துருங்க.
0: பாடல் ஒழிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
2: ஏ மஞ்ச

0: நேரம் 8:45.
1: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
2: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
0: 8:46 பாட்டு வணக்கம் நிகழ்ச்சி நடக்கூடிய அடுத்த அழைப்பாளரை இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்
0: முரளி, என்ன பண்ணல பாட்டு கேக்கலா?
3: தர்மதுரை எந்த பக்கம் காணும் போது வானம் உண்டு.
0: நீங்க கேட்ட பாட்டு இதோ காற்றலைகள் கேட்டு மகிழ்வோம்.

0: நேரம் 8:50.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: கன்னட தேசத்தில் ஒரு ரத்தன வியாபாரி இருந்தார். அவர் பேர் நவகோடி நாராயணன். வசதிக்கு குறைவில்லை, பெரிய கோடீஸ்வரர். பணம் தான் அவர்கிட்ட தாராளமாக இருந்ததே தவிர மனம் இல்லை.

0: அடுத்தவங்க ஒரு உதவின்னு வந்து நின்னால் திரும்பி கூட பார்க்க மாட்டார். தான தர்மம் எதுவுமே செய்ய மாட்டார். இவர் தான் செய்யலையே தவிர அடுத்தவங்களையாவது செய்ய விடலாம்ல, அதுவும் விட மாட்டார். அவர் சம்சார லட்சுமி அம்மாள், அவங்களுக்கு ரொம்ப தாராள மனசு. யார் வந்து உதவின்னு கேட்டாலும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இருந்தாலும் அவங்களையும் இவர் எதுவும் செய்ய விடுறதில்லை. அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவும் சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த நவகோடி நாராயணன் தன்னுடைய கடையில் உட்காந்து வியாபாரத்தை மும்முரமாக கவனிச்சிக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அவர் முன்னாடி வந்து நின்னார். ஐயா, என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது கொஞ்சம் நிதி உதவி பண்ணால் தேவையில்லை அப்படின்னார். இவர் எப்படி கொடுப்பார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, போயிட்டு வான்ட்டார். அந்த பெரியவர் உடனே கடையை விட்டு புறப்பட்டார். நேராக நவகோடி நாராயணன் வீட்டுக்கு போய் நின்னார். அங்கே அந்த அம்மா அப்போ தான் துளசி பூஜை பண்ணிகிட்ருக்கிறாங்க. இந்த பெரியவர் தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி உதவின்னு கேட்டார். அந்த அம்மா உடனே தன்னோட வைர மூக்கத்தையை கழட்டி கொடுத்துட்டாங்க. அதை வாங்கிட்டு அந்த பெரியவர் நேராக எங்கே போனார் தெரியுமா, நவகோடி நாராயணன் கடைக்கு வந்தார். இந்த மூக்குத்தியை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்கன்னு கேட்டார். அவர் மூக்குத்தியை வாங்கி பார்த்தார். என்ன இது, நம்ம வீட்டு மூக்குத்தி மாதிரி தெரியுதே அப்படின்னு சந்தேகப்பட்டார். என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணார். அந்த மூக்குத்தியை அங்கேருந்த ஒரு பெட்டியில் வச்சு பூட்டினார். ஐயா பெரியவரே, கொஞ்ச நேரம் இப்படி உட்காருங்க, இதை வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு போனார். நேராக வீட்டுக்கு போனார். லட்சுமி இங்கே வாழ்னார் வந்தாங்க. எங்கே உன் மூக்குத்தின்னு கேட்டார். இன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளித்தேன், அதுதான் கழட்டி வச்சுருக்கிறேன் அப்படின்னாங்க. எங்கே வச்சுருக்கிற, எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னார். அந்த அம்மாவுக்கு பயமாக போட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. துளசி அம்மனே நீ தான் தோணே அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் பெட்டியை திறந்தாங்க. அங்கே பார்த்தா மூக்குத்தி அங்கே இருக்குது. உடனே அதை எடுத்துகிட்டு வந்து கணவன்கிட்ட கொடுத்தாங்க. நவகோடி நாராயணன் பார்த்தார். உடனே திரும்பி கடைக்கு வந்தார். அங்கே வந்து பார்த்தா அந்த பெரியவரையும் காணோம், பெட்டியில் வச்சுருந்த மூக்குத்தியும் காணோம். அவருக்கு ஒரே ஆச்சரியம். மனைவி கொடுத்த மூக்குத்தியை மறுபடியும் எடுத்து பார்த்தார். அப்போ அதில் ஒரு காட்சி தெரிஞ்சுதான். பார்க்கடலில் நாராயணன் ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறார். எதிரில் நாரதர் நிற்கிறார். அந்த நாரதர் தான் தான்கிற உணர்வு நவகோடி நாராயணனுக்கு ஏற்படுது. அவ்வளவுதான், உடனே வீட்டை அப்படியே திறந்து போட்டுட்டு மனைவியை அழைச்சிக்கிட்டு பண்டரிபுரம் கிளம்பிட்டாராம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சொத்துக்களையெல்லாம் ஏழை எளியவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவோமே அப்படின்னாங்களாம். அப்படி செய்யக்கூடாதுன்னாராம் அவர். என்னங்க இது, முன்னாடி அப்படி தான் சொன்னீங்க, இப்போவும் அப்படி சொல்கிறீங்களேன்னாங்க. முன்னாடி அந்த சொத்து என்னுடையதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் யாருக்கும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இப்போ எப்படின்னா அந்த சொத்து என்னுடையது இல்லை, பண்டரிநாதனுடையதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் அது யாருக்கு கொடுக்கறது, யாருக்கும் கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டாராம். அப்படி புறப்பட்ட அந்த நவகோடி நாராயணன் யாருன்னு நினைக்கிறீங்க, அவர் தான் பின்னாடி புரந்தரதாசராக மாறி நிறைய கீர்த்தனைகள்லாம் எழுதினவர். அவங்க கதை அப்படின்னா நம்ம கதை வேறு மாதிரி இருக்குது. நம்மால் ஒருத்தர் வந்தார். சார், எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்காக மூக்குத்தியை கழட்டி ஒரு பெட்டியில் வச்சுருந்தாங்க. மறுபடியும் திறந்து பார்க்குறப்போ அது காணாமல் போட்டுது சார்னார். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சுன்னே, கடவுளை வேண்டிக்க கிடச்சிரும்னே அதே மாதிரி செஞ்சாங்க. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் ஒரு நாள் திடீர்னு அந்த பெட்டியிலேயே அது வந்துட்டுதுன்னார். ஆச்சரியமாக இருக்கே என்ன, இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னார். எப்படின்னு கேட்டேன். அந்த மூக்குத்தியை நான் தானே எடுத்து ஒரு அவசர தேவைக்காக அடகு கடையில் வச்சுருந்தேன் அப்படின்னார். பாருங்கள், அவர் வந்து புரந்தரதாசர், இவர் வந்து மனைவிக்கு நிரந்தரதாசர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் பருவா சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: நேரம் 8:56. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.1 பாட்டுவன நிகழ்ச்சி நிறைவுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. இப்போ நிறைவான அழைப்பாளரை நாம் சந்திக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியோட நிறைவான அழைப்பாளர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
5: வணக்கம், யார் பேசுறீங்க?
6: மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் கொண்டேம்பட்டி.
5: சொல்லுங்க. கொண்டேம்பட்டி
6: கொண்டேம்பட்டி முத்துராசன் சார். தமிழகத்தில் தனி அங்கம் தரசில் சிறந்த தங்கம் மாசிலா வீர சிங்கம் மற்றவர் போட்ட பொங்கும்
5: 103.3
6: எனக்கு சீமராசாவில இருந்து வாரே வாரே சீமராசா வழிய விடுங்கடான்னு பாட்டு.

இதுவரைக்கும் மதுரை மாவட்ட நிலையில் விருப்ப பாடலாக இடம்பெற்றது பாட்டு வேணுமா. இன்றைக்கி பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அத்தனை நேர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நிறைவு பெறுகிறது பாட்டு வேணுமா நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகள் நாம் கேட்க இருப்பது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். நிலவின் கடும் குளிரிலிருந்து விண்கலத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்க உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவிலிருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வார இறுதி நாளை முன்னிட்டு முக்கியமான நகரங்களிலிருந்து விரைவு போக்குவரத்து கழகம் இன்று சிறப்பு பேருந்துகளை இயக்க உள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானுடனான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி

1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்றது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலை வணக்கம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. ரொம்பவே உற்சாகமானதா, ரொம்பவே பரபரப்பானதா, ரொம்பவே அறிவறியானதாங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் காத்திருக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே பிஸியானதா, ரொம்பவே ஸ்பெஷலானதா. இப்படிப்பட்ட பிஸியான ஸ்பெஷலான நேரத்திலையும் ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை கேட்கறதுக்காக காத்திருக்க எல்லாருக்கும் வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங். பயனுள்ள தகவல்களோட உற்சாகமான பாடல்களும் கேட்டு ரசிக்க போறோம். ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. காலை வணக்கத்துடன் கோகுலரசி.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: 9:08 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு சிறப்பும் இருக்குங்க. அது போல June 14 இன்னைக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, வேர்ல்டு பிளட் டோனர் டே இன்னைக்கு தான். June 14 இன்னைக்கு தான் வேர்ல்டு பிளட் டோனர் டே. அதாவது உலக இரத்த கொடையாளர் தினம் ஒவ்வொரு வருடமே June 14 வந்து கொண்டாடப்பட்டுருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, பாதுகாப்பான இரத்தத்தின் இன்றியமையாத தேவை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், உயிர் காக்கும் கொடையாளர்களுக்காகவும், தன்னார்வ ஊதியம் பெறாத கொடையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காகவும் இந்த நாள் வந்து கொண்டாடப்பட்டுருக்கு. சரி, இப்படி ஒரு நாள் கொண்டாடணும் அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா, அதாவது கருப்பொருள். அது என்ன தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடல் கேட்டுட்டு. மதுரை FM 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் FM 100.9 மெகாஹெர்ட்ஸில்.

103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கருப்பொருள் இதுதான். இந்த 2026 கருப்பொருள், மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள். நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க காத்திருங்க, இது காத்திருக்க நேரம் இல்லை.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல கேட்டு ரசிச்சிருக்கும் முச்சமான பாடல்களோட 9:23:20 ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், அதாவது மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் சிறப்பு நிகழ்ச்சி. 10/2 உலக ரத்த தான தினம் 2026 சிறப்பு நிகழ்ச்சி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மத்திய ரத்த வங்கி மருத்துவ குழுவினரிடம் சிறப்பு நேர்காணலாக வளம் வர காத்திருக்கிறது. இன்று காலை 10/2 இணைந்திருக்கிறோம் மதுரை எஃப்எம் 9.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் ட்ரை டைம் பிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தி சரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.

பாரத பிரதமரின் நலம் தரும் திட்டங்களில்

வெற்றி இடம்பெறுவது. பிரதம மந்திரி நேஷனல் டயாலிசிஸ் திட்டம். நோயாளிகளுக்கு இலவச ஹீமோ டயாலிசிஸ் மற்றும் டெரிட்டோனியம் டயாலிசிஸ் சேவைகளையும், அதிக வறுமை கோட்டிற்கு மேல் உள்ள நோயாளிகளுக்கு மானிய விலையிலான சேவைகளையும் வழங்கக்கூடியதுதான் இந்த திட்டம், பிரதம மந்திரி நேஷனல் டயாலிசிஸ் திட்டம். காத்திருக்க நேரமில்லை.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: 9:08 அடுத்த நிகழ்ச்சியா 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள், மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனை குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி வளம் வர காத்திட்டே இருக்கு. அதைத் தொடர்ந்து 10:02 உலக இரத்த தான தினம் 2026 சிறப்பு நிகழ்ச்சியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை மத்திய இரத்த வங்கி மருத்துவக் குழுவினரிடமிருந்து சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியாக வலம் வர காத்திருக்கிறது.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: உற்சாகமான பாடல்களோட பயனுள்ள தகவலும் இதுவரைக்கும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். ரைட் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, நிறைவடையக்கூடிய நேரமும் வந்தாச்சு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி.
6: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 9:45.
7: ஆகாஷ்வாணி மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள். மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்பவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள்.
8: ஆகாசவாணி மதுரை வானொலி நிலைய நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த காலை வணக்கங்கள். மத்திய அரசினுடைய 12 ஆண்டுகள சாதனைகளின் ஒரு பகுதியாக கல்வித்துறையில் உள்ள வளர்ச்சி குறித்து நம்ம இன்னைக்கு கலந்துரையாடல் செய்யப்போகிறோம். நிறைய சீர்திருத்தங்கள் கல்வித்துறையில் பார்க்க முடியுது. காலத்திற்கேற்ற மாற்றங்களை கல்வித்துறையில் மத்திய மாநில அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த சூழலில் பள்ளிக்கல்வித்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களெல்லாம் கூட அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கல்லூரி கல்வியில் கூட சிறந்த ஒரு கல்வி மேம்பாடு, மருத்துவக் கல்லூரியில் சிறந்த மேம்பாடு, இப்படி பல்வேறு விதமான கல்வி மேம்பாடுகள் இந்த காலகட்டத்தில் அரசாங்கம், மத்திய மாநில அரசாங்கங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நம்முடைய கலந்துரையாடல பார்க்கலாம். வணக்கம் மேடம்.
9: வணக்கம் சார். கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடில் ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நம்ம லிட்ரஸி ரேட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலேயே போயிடுச்சு, 98% அப்படி வந்துட்டுருக்கு. அகில இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 81% கல்வியறிவு பெற்றவர் இருக்காங்க இந்தியாவில். இது ஒரு பெரிய விஷயமா பார்க்குறோம். ஆனால் இதில் பள்ளிக்கல்வி தனியாக இருக்குது, பள்ளிக்கல்வித்துறை, அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறை நீங்கள் சொன்ன மாதிரி. இதில் இந்த மத்திய அரசின் எந்த அளவுக்கு சாதனைகள் செய்திருக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அதில் முதல்ல பள்ளிக்கல்வித்துறையை பற்றி பார்க்கலாம். பள்ளிக்கல்வியில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள், மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க, சாதனைகள் செய்திருக்காங்க
8: மத்திய அரசாங்கம்? பல்வேறு

0: ஆய்வுகளுக்கு பின்னாடி 34 ஆண்டுகளுக்கு பின்பாக கடந்த 2020 தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லிட்டு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அது மிகப்பெரிய கல்வி சீர்திருத்தம் சொல்லலாம். நம்ம நாட்டுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய கல்விக் கொள்கைன்னு கூட இந்த தேசிய கல்விக் கொள்கையை சொல்லலாம். இந்த கல்விக் கொள்கை பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் ஐநா சபையினுடைய கொள்கையின் அடிப்படையில் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதற்காக நடத்தப்பட்ட ஒரு மாநாடு, அதில் 84 நாடுகள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்தியா வந்து 82 இடத்துல இருந்தது. அப்போ அங்கே முன்மொழியப்பட்ட கல்விக் கொள்கை அடிப்படையில் இந்தியாவுக்கு ஒரு கல்விக் கொள்கை தேவை அப்படின்ற அடிப்படையில் தான் கடந்த 2020 மத்திய அரசாங்கம் கல்வியாளர்களுடைய குழுக்கள் மூலமாக பல ஆய்வுகளுக்கு பின்பாக இந்த தேசிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வந்தாங்க. குறிப்பாக இந்த கல்விக் கொள்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பள்ளி கல்விக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா 12 வரைக்கும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 5+3+3+4 பள்ளி கல்வியை ஒரு 15 ஆண்டுகள் படிக்கக்கூடிய அளவுக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கையில் திட்டங்களை முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. 5 ஆண்டுகள்ன்றது ஃபவுண்டேஷன், 3 ஆண்டுகள்ன்றது ப்ரிப்பரேட்டரி, அடுத்த ஒரு 3 ஆண்டுகள்ன்றது மிடில் ஸ்கூல் அப்படின்ற மாதிரி, கடைசி 4 ஆண்டுகள்ன்றது ஹையர் ஸ்கூல் எஜுகேஷன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தினுடைய முக்கிய அம்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி உலகளாவிய சூழலுக்கு தகுந்த மாதிரி பன்மொழி கொள்கை, அதே மாதிரி எழுத்தறிவு கணிதம், தொழில்நுட்ப கல்வி, புதிய தொழில்நுட்பத்தில் உள்ள புதிய மேம்பாடு, திறன் அடிப்படையிலான ஸ்கில்டு பேஸ்டு கல்வி, அதே மாதிரி கல்விக் கொள்கை முக்கிய நோக்கமே என்னன்னு சொன்னால் தாய்மொழி கல்விக்கு முக்கியத்துவம். குறிப்பாக இந்த பள்ளி கல்வியில் ஆரம்ப கல்வி என்பது கட்டாயமாக தாய்மொழி கல்வியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தேசிய கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த பன்மொழி கல்வின்றது அந்த மாநிலத்துக்கு தாய்மொழி கல்வி இருக்கும், உலகளாவிய கல்விக்கு ஆங்கிலம் இருக்கும். ஆனால் இந்தியாவில் பல மாநிலங்களில் பல மொழிகள் பேசப்படுது. அப்போ இந்திய நாட்டினுடைய ஏதோ ஒரு மொழி, இல்லை வெளிநாட்டினுடைய ஒரு மொழியாக கூட இருக்கலாம், இல்லை வெளிநாடுகளில் போய் படித்து வேலை வாய்ப்பு பெறணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து தாய்மொழியை தாண்டி ஆங்கிலத்தை தாண்டி ஒரு 3வது மொழியாக அவங்க ஒரு மலையாளத்தை எடுக்கணும் எடுத்துக்கலாம், தெலுங்கு எடுக்கணும் எடுத்துக்கலாம், ஹிந்தி எடுக்கணும் எடுத்துக்கலாம், இல்லை நான் வெளிநாட்டு மொழி ஃப்ரெஞ்சு எடுத்துக்குவேன் அப்படின்னா எடுத்துக்கலாம், ஜப்பானிய மொழி எடுத்துக்கணும்னா எடுத்துக்கலாம். இப்படி பன்மொழி கொள்கையை வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அறிவிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நாடு முழுக்க இந்த கல்விக் கொள்கை செயல்படுத்தப்பட்டு இருக்கு. ஆனால் நாடு முழுக்க இந்த திட்டங்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க மேடம்.
1: அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சமகிர சிக்ஷா அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பள்ளி கல்விக்காக. இன்னும் சொல்ல போனீங்கன்னா தமிழக அரசும் அதற்கு கீழே நிறைய பலன்கள்லாம் அடைஞ்சிருக்காங்க, குறிப்பாக ஆசிரியர் பயிற்சி அப்படிங்கிறத. அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக சொல்லலாமே. அதன் கீழ் வந்து பள்ளிகள் கூட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க.
0: திட்டம் வந்து அனைவருக்குமே கல்வி கிடைக்கணுன்ற அடிப்படையில் தான் இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க. எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக. இந்த திட்டத்தின் மூலமாக தான் இந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கம் பிஎம் சிறி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதேமாதிரி பிஎம் இ வித்யா டிஜிட்டல் எஜுகேஷன், ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்கிறதுனால அந்த டிஜிட்டல் எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. தீட்சா ஆப்னு சொல்லி இதுக்காக ஒரு ஆப்பை வடிவமைச்சு அறிவித்தாங்க. தகவல் தொழில்நுட்பம் போகாத இடத்துல, மொபைல் டெக்னாலஜியெல்லாம் போகாத இடத்துல, இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் போகாத இடத்துல டிவி சேனல் மூலமாக சுயம் பிரபா அப்படின்னு சொல்லி டிவி சேனல் மூலமாக கூட ஃபோன்லாம் இல்லாத பயன்பாட்டில் இல்லாத பகுதியில் கூட கொண்டு போனாங்க. கோவிட் காலகட்டத்தில் நம்ம கல்வியை நிறுத்தலை, எல்லோரும் இணையவழி கல்வின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கு முக்கிய காரணமே அப்போ இந்த திட்டத்தின் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த தீட்சா ஆப், அது ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. அதன் மூலமாக நம்ம அந்த காலகட்டத்தில் கூட தடையில்லாத ஒரு கல்வி அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்கிறதுக்கு நம்ம கிடைக்க முடிஞ்சது. அதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக சிறப்பான ஒரு விஷயம்.
1: அது போக பெண் குழந்தைகளுக்காக இருக்கட்டும், இல்லை சமுதாயத்தில் பின்தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்களுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க இந்த கல்வி.
0: பெண் குழந்தைகள் கல்வி பாதுகாப்புன்றது ஒரு முக்கிய அம்சம். மத்திய அரசாங்கம் தனி கவனம் செலுத்தின பெட்டி பச்சாவோ பேட்டி பரோ அப்படின்னு சொல்லிட்டு பெண் குழந்தைகளுடைய கல்வி மற்றும் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டம் அறிவித்து அவங்களுக்கு கல்வி தனி கவனம் கொடுத்து கல்வி கொடுத்துட்ருக்கிறாங்க. அதேமாதிரி கிராமப்புறங்களில் உள்ள பெண்களுக்கு, ஆதி திராவிட பெண்கள் மாணவர்களுக்கு, அதே மாதிரி பழங்குடியின மாணவர்களுக்கு, சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள மாணவர்களுக்கு நேரடியாகவே

0: அவங்க வந்து கல்வி கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செஞ்சாங்க. அனைவருக்குமே கல்வி, ஏக்கல்வியா மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வீடுகளுக்கே சென்று பாடம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்முயற்சியெல்லாம் எடுத்து அனைவருக்குமே கல்வி என்பதை உறுதி செய்யக்கூடிய அளவில் இந்த என்இபியினுடைய ஒரு அங்கமாகவே இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க. மேடம்,
1: பள்ளிக்கல்வி பார்த்துட்டோம், ஆனால் உயர்கல்வி தான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. நமக்கு ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பல்கலைக்கழகங்கள் வந்துடுது, கல்லூரிகள் வருது, அதுலேயும் கல்வி நிலையங்கள்னு சொல்லும்போது ஐஐடி, ஐஎம், எய்ம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் முன்னாடிலாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, நம்ம ஊரில் இருக்காது. இதுக்காக நம்ம பல மைல் தூரம் தள்ளி போய் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது, மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்தது. இன்றைக்கு அதோட நிலைமை எப்படி, மத்திய அரசின் பங்களிப்பு அதில் என்ன?
0: இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உயர்கல்வியுடைய வளர்ச்சின்றது 50% அதிகரிச்சிருக்கு மேடம். கடந்த 10 ஆண்டுகளில் பார்க்குறப்ப ஓராளாக 50% அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கையே அதிகரிச்சிருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் வேர்ல்டு கிளாஸ் யூனிவர்சிட்டி இருக்குன்ற அளவுக்கு, இன்னைக்கு வெளிநாட்டு மாணவர்களே இந்தியாவில் வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. அதேமாதிரி நீங்கள் ஐஐடி பற்றியெல்லாம் கேட்டீங்க, முன்னாடி பார்த்தீங்கன்னா 7 ஐஐடி தான் இருந்தது, இன்றைய காலகட்டத்தில் 23 ஐஐடி இருக்குது. ஐஎம்ஏ பார்த்தீங்கன்னா முன்னாடி 11 தான் இருந்தது, இன்றைய காலகட்டத்தில் 22 ஐஎம்ஏ இருக்குது. எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 7 தான் இருந்தது, இன்றைக்கி 23 எய்ம்ஸ் நாடு முழுக்க மருத்துவமனைகள் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரையில் கூட எய்ம்ஸ் வந்திருக்கு, எல்லா விதமான பணிகளும் நிறைவடையக்கூடிய கட்டத்துக்கு வந்திருக்கு. இதுவரைக்கும் எய்ம்ஸ் சார்ந்த அந்த மருத்துவக் கல்லூரி ராமநாதபுரத்தில் நடந்துட்டு இருந்தது. அந்த மாணவர்களுக்கான கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்களுக்கு பயிற்சி வந்து அங்கே நடந்தது. வெகு விரைவில் அவங்க மதுரைக்கே அந்த மாணவர்கள் எய்ம்ஸ் வளாகத்துக்குள்ளேயே வந்து படிக்க போகிறாங்க. ஒரு சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு மருத்துவ வசதி வந்து தமிழ்நாட்டில் தென்பகுதியில் உள்ள மக்களுக்கு விரைவாக கிடைக்க போகுது. அந்த அளவுக்கு இந்த வசதிகள் வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. முன்னெல்லாம் மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 387 மெடிக்கல் காலேஜ் இருந்தது, இன்னைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 808 மெடிக்கல் காலேஜாக வந்து மாறியிருக்கு. கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டில் மட்டுமே அரசு சார்ந்த மருத்துவக் கல்லூரிகள் 12 புதிய மருத்துவக் கல்லூரிகளை வந்து கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரிகளில் 51,348 சீட்டு தான் இருந்தது, இன்னைக்கு அந்த துறையில் 118,000 சீட்டு மாணவர்கள் படிக்கக்கூடிய சீட்டு வந்து உயர்ந்திருக்கு, கிட்டத்தட்ட 130% உயர்ந்திருக்குன்னு சொல்லலாம். பிஜி கோர்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 74,000 சீட்டு ஆக உயர்ந்திருக்கு. சதவீத ரீதியாக சொன்னால் 138% இன்னைக்கு வந்து உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் கூட இதே மாதிரியான எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா யூஜியில் 12,000 சீட்டு அதிகரிச்சிருக்கு, யூஜியில் பிஜியில் வந்து 5,000 சீட்டு வந்து மருத்துவ சீட்டு வந்து அதிகரிச்சிருக்கு. இதனால் தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற மாணவர்கள் நகர்ப்புற மாணவர்கள் அதிக பயனடையக்கூடிய அளவுக்கு இந்த மருத்துவ சீட்டு எண்ணிக்கையெல்லாம் அதிகரிச்சிருக்கு. மேடம், மக்களுக்கு எத்தனை மருத்துவர்கள் இருக்குன்ற அந்த ரேஷியோ பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் அதிகம், அந்த அளவுக்கு கல்வி நிலையங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. படிக்கக்கூடிய மாணவருடைய அந்த சீட்டு ஓவரால் சீட்டு எண்ணிக்கையும் அதிகரித்ததுனால ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியுது.
1: ஆனால் நம்ம இந்திய அளவில் பேசிகிட்டு இருக்கோம், உலகத்தர வரிசையில் நாம் எங்கே இருக்கிறோம் கல்வியை பொறுத்த வரைக்கும்?
0: உலகத்தர வரிசையை பொறுத்த வரைக்கும் நாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங் 2026 சொல்லி சமீபத்தில் அறிவிச்சிருந்தாங்க. அதில் இந்திய கல்வி நிலையங்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 54 கல்வி நிலையங்கள் அந்த வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் இருக்குது. மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணுறப்ப நாம் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடாக நம்ம அந்த வரிசையில் இருக்கிறோம். இதை தாண்டி இன்னும் எதிர்காலத்தில் பல்வேறு இந்திய கல்வி நிலையங்கள் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்கில் வரக்கூடிய அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலும் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஏன்னா இன்றைக்கி உள்ள காலகட்டத்துக்கு ஏற்ற எல்லா தொழில்நுட்பங்களும் கல்வித்துறையில், டிஜிட்டல் இந்தியா, தொழில் முனைவு மேம்பாடு, இப்படி பல்வேறு விஷயங்கள் மூலமாக கல்வித்துறையில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் ஒரு வளர்ச்சியை நம்ம வந்து இந்த துறையில் பார்க்க முடியுது. இன்றைக்கி நம்ம வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா இந்த ரேங்கிங்கில் 4th place 4வது இடத்துல நாம் முன்னேறி இருக்கிறோம். மேடம்,
1: உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா கல்வி என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது, அதுவும் இந்தியாவின் வளர்ச்சியில் வந்து கல்வி ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதற்கு மத்திய அரசு இத்தனை திட்டங்களும் இவ்வளவு பெரிய பட்ஜெட்டும் ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கும் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நம்மளுடைய வருங்கால சந்ததியினர் ஒரு பாதுகாப்பான ஒரு அரசின் கையில் இருப்பது போல் தெரிகிறது. இத்தனை நேரம் இதை விரிவாக கூறிய உங்களுக்கு எங்களுடைய நன்றி.
0: நன்றி மேடம், வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வெற்றி பயணம், 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகள் சாதனைகள் குறித்து கலந்துரையாடல் நிகழ்ச்சி கேட்டீர்கள்.

பங்கேற்றவர்கள் சமூக சேவகர் பேராசிரியர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள், சமூக சேவகர் கல்வியாளர் எஸ் ராதாதேவர் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு, நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன்.

0: வணக்கம். நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: வணக்கம், நான் தான் உங்க பின்னணி பாடகர் விவி பிரசன்னா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பிரான்சின் நீஸ் நகரில் பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரனும் இன்று தொடங்கி வைக்கின்றனர். இரத்த தானம் செய்ய தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா அனைவரையும் கேட்டுக்கொண்டுள்ளார். வாகனங்களில் 100% எத்தனால் எரிபொருளை பயன்படுத்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். அரசு மருத்துவமனைகளை மேம்படுத்த மாநில அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அனைத்து விதமான ஆவின் பால் வகைகளும் தட்டுப்பாடின்றி நுகர்வோருக்கு வழங்கப்பட்டு வருவதாக மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். கோவையில் நேற்று நடைபெற்ற மக்கள் நீதிமன்றத்தில் 4782 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு 1,11,42,000 ரூபாய் தீர்வு தொகை வழங்கப்பட்டது. ஒடிசாவில் இருந்து லாரியில் கடத்தி வரப்பட்ட 66 கிலோ போதைப் பொருட்களை பெரியகுளம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வருவதால் கடலுக்குள் செல்ல மீனவர்கள் படகுகளை தயார் செய்து வருகின்றனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரானின் மறைந்த உயர்தலைவர் ஆயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடியில் நடைபெற்று வரும் அகில இந்திய கைப்பந்து போட்டியில் சென்னை வருமான வரித்துறை அணி 3-1 என்ற செட் கணக்கில் இந்திய கடற்படை அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 7 மணிக்கு பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஹைத்தி அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஸ்காட்லாந்து 1 கோல் அடித்து வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:03.

0: உலக ரத்ததான தினம் 2026 சிறப்பு நேர்காணல்ல முக்கியமான ஒரு துறை, எல்லாருக்கும் பொதுவாக தேவைப்படக்கூடிய ஒரு துறை, அதுதான் பொது மருத்துவத்துறை. இரத்த வங்கியில இருந்து குறைந்தபட்சம் 40 விழுக்காடுகளும், அதிகபட்சம் விழுக்காடே கணக்கு போட முடியாதியா சொல்ற அளவுக்கு அதிகப்படியான இரத்த பைகளை இந்த துறை சார்ந்த மருத்துவ பயனாளிகளுக்கு குருதி பரிமாற்றம் செய்யறாங்க. இந்த துறையில இருந்து தான் இப்ப நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க பொது மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுரேஷ்குமார் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் ஐயா.
0: ரத்தத்தின் இயல்பு தன்மை என்ன டாக்டர்?
1: ரத்தம்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு திரவ டிஷ்யூ, ஃப்ளூயிட் டிஷ்யூன்னு சொல்லுவோம் நாங்க. ஒரு 55% பிளாஸ்மா மற்றும் 45% ரத்த அணுக்கள், உதாரணமாக வெள்ளை அணுக்கள், தட்டணுக்கள், WBC, RBC, பிளேட்லெட்ஸ் இந்த மாதிரி சொல்றோம். சோ அது 45%. சோ இதனோட pH பாத்தீங்கன்னா 7.35 to 4.5. ஜெனரலா ஆரோக்கியமான மனிதர்கள்ல உடலில் ரத்தத்தின் அளவும் அணுக்கள் அளவும் எலும்பு மஜ்ஜை மூலமாக தன்னைத்தானே சுழற்சி முறையில சரி செய்து கொள்ளும். இதுதான் இந்த ரத்தத்தினோட அடிப்படை தன்மை சார்.
0: பொது மருத்துவத்துறையில எந்த மாதிரியான காரணங்களுக்காக ரத்தம் ஏற்ற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது டாக்டர்?
1: நீங்களே தொடக்கத்துல சொன்னீங்க, பொது மருத்துவத்துறையில தான் அதிகமான பேரு ரத்தத்தினால பயன்படுறாங்கன்னு சொல்லிட்டு. சோ அது உண்மைதான். அது மதுரை மருத்துவக் கல்லூரி மட்டும் இல்லாம உலக அளவுல அதிகமான பேர் அட்மிட் ஆகிறதும் ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவத்துறை தான். சோ இந்த இதுல காமனான டிசீஸ் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கையான மாதவிடாய் தன்மையினால அவங்களுக்கு அனிமியா ரத்த சோகைன்னு சொல்றோம். சோ அதுல சில பேர் இந்த கிராமத்துல இருக்குது, சரியான ஊட்டச்சத்து பொருட்கள் எடுக்காததன் காரணமாக அவங்க சமீப காலமாக அதிகமான நம்ம அனிமியா சார்ந்த நோய்களை நம்ம அரசாங்கத்தோட முயற்சிகள்லையும் நிறைய நம்ம கண்டறிகிறோம். சோ அதுல சிம்பிள் பெட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட அளவுகள் 10 கிராம் கீழே போனாலும் அனிமியா, அது சிவியர் அனிமியான்னு சொல்றது 7 கிராம்க்கு கீழே போறத நம்ம குறிப்பிடுறோம். அதுல நம்ம இந்திய பெண்களுக்கு 7 கிராம் கீழே இருக்கும்போது ரத்தம் ஏத்தனா பயன் அதிகமாக பெறுது. அதே மாதிரி நாள்பட்ட சிறுநீரக கோளாறுகள் CKD சொல்றோம், அதே மாதிரி கல்லீரல் பாதிப்புகள், புற்றுநோய் தொந்தரவுகள் இந்த மாதிரி ஆட்களுக்கும் ரத்தம் ஏத்துற தேவைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அதே மாதிரி பொது மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா குடல் புண், மோஸ்ட்லி ஆல்கஹால் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு குடல் புண் சார்ந்ததுனால உள்ள இருந்து ரத்தம் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அவங்களுக்கு நாங்க அதிகமான அளவுல தேவைப்படுது எங்களுக்கு ரத்தம். அதே மாதிரி சமீப பருவ காலங்கள்ல வர காய்ச்சல்கள், முக்கியமா நம்ம தமிழகத்துல டெங்கு இந்த மாதிரி போன்ற காய்ச்சல்கள்னால தட்டணுக்கள் அதிகமா பாதிக்கப்படுது. சோ அந்த தட்டணுக்கள் பாதிக்கப்படுறதுனால அதுக்கு தேவையான ரத்த மாற்றங்கள், உதாரணமா பிளேட்லெட் சொல்லுவோம், தட்டணுக்கள் ரொம்ப குறைஞ்சு போயிடுது. சோ அதை வீடு கட்டுறதுக்கு நாங்க தனிப்பட்ட திசுக்கள் தட்டணுக்களை தனியாக நம்ம ஏத்துறோம். சோ இது ஏத்தும் போது பேஷண்ட்டுக்கு பல நன்மைகள் கொடுக்குது. அதே மாதிரி அவங்க ப்ளீடிங், அதாவது குதிரைப்போக்கு இந்த மாதிரி எந்த பாதிப்புகளும் வராம அதை தடுக்கிறோம். சோ புற்றுநோய், காசநோய், சளியில ரத்தம், ரத்த வாந்தி, மலத்தில் ரத்தம் இந்த மாதிரி அதிகமான மாதவிடாய் ரத்தப்போக்கு, இன்னும் சில அரிதான ரத்த சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நம்ம ரத்தம் பொது மருத்துவத்துறையில அன்றாடம் நம்ம ஏத்திக்கிட்டே இருக்கோம். நிறைய பயனாளர்கள் அதுல பயன்பட்டு கொண்டு இருக்கிறார்கள்.
0: ஒரு தனி நபருக்கு ரத்தம் ஏற்பட வேண்டிய நிலைமை அந்த சூழலை எப்படி டாக்டர் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க?
1: கண்டறிய முறைகள் பேஷண்டே யோசிப்பாங்க. நீங்க லாஜிக்கலா பாத்தீங்கன்னா பேஷண்ட் ரொம்ப நாளா எங்களுக்கு கைகாலாம் ரொம்ப சோர்வா இருக்கு டாக்டர், சின்ன வேலை செஞ்சாலே எங்களுக்கு டயர்ட் ஆயிடும், இல்ல எனக்கு சின்ன சின்ன வேலை செய்ய முடியல, நான் ரொம்ப சோம்பேறியா உணர்றேன், என் உடம்பே எனக்கு கனமா இருக்கு, இதெல்லாம் பேஷண்டே உணர்வாங்க. இது தவிர தீவிர சோர்வு, மூச்சு திணறல், படபடப்பு, முகம் கண்கள்லாம் வெளுத்து போகுதல், அது பேலர்னு சொல்றோம். சோ இதெல்லாம் பேஷண்டோட அறிகுறிகளா இருக்கும். இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்க்கும்போது மாத்திரை மருந்துகளாலே அந்த ரத்த சோகையை நம்ம தீர்வு காண முடியும். சோ அதை நம்ம உங்க பேஷண்ட் சரியா ஃபாலோ பண்ணாம சரியான முறையில அந்த உணவு ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் எடுக்காத போது நம்ம ரத்த ஏத்துற தேவைப்படுது. நம்ம கிளினிக்கலா பிளட் டெஸ்ட்ல கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா CBC சொல்லுவோம், காமனா எடுக்கிறது கம்ப்ளீட் பிளட் கவுண்ட், அதுல ஹீமோகுளோபின் மட்டும் தட்டணுக்கள் அளவை நம்ம உறுதி செய்யறோம். சோ இதுல மாற்றங்கள்ல வச்சு பேஷண்ட்டுக்கு ஹீமோகுளோபின் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி 7 கிராம்க்கு கீழே இருந்தேன்னா ரத்த ஏத்துறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு.
0: உடலில் போதுமான ரத்தம் இல்லாத போது உடல் உறுப்புகள்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கறத சொன்னீங்க, இது நிரந்தரமானதா இல்ல தற்காலிகமானதா?
1: சோ பேஷண்டோட சைட்ல மாற்றங்கள்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் குறைபாட்டால இதயம், மூளை, சிறுநீரகம் மற்றும் முக்கிய உறுப்புகள்ல செயல்பாடுகள் தற்காலிகமாக பாதிக்கப்படும். சோ தகுந்த சிகிச்சையும் ரத்தம் அளிக்கிறது மூலமா இது மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். சோ மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசீஸ்னால வர அந்த ஹீமோகுளோபின் டிஃபெக்ட நம்ம அந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது 100% அவங்க திரும்பி நார்மலான ஸ்டேஜுக்கு வர முடியும்.
0: வாழ்நாள் நோயாளி

0: ரத்த தானம் செய்யலாமா?
1: நாள்பட்ட உதாரணமா டயாபெட்டிஸ் பேஷண்ட், ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், இல்ல ஒரு கிட்னி பாதிப்புல ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸ், ரத்த புற்றுநோயினால பாதிக்கப்பட்ட பேஷண்ட், ஒவ்வொரு பயனாளர்களும் தங்களோட ரத்தம் எமர்ஜென்சிக்கு தேவைப்படுமான்றது ஒரு காமனான பொதுவான ஒரு கேள்வியா தான் இருக்கு. இங்க வேற பிளட் டொனேஷன்ல கூட பாத்தீங்கன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து நாங்களும் ரத்தம் கொடுக்கலாமான்ற ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பட் இருந்தாலும் நாள்பட்ட தீராத நோய்கள் நோயாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாக ரத்த தானம் செய்யாம இருக்கிறது நன்மை. இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா அவரோட உடம்புகளுக்கும் நல்லது. உதாரணமா எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு அதனால கிட்னி பாதிப்பு இருக்கு, எனக்கே ரத்தம் கம்மியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம டொனேட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளோட ஹீமோகுளோபின் அளவு இன்னும் மோசமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால இயற்கையா நம்மளோட ரத்தம் உற்பத்தி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் போது, ஒரு நோயாளியா நம்ம இருக்கும்போது நம்ம டொனேட் பண்றதை நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. இன்னொன்னு, இந்த ரத்தம் இல்ல அணுக்கள் ஏற்கனவே கம்மியா இருக்கலாம், தட்ட அணுக்களோ இல்ல சீக்கிரம் கிட்னில இல்ல லிவர்ல பாதிக்கப்பட்ட ஒரு பேஷண்ட் டொனேட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட ரத்தத்துல இயற்கையாவே வெள்ளை அணுக்கள், தட்ட அணுக்கள், சிகப்பு அணுக்கள் இது கம்மி. இது இந்த பயனாளருக்கு பெரிய அளவுல பயன் தராது. சோ அதனாலதான் நம்ம அவங்களோட உடல்நலன் சார்ந்தும், ரத்தம் பெறுபவரோட உடல்நலன் சார்ந்தும் இவங்களை நம்ம அனுமதிக்கிறது இல்ல.
0: குருதி பரிமாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு உயிரை காக்கக்கூடிய முதலாவதான செயல்முறை அப்படின்னு பல துறை மருத்துவ வல்லுநர்களும் நமக்கு தொடர்ந்து அவங்களோட நேர்காணல்ல என்னோட பல கேள்விகளுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதிகப்படியான ரத்த பைகள் ஒரு உடலுக்குள் செலுத்தப்படுது அப்படிங்கிறது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படலாம், இந்த நிலை வருவதற்கான காரணம் என்ன, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: இந்த மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் என்னன்னா துரித நேரத்துல நீங்க சொன்ன மாதிரி அதிகப்படியான ரத்தம் ஏற்றது. அது ஒவ்வொரு மருத்துவத்துறையிலையும் அது தேவைப்படுது. உதாரணமா பொது மருத்துவத்துறை சார்பா நான் பேசுறதுனால என்னோட துறையில யாருக்கு அதிகமா தேவைப்படும்னா, ஆல்கஹால், மது அருந்தி விட்டு ஏற்கனவே ரொம்ப நாளா குடல் புண்ணால பாதிக்கப்பட்டவங்க மீண்டும் மது அருந்தும் போது ஹெமடமைசிஸ் சொல்லுவோம், ரத்த வாந்தி எடுக்கிறது, சடனா கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அவங்க. இந்த மாதிரி தேவைகள் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நம்ம அதிகமான ரத்தம் ஏற்றுறது நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி ஹிமாப்டைசிஸ் சொல்லுவோம், இன்னொன்று ரத்த ரத்தமா சளியில ரத்தம் கலந்து வருது, பிளஸ் கேன்சர் பேஷண்டா இருக்கலாம், புற்றுநோய் சார்ந்தோ இல்ல டிபினால பாதிக்கப்பட்ட பேஷண்டோ பாத்தீங்கன்னா தொடர்ந்து இருமல்னால ஹிமாப்டைசிஸ் சொல்லுவோம், சளியில ரத்தம் கலந்து வருது. இந்த மாதிரி நபர்களுக்கும் நாங்க அதிகப்படியான ரத்தம் ஏத்துற மாதிரி தேவைப்படலாம். சில நேரம் பாத்தீங்கன்னா ஹெமரைட் சொல்லுவோம், மலத்துல ரத்தம். சோ இந்த மாதிரி ஆட்களுக்கும் அதிகமா பொது மருத்துவத்துறையில நாங்க அதிகமான ரத்தம் ஏத்துறோம். அதிகமான ரத்தம் ஏத்துறதுன்றது அது குறிப்பிட்ட காரணிகளை வச்சு அவங்களோட தன்மைகளை உணர்ந்து அவங்களுக்கு தேவையான அளவு தான் ஏத்த முடியும். இந்த மேசிவ் டிரான்ஸ்மிஷன் பொதுவா சொல்றது என்ன, ரத்த அளவுக்கு இணையாக நம்மளோட உடம்புல இருக்கிற உதாரணமா 10 யூனிட் ஒரே நாள்ல ஏத்துறது நம்ம மேசிவ் டிரான்ஸ்மிஷன். அந்த அளவுக்கு தேவைப்படுறவங்க ரொம்ப கம்மி தான். பட் அதுக்குள்ளேயுமே நம்ம அதுக்கான மருந்து மாத்திரைகள், அதுக்கான காரணத்தை நம்ம கண்டறிந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால ரத்தம் மட்டுமே போதுமானதா இருக்காது. பொது மருத்துவத்துறையில பாத்தீங்கன்னா நாங்க அதிகமான பேருக்கு சளியில ரத்தம், ரத்த வாந்தி, மலத்தில் ரத்தம், காசநோய், புற்றுநோயினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த மேசிவ் பிளட் டிரான்ஸ்மிஷன் அன்றாட நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதனால மக்கள் பெரும் பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். பொது மருத்துவத்துறையில அதிகமான மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் நாங்க ஒவ்வொரு காரணத்தையும் உணர்ந்து அதுக்கு பேஷண்ட்டுக்கு ஏத்த மாதிரி தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதோட சைடு எஃபெக்ட்ஸே நம்ம யோசிப்போம். உதாரணமா மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பொது மருத்துவத்துறையில நம்ம பயன்பாட்டுக்கு பண்ணாலும் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. உதாரணமா ட்ராலின்னு சொல்லுவோம், பொட்டாசியம், கால்சியமோட அணுக்கள் வந்து தாது உப்புக்கள் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த உடம்புல. சோ இதெல்லாம் கருத்தில் உணர்ந்து அந்த பேஷண்ட்டுக்கு அது தேவையா இருந்தால் மட்டும்தான் மேசிவ் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் மோட்டிவேட் பண்றோம்.
0: குருதி பரிமாற்றம் அப்படிங்கிறது உயிர் காக்கக்கூடிய செயல்முறையாக இருந்தாலும் அது அளவுக்கு மீறி போகப்படும் பொழுது அதற்கான பக்க விளைவுகளும் இருக்குது அப்படிங்கறத சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் பொது மருத்துவத்துறைக்கு 60% மேலாக ரத்தப்பைகள் தேவைப்படுவதனால இந்த நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய தன்னார்வலர்கள், நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ரத்தத்தை தனது உயிரினை மற்றொரு உயிருக்கு தானமாக கொடுக்கக்கூடிய இந்த செயல்முறைகள்ல ஈடுபடுவீங்கிற அந்த நம்பிக்கையானது இனி வரும் காலங்களில் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது. இதுவரை பொது மருத்துவத்துறையும் குருதி பரிமாற்றமும் பற்றி பல்வேறு தகவல்களையும் சிறப்பான கேள்விகளுக்கும் பதிலளித்தார் பொது மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் எம் சுரேஷ்குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தேங்க்யூ சோ மச் டாக்டர்.
1: ரொம்ப நன்றி சார்.

0: உலக இரத்த தான தினம் 2026 நம்மோட இணையக்கூடிய துறை பொது அறுவை சிகிச்சை துறை. இந்த துறை சார்ந்த தொழில்நுட்பங்கள், இந்த துறைக்கும் இரத்த பரிமாற்றத்திற்கும் உண்டான தொடர்பு குறித்து பல்வேறு தகவல்களை நமது நேயர்களுக்காக தெரிவிக்க காத்திருக்கிறாங்க பொது அறுவை சிகிச்சை துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் VP கணேஷ் அவர்கள். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் சார்.
0: அறுவை சிகிச்சை அப்படின்னு சொன்னாலே இரத்த இழப்பு அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனாலும் இந்த இரத்த இழப்பை இனியும் நடக்குது அப்படின்னு

0: பலரும் நம்புறாங்க டாக்டர், கத்தி இல்லாம ரத்தம் இல்லாம பொது அறுவை சிகிச்சை துறையில இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: முதல்கண் ஆகாசவாணிக்கு எனது நன்றிகள். மற்றும் இந்த விழிப்புணர்வு முயற்சிக்காக எடுக்கப்பட்ட அவருடைய முயற்சிகளை நான் பாராட்டுகிறேன். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்ப நாங்க எங்களோட துறையில கத்தியின்றி ரத்தமின்றி யுக்தி ஒன்று வருகுது அப்படின்னு சொல்றோம். பல யுக்திகள்ல முதல் யுக்தி வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோ காட்ரி. எலக்ட்ரிக் கரண்ட் உள்ள அந்த எனர்ஜி ரத்தத்தை உறைய வச்சு போக்க கட்டுப்படுத்துற மாதிரி உள்ள முயற்சி, அது பேர் எலக்ட்ரோ கார்ட்னு ஒரு கருவி. அடுத்து ஹார்மோனிக் ஸ்கேல்பல் ஒரு கருவி. இந்த கருவியிலையும் பாத்தீங்கன்னாக்கா ரத்த சேதாரத்தை மினிமைஸ் பண்ணிடலாம். ஒரு 10 ml பிளீட் ஆக வேண்டிய இடத்துல வந்து 0.5 ml அளவுக்கு தான் அதுல இருக்கும். அதை விட கம்மியா தான் அது சேதாரம் நடக்கும். இது போக வந்து லிகாஷூர் அப்படின்னு வெசல் சீலர். வெசல் சீலர்னா நீங்க பாக்கெட்டை சீல் பண்றது வச்சு அமுக்கணும்னே சீல் ஆயிரும். அது மாதிரி ரத்த குழாய்களே தேவையில்லாத அவசியம் ஏற்படுது. அடுத்து போஸ்ட் ஆபரேட் ரெக்கவரி. ஒரு பெஸ்ட் நியூட்ரிஷன் வந்து பிளட் தான். அதுல பல நியூட்ரிஷன் இருக்கு. அதனால வூண்ட் ஹீலிங், ஒரு புண்ணு ஆறுறதுக்கு அது அவசியமாயிரு. அடுத்து செப்சிஸ்க்கு என்னதான் நம்ம ஆன்டிபயோட்டிக் போட்டாலும் ஒரு செப்சிஸ் தடுக்கிறதுக்கு ரத்தம் அவசியமாயிரு, ஃப்ரெஷ் பிளட். இதுதான் ரத்த தேவைகள்.
0: அறுவை சிகிச்சைக்கு பிறகு குருதி மாற்றம் செய்யப்படுவதால அந்த அறுவை சிகிச்சை செய்த நோயாளியோட முன்னேற்றம் எப்படி இருக்கும், பொதுவான ஆரோக்கியத்துல என்ன நன் விளைவுகள் ஏற்படும்?
1: கண்டிப்பா சார், பிளட் வந்து ஏற்கனவே இருந்த லாஸ் திரும்ப ஈடுகட்டுது. நீங்க வந்து ஒரு வாளி நிறைய வச்சிருக்கீங்க, தண்ணி கொட்டி போகுது, அப்ப அரை வாளி தான் இருக்கும். அதை இன்னொரு வாளி எடுத்து கொட்டும் போது அது ரீப்ளேஸ் ஆகி திருப்பி அது சமநிலைக்கு வந்துருது. இதனால இந்த சமநிலைக்கு வந்தோடனே எல்லா ஆர்கன்ஸும் ஹாப்பி ஆயிரும். ஏன்னா அது வரைக்கும் அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே இன்சபிஷியன்ட் பிளட்னால தன்னோட ஃபங்க்ஷனை குறைச்சிட்டு இருக்கும். ஸோ ஆர்கன்ஸ்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆர்கன்ஸ் முன்னேற்றம் ஒரு மனிதனோட ஜெனரல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து வந்து அந்த வூண்டு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சை பண்ணோம்னா அந்த காயம் வந்து வேகமா ஆறும்.
2: புதிதாக இருக்கணும், அது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், அதுக்கு எல்லாமே டேட் இருக்கும், அதை உறுதிப்படுத்தணும் சார். அடுத்து ஒவ்வொரு
1: ஒவ்வொரு ரத்தமும் நம்ம ஏத்த

0: போது ஹெப்படைடிஸ் பி, HIV இந்த மாதிரி வரக்கூடிய நோய்களுக்குரிய தரத்தை பரிசோதிச்சு அது இல்லைன்ற அந்த டெஸ்ட் வழங்கியிருக்காங்களான்ற அந்த லேபிளையும் நம்ம என்சர் பண்ணிக்கணும். எப்பயும் வந்து ஒரு பாராசிட்ல தவறுக்கு முன்னால எல்லா பாராசிட் கரெக்டா இருக்கா, ஹெல்மெட் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு தான் தவுவாங்க. இல்லாட்டி ஏத்த ஆரம்பிச்ச அப்புறம் நம்மளை திருத்தவே முடியாது. அப்ப ஏத்துறதுக்கு முன்னால அந்த விளைவுகள் ஏதாவது வந்தா அதை சமாளிக்கக்கூடிய அவசர சிகிச்சை மருந்துகளை கையில வச்சுட்டு உரிய டாக்டர்களும் தகுதி படைத்த டாக்டர்களையும் வச்சுட்டு தான் டிரான்ஸ்மிஷன் பண்ணணும். ஒரு டிரான்ஸ்மிஷன் பண்ணும் போது என்னென்ன இன்ஜெக்ஷன் எல்லாம் சில சமயம் அட்ரினலின், டெகாட்ரான், அவில் இந்த மாதிரி வந்து பாதுகாப்பு மருந்துகள் தயார் பண்ணிட்டு முதல் 30 நிமிஷம் நர்ஸும் டாக்டரும் கூட இருந்து சில ஒவ்வாதன்மைகள் வருதான்னு கண்காணிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அரிப்பு, குளிர், நடுக்கம், ஏதோ அடைக்குதுன்னு சொல்லி ஒரு ஃபீலிங், இன்டர்னல் மானிட்டர்ல மாற்றம், இதெல்லாம் வந்தா இமிடியட் டிரான்ஸ்மிஷன் நிப்பாட்டிட்டு அவரை வந்து பாதுகாக்கக்கூடிய மருந்துகளை செலுத்திட்டு தான் அடுத்து வேலை பார்ப்போம். இது போக வந்து நீண்ட நாள், அதாவது ஸ்டோர் பண்ணக்கூடிய ரொம்ப நாள் பிளட் பேங்க்ல ஸ்டோர் பண்ண ரத்தத்தை ஏத்துனா கால்சியத்தோட இது மாறுபட்டாலும் அதை சரி கட்டுறதுக்கான இன்ஜெக்ஷனும், சில நேரங்களில் வந்து பொட்டாசியம் அணுக்கள் மாறிச்சுன்னா அதுக்கு தேவையான இன்ஜெக்ஷன்ஸும் நாங்க வச்சிருப்போம். பிளேட்லெட்ஸ் குறைஞ்சிருந்தாலோ இல்ல கூட இருந்தாலோ அதுக்குரிய தகவல்களும் நாங்க செஞ்சுக்குவோம்.
1: ஒருவருக்கு உடனடியாக அறுவை சிகிச்சை தேவைப்படக்கூடிய காலங்கள்ல ரத்த யூனிட்டுகள் முழுமையா கிடைக்காம போனாலோ அல்லது குறைவா கிடைத்தாலோ இந்த சூழ்நிலையில நீங்கள் தரக்கூடிய முதல் முன்னுரிமை ரத்த பைகளுக்கா அல்லது அறுவை சிகிச்சைக்கா, இதை பத்தி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க டாக்டர்.
0: அறுவை சிகிச்சையோட தேவை என்பது எந்த வகையான சூழ்நிலை என்பதை பொறுத்தது. ஒரு நோயாளி ஒரு விபத்து, இன்னும் அரை மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்யலன்னா அவருக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு தான் முன்னுரிமை கொடுப்போம். ஏன்னா அறுவை சிகிச்சையில பிளட்டே கிடைக்கலனாலும் சில மாற்று ஏற்பாடுகள் உண்டு. எப்படின்னா நார்மல் சலைன், கிறிஸ்டலாய்டு சலைன், கொல்லாய்டு சலைன், பிளாஸ்மா எக்ஸ்பாண்டர், இதெல்லாம் அறுவை சிகிச்சையை நம்ம ஒரு தற்காலிகமாக செய்கிற அளவுக்கு நம்மளை சப்போர்ட் பண்ணும். ஸோ விஞ்ஞான முன்னேற்றத்தில் இந்த மாதிரி இதுகள் அவைலபிளாக இருக்கிறதுனால அறுவை சிகிச்சைக்கு உண்மையிலேயே முன்னுரிமை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அறுவை சிகிச்சைக்கு தான் முன்னுரிமை. சில அறுவை சிகிச்சைகள் பண்ணணும், ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ப்ரிப்பரேஷன் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ற காலகட்டத்தில் நாங்கள் பிளட்டை தயார் பண்ண முயற்சி பண்ணுவோம். ஒரு பிளட்டுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ரொம்ப ரேர் குரூப், ஃபார் எக்ஸாம்பிள் ஓ நெகட்டிவ் குரூப், ஊர்லயே தேடி பாக்குறோம் ஒரு ஆளும் கிடைக்கல, அப்ப உறவினர்களுக்கும் குரூப் இல்ல, அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஆபரேஷன் 72 மணி நேரத்துக்கு முன்னதாக குறிப்பிட்ட காலம் கடந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணும் போது பிளட்டே திரும்ப ஏற்றி அவரை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டு. இதுக்கு பேர் ஆட்டோலோகஸ் பிளட் டிரான்சிஷன், அதாவது தனக்குத்தானே பண்ணிக்கிற ஒரு பிளட் டிரான்சிஷன். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். இருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் ரத்தம், ரத்தத்துக்கு நிகர் ரத்தமே. இந்த ரத்த தான தினத்தை முன்னிட்டு ஆகாசவாணி முன்னெடுத்த இந்த ஒரு முயற்சி கண்டிப்பாக பாராட்டுதலுக்குரியது, அவர்களுக்கு எனது நன்றி. ரத்த தானம் என்பது நமது மனித இனத்தை நாமே காக்க வேண்டிய அவசியமாகும். நாம் நமது இனத்தை காக்க வேண்டி தானத்திற்கு மேல் சிறந்த தானம் ரத்த தானம். நன்றி.
1: இதுவரை பொது அறுவை சிகிச்சை துறையும் குருதி பரிமாற்றமும் அப்படிங்கிற ஒரு சிறப்பு நேர்காணல்ல நம்மளோட இணைந்திருந்தார்கள் பொது அறுவை சிகிச்சை துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பி கணேஷ் அவர்கள். அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தேங்க்யூ சோ மச் சார்.
0: நன்றிகள் சார்.

0: இன்று உலக இரத்த தான தினம் 2026. இரத்த தானம் எதற்கு தேவைப்படுகிறது, யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது, அதற்கான விழிப்புணர்வு சமூக மக்களிடம் எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பு நேர்முகத்தில் தான் இணைஞ்சிருக்கிறோம். இன்று நான் இருக்கக்கூடிய இடம் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையோட மருத்துவ குழுவினர்களிடமிருந்து தான் இந்த நேர்காணல் வளம் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேர்காணல்ல முதலாவதாக நம்மளோட இணைகிறாங்க, ரொம்ப பொருத்தமான துறை அப்படின்னு சொல்லலாம், மிக சரியான துறை அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்திற்காக இதய மார்பு மற்றும் இரத்த நாள அறுவை சிகிச்சை துறை, அதாவது ஆங்கிலத்தில் கார்டியோ தோராசிக் வாஸ்குலர் சர்ஜரி, இந்த துறை சார்ந்த பல்வேறு விஷயங்களையும் நடைமுறையில் உள்ள செயல்முறைகளை பத்தியும் இந்த துறைக்கு எந்த அளவுக்கு இரத்த பைகள் தேவைப்பட்டிருக்கு, இனிமேலும் தேவைப்படலாம் அப்படிங்கறத நமக்கு வலியுறுத்தி சொல்றதுக்காக இதோ நம்மோடு இணைகிறார் கார்டியோ தோராசிக் வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்டோட முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் டாக்டர் பி இசக்கிராஜன் அவர்கள். கார்டியோ தோராசிக் வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்ல எந்த மாதிரியான அறுவை சிகிச்சை முறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, இந்த காரணங்களுக்காக குருதி பரிமாற்றம் எந்த அளவுக்கு கட்டாயமாக்கப்பட வேண்டிய சூழல் இன்னைக்கு இந்த துறையில இருக்குது, அதை பத்தி சொல்லுங்க டாக்டர்.
1: வணக்கம். நம்மளுடைய இதயம் மற்றும் நுரையீரல் அறுவை சிகிச்சை துறை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக நமது துறை இங்கே செயல்பட்டு வருகிறது. நமது துறையில் முக்கியமான இதய அறுவை சிகிச்சைகள், நுரையீரல் அறுவை சிகிச்சைகள், முக்கியமான பெரிய ரத்த தமனிகளின் அறுவை சிகிச்சைகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம மூச்சுக்குழாய் அறுவை சிகிச்சை, நெஞ்சு பகுதியில் இருக்கக்கூடிய உணவு குழாய் அறுவை சிகிச்சைகளும் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அது போக ஒரு அறுவை சிகிச்சைக்கும் அந்த அறுவை சிகிச்சையின் தன்மை கேட்ட அளவுக்கு ரத்த பைகள் கண்டிப்பாக தேவைப்படும். பிளட் டிரான்ஸ்மிஷன் எனப்படும் ரத்த பைகள் செலுத்துவது ரொம்பவே முக்கியமான விஷயம். அது உயிரையும் காப்பாற்றும். இந்த துறையில் இது ரொம்பவே நமக்கு வந்து அவசியமானதாகவும் உள்ளது.
0: ரொம்ப அருமை டாக்டர். போதுமான அளவு ரத்தம் இல்லாததுனால நம்மை காக்கக்கூடிய இதயம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது?
1: நம்ம அறுவை சிகிச்சையின் போது ரத்தப்போக்கு ஏற்பட்டால் நம்மளுடைய முதலில் ரத்த அழுத்தம் என்பது குறைய ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தம் குறைவதால் முக்கியமான உறுப்புகள் ஆகிய மூளை, சிறுநீரகம், கல்லீரல் ஆகிய உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் குறையும். ரத்த ஓட்டம் குறையும் நேரத்தில் மூளைக்கு ரத்த ஓட்டம் குறைந்தால் மூளை சாவு கூட ஏற்பட வாய்ப்புள்ளது. ரத்தப்போக்கு ஏற்பட்டால் ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். ரத்த அழுத்தம் குறைந்தால் மற்ற உறுப்புகளுக்கு ரத்தம் செல்வதில் சிரமம் ஏற்படும். மற்ற உறுப்புகளுக்கு

0: ரத்தோட்டம் குறையும் பட்சத்தில் அது இதயத்துக்கு இன்னும் பிரஷரை தான் இன்க்ரீஸ் பண்ணும். இதயம் வந்து வேகமாக துடிக்க நேரிடும். அதனால் இதயத்தின் அழுத்தம் அதிகமாக ஆரம்பிக்கும். ரத்தப்போக்கு ஏற்பட்டால் மற்ற உறுப்புகளும் பாதிக்கப்படும். மற்ற உறுப்புகள் பாதிப்பினால் இதயம் செயலிழந்து போவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது.
1: இந்த பரபரப்பான நவீன உலகத்துல இந்த நாகரிகமான காலம் நமக்கு கொடுத்த கொடை வரம்னு கூட சொல்லலாம் விபத்துகள். இந்த விபத்து காரணங்களால மார்பு பகுதியில் ஏற்படக்கூடிய காயங்களுக்கு இந்த குருதி மாற்றம் எந்த அளவுக்கு முக்கியமானது டாக்டர்?
0: நம்ம தமிழ்நாட்டில் விபத்துகள் அதிகமாக ஏற்பட்டுக் கொண்டுள்ளது. ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் எனக்கூடிய சாலை விபத்துகளில் 90% பேர்களுக்கு நுரையீரல் சுத்தம் இதய சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் உள்ளது. அதில் முக்கியமாக நெஞ்சு எலும்பு விலா எலும்புகள் உடைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அப்படி உடையும் பட்சத்தில் அவர்களுக்கு நுரையீரலுக்கும் நெஞ்சு எலும்புக்கும் நடுவில் ரத்தம் கோர்க்க வாய்ப்பு உள்ளது. அதை ஹீமோதராக்ஸ் என்று சொல்லுவோம். அதில் ஓரளவுக்கு மேல் ஏற்பட்டால் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பாக உள்ளது. அது ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் சர்ஜரியாகவும் உயிரை காப்பாற்றும் சர்ஜரியாகவும் கண்டிப்பாக அமையும். விபத்துகளில் நெஞ்சில் காயங்கள் ஏற்பட்டால் 90% நெஞ்சில் காயம் ஏற்படும். அதில் 70% மக்களுக்கு ரத்த டிரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படும் கண்டிப்பாக.
1: வாழ்நாள் நோய்களால பல காரணங்கள் இருக்கு. உடம்போட மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய பெரிய ரத்த குழாய்களில் ஏற்படக்கூடிய திடீர் ரத்த இழப்புக்கு நம்ம உடனடியாக கொடுக்கக்கூடிய இந்த குருதி பரிமாற்றம் எந்த அளவுக்கு அவசியம் அப்படிங்கறத சொல்லுங்க டாக்டர்.
0: இந்த காலகட்டத்தில் பிளட் பிரஷர்ங்கிறது அதிகமாக தான் இருக்கு, ஹைப்பர் டென்ஷன்ங்கிறது. அதனுடைய பக்க விளைவுகளாக அயோடிக் டிசெக்ஷன் சொல்லி முக்கியமான ரத்த குழாய்கள் கிழிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகமாக உள்ளது. அப்படி ஏற்படும் போது அது வந்து ஒரு வெரி எமர்ஜென்சி கண்டிஷன். அங்க நம்ம உடனே ஆபரேஷன் பண்ணணும், இல்லை என்றால் அதிநவீன சிகிச்சையாக ஸ்டென்ட் வைக்கிறோம். நம்ம அந்த மாதிரி டைம்ல இமீடியட்டா ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜரா நம்ம ரத்தம் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ணிட்டு பேஷண்டோட வைட்டல்ஸ் ஸ்டெபிளைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால வந்து எந்த அறுவை சிகிச்சைனாலுமே நம்ம ப்ரொசீட் பண்ணி பேஷண்டை காப்பாற்றவே முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் தான் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பேஷண்ட் லைஃப் சேவிங் மெஷர். அது பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளால எந்த ஒரு டெஃபினெட்டிவ் கியூருமே பேஷண்ட்டுக்கு கொடுக்க முடியும் சார்.
1: நோயாளிக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு முன்னேற்பாடாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள்ல இந்த குருதி பரிமாற்றம் தான் அப்படிங்கறது தான் இந்த ப்ரீ ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா இருக்குது அப்படிங்கறத மருத்துவர் நமக்கு சொன்னாங்க. சிடிவிஎஸ் துறையில அதிகப்படியாக பொதுமக்களுக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணுதான், சிஏபிஜின்னு சொல்லக்கூடிய பைபாஸ் சர்ஜரி. இந்த பைபாஸ் சர்ஜரிக்கு எத்தனை ரத்த பைகள் உடனடியாக தேவைப்படலாம், அதோட அவசியம் ஏன் இது தேவைப்படுது அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க டாக்டர்.
0: சிஏபிஜிங்கிறது ரொம்ப காமனா பண்ணிட்டு இருக்க ஆபரேஷன். இப்போ ஒரு நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து மினிமம் 2 பைபாஸ் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பேஷண்ட்டுக்கு மினிமமா 4 ரத்த பைகள் தேவைப்படும். இன்னொன்னு பேஷண்டுடைய நோயின் தன்மையை பொறுத்தும் அவங்களுடைய உடல்நிலைகளை பொறுத்தும் ஒரு சிலருக்கு ரத்தம் உறையிற தன்மை கம்மியா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு அதிகமான ரத்த பைகள் தேவைப்படும். ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் உடல் தன்மையை பொறுத்து மாறுபடும். ஆனால் மினிமமா ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம 4 ஆச்சு கண்டிப்பா தேவைப்படுகிறது.
1: சிடிவிஎஸ் என்று சொல்லக்கூடிய இதய மார்பு மற்றும் ரத்த நாள அறுவை சிகிச்சை துறைக்கும் குருதி பரிமாற்றம் அப்படிங்கிற செயல்முறைக்கும் உண்டான தொடர்பு, இதோட தேவை என்ன அப்படிங்கறத கடந்த பல நிமிடங்களாக நமக்கு தெளிவான முறையில நமக்கு விளக்கி சொன்னாங்க. சிடிவிஎஸ் துறை, அதாவது இதய மார்பு மற்றும் ரத்த நாள அறுவை சிகிச்சை துறையோட முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் டாக்டர் பி இசக்கிராஜன் அவர்கள். தேங்க்யூ சோ மச் டாக்டர்.
0: நன்றி சார்.

0: உலக ரத்ததான தினம் 2026 மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையிலிருந்து சிறப்பு நேர்காணல்ல தான் மறுபடியும் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய துறை அப்படின்னா, இந்த உலகத்திற்கே பொருளான செல்வமான குழந்தைகளை தரக்கூடிய ஒரு துறை, அதாவது பெண்மையும் அதை சார்ந்த மகப்பேறும் சார்ந்த துறை தான். இந்த துறைக்கும் இந்த இரத்த குருதி பரிமாற்றத்திற்கான அந்த செயல்முறைகளுக்கும் உண்டான தொடர்புகள், இதற்கான அவசியம் என்ன அப்படிங்கறத நம்மளோட பல தகவல்களை தெரிவிக்கிறதுக்காக காத்திருக்கிறாங்க மகப்பேறு மற்றும் பெண்கள் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயந்தி பிரசாத் அவர்கள் தான். தொடர்ந்து அவங்களோட நம்ம இணைஞ்சிருப்போம். மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய அதீத ரத்த இழப்பிற்கு குருதி பரிமாற்றம் எந்த அளவுக்கு முக்கியமானது டாக்டர்?
1: மாதவிடாய் என்பது பெண்களுக்கு எல்லா மாதமும் ஒரு 28-30 நாளைக்கு ஒரு தடவை இந்த பீரியட்ஸ்ன்றது வரும். அது எப்பல இருந்து வரும்னா, பியூபர்டி பெண்கள் பருவமடைற காலத்துல இருந்து மெனோபாஸ் 45-50 வயசுல தீட்டு நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு மாதம் மாதம் வரும். அதில் நார்மலா 3-5 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வரணும். அதே வந்து மாசத்துல ஒரு தடவை தான் வரணும். சோ யாருக்கு நம்ம குருதி பரிமாற்றம் தர அளவு அதிகமான ரத்தப்போக்கு யாருக்கு ஏற்படும் அப்படின்னா, பெண்கள் பருவமடைற காலத்துல அவங்களுக்கு ஒரு 3-4 வருஷம் அந்த HPO ஆக்சஸ் வந்து செட் ஆற வரைக்கும் சில நேரம் அதிகமான ரத்தப்போக்கு இருக்கும். இது யூஸ்வலா தாய்மார்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, அவங்க குழந்தைகளுக்கு வந்து தீட்டு நல்லா போனாதான் நல்லது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அப்படி இல்லாம ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை தீட்டு போனாலோ, 7 நாளைக்கு

0: மேல அதிகமா ரத்தப்போக்கு இருந்தாலும் கண்டிப்பா அவங்க மருத்துவர் வந்து அணுகணும், இல்லாட்டினா அவங்க கண்டிப்பா ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாயி நம்ம குருதி பரிமாற்றம் செய்யற அளவு வந்து நின்றுவாங்க. அதே மாதிரிதான் மெனோபாஸ்ல, மெனோபாஸ்க்கு முன்னாடி பெரிய மெனோபாஸ்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு அதிகமா தீட்டு போகும். இப்ப பெண்கள் என்ன நினைச்சுக்குவாங்கன்னா, நமக்கு தீட்டு நிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி அதிகமா போகுது அப்படின்னு நினைச்சு அதை அசால்ட்டா விட்டுக்கிறாங்க. அதனால ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாயி ரத்த பரிமாற்றம் கண்டிப்பா ஏற்ற நிலையில வந்து நிக்கிறாங்க. 7 நாளைக்கு மேல அதிகமா உங்களுக்கு தீட்டு போட்டாலோ, 1 மாசத்துக்கு 1 தடவை இல்லாம ரொம்ப சீக்கிரம் சீக்கிரம் குருதி பரிமாற்றம் ஏற்ற அளவு போகாம கொஞ்சம் சீக்கிரமா மருத்துவர் வந்து அவங்க அணுகணும்.
1: கர்ப்பிணிகளுக்கு செய்யப்படக்கூடிய குருதி பரிமாற்றமானது அந்த கருவுற்ற தாய்க்கும் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவான குழந்தைக்கும் எப்படிப்பட்ட நன்மைகளை விளைவிக்கும் டாக்டர்?
0: குருதி பரிமாற்றம் அப்படின்றது நம்ம ஆன்டிநேட்டல் பீரியட்ல எப்ப கொடுக்கணும் அப்படின்னா, மாசமா இருக்கும் போது அவங்களோட ஹீமோகுளோபின், அதாவது அவங்களோட ரத்த அளவுன்றது கண்டிப்பா 11 இல்ல 12 மேல இருக்கணும். ஏன்னா வளர்ற குழந்தை, அந்த கர்ப்பப்பை, அந்த நஞ்சு கொடி எல்லாத்துக்குமே அம்மாவோட ரத்தத்துல தான் வளருது. சோ அந்த ரத்த சோகை இருந்தா அம்மாக்கு வந்து டெலிவரி மோதே அதிகமா ரத்தப்போக்கு போய் உயிர் இழக்க வாய்ப்பு இருக்கு. குழந்தைக்கும் வளர்ச்சி குறைபாடு ஏற்பட்டு குழந்தையோட வெயிட்டுமே ரொம்ப கம்மியா பிறக்க வாய்ப்பு இருக்கு. சோ இதனால ஹீமோகுளோபின் வந்து நம்ம 7 கீழே வந்தாலே சிவியர் அனீமியா நம்ம கன்சிடர் பண்ணிட்டு அவங்களுக்கு கண்டிப்பா உதிரப்போக்கு வந்து அதிகமா இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் கண்டிப்பா கொடுக்கணும்.
1: குறிப்பா பிரசவ காலங்கள்ல அதிகப்படியாக எத்தனை ரத்த பைகள் தேவைப்படலாம் டாக்டர்?
0: சார், ரத்த பைகள் எவ்வளவு தேவை அப்படின்றது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ரத்த இழப்பு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. இப்ப மெயினா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெமரேஜ், அதாவது ரத்தப்போக்குனால பெண்களோட உயிரே போறது தான் இப்ப மெட்டர்னல் மார்ட்டாலிட்டியோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ். அதாவது ஃபர்ஸ்ட் காஸே இந்தியா லெவல்ல வந்து அதிகமா ரத்தப்போக்குனால தான் பெண்கள் வந்து பிரசவ காலத்துல இறந்து போறாங்க. அதை நம்ம கண்டிப்பா தடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஹீமோகுளோபினுக்கு தக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு ரத்தம் போகுது அப்படின்றதுக்கு தக்கன நம்ம வந்து பிளட் டிரான்ஸ்மிஷன் வந்து பண்ணணும். அந்த பிளட் டிரான்ஸ்மிஷன் எஸ்பெஷலி ரொம்ப அதிகமா, அதாவது 1-1.5 லிட்டர் மேல நம்ம பிளட் லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு மாசிவ் டிரான்ஸ்மிஷன் புரோட்டோகால் ஒன்று பண்ணுவோம். அப்படின்னா 4 மெயின் பேக்செல், 4 பிளேட்லெட், 4 FFP ரத்த அணுக்களும் சேர்த்து நம்ம வந்து போடுறோம். இதனால இந்த உயிர் போகாமையும், அதை விட உயிர் போறதுக்கு மட்டும் இல்லாம மேஜர் ஆர்கன்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் வராம இருக்க, லிவர் ப்ராப்ளம் வராம இருக்கையும் நம்ம அந்த தாய்மார்களை வந்து காப்பாத்தலாம். சோ இதுல ரத்த டிரான்ஸ்மிஷன், அதாவது பிளட் டிரான்ஸ்மிஷன் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ஏற்படுது.
1: கரு குழாய்கள்ல ஏற்படக்கூடிய கருத்தரிப்போட தீவிர நிலையில இந்த குருதி பரிமாற்றம் எந்த அளவுக்கு அவசியம், அது உடனடியாக செய்யப்படக்கூடிய ஒரு செயல்முறையா?
0: ரப்சர்ட் எக்டோபிக் பிரெக்னன்சி அப்படின்றது குழந்தை வந்து கர்ப்பப்பை இல்லாம கரு குழாயில வந்து தங்கி அதை வெடிச்சு கரு சிதைவு ஏற்பட்டு வயிற்றுக்குள்ள மிக அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுறது. இது மோஸ்ட்லி வந்து அவங்க மிஸ் பண்ணிருவாங்க. ஏன்னா பேஷண்ட் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா வந்திருக்கும், அவங்க பிரெக்னன்சியை மிஸ் பண்ணிருப்பாங்க. அந்த நிலைமையில பேஷண்ட் வந்து கூட்டிட்டு வரும்போது பேஷண்ட் ஷாக்ல இருப்பாங்க, அதிகமான ரத்தப்போக்கு வந்து வயிற்றுல ஏற்பட்டு ஹீமோபெரிட்டோனியம் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ல வருவாங்க. அது ஒரு ஆப்ஸ்டிக்கல் எமர்ஜென்சி. கண்டிப்பா அவங்களை வந்து சீக்கிரமா, இதுல என்னன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் அண்ட் ரெசிஸ்டேஷன் ரெண்டுமே சேர்த்து பண்ணணும். அவங்களுக்கு ரத்தப்போக்கு எவ்வளவு லாஸ் இருக்கும், மினிமம் வந்து 2-3 பேக்கெட் பிளட் வந்து அவங்க சேர்த்து போட்டுட்டு சைமல்டேனியஸா அவங்களை வந்து ஆபரேஷன்ல வந்து சிதைவடைந்த அந்த டியூபை வந்து சேர்த்து நம்ம ஆபரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து சரியான டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலன்னா அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுறதுனால அவங்களுக்கு உயிரே போக வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு வந்து அவங்களோட மேஜர் ஆர்கன்ஸ், கிட்னி மேஜர் ஆர்கன்ல டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு.
1: குறிப்பாக மாதவிடாய் காலங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் ரத்த தானம் செய்யலாமா டாக்டர்?
0: முடிந்த வரைக்கும் மாதவிடாய் காலங்களில் பிளட் டொனேஷன் கொடுக்காம இருக்கிறதா நல்லது. ஏன்னா ஏற்கனவே வந்து அவங்களுக்கு மாதவிடாயில ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும், பிளட் டொனேட் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் மயக்க நிலை அந்த மாதிரி வர டைம் இருக்கு. அதனால அவங்க மாதவிடாய் இல்லாத நேரங்களில் பெண்கள் வந்து கண்டிப்பா அவங்க ஹீமோகுளோபின் நல்லா இருந்ததுன்னா அவங்க பிளட் டொனேட் பண்ணலாம்.
1: மகப்பேறு மற்றும் பெண்கள் துறையும் இந்த குருதி பரிமாற்றமும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருந்தார்கள் உதவி பேராசிரியர் டாக்டர் ஜெயந்தி பிரசாத் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி டாக்டர்.
0: நன்றி.

0: உலக ரத்ததான தினம் 2026 இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க இம்யூனோ ஹெமட்டாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிபார்ட்மெண்டோட உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ராஜேஸ்வரி அவர்கள். உலக ரத்ததான தினம் 2026 இந்த தினத்திற்கான மைய கருப்பொருள் என்ன மேடம்?
1: இந்த தினத்திற்கான மைய கருத்து 1 drop of humanity give blood save lives. மனித நேயத்தோடு ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள்.
0: சமுதாய மக்கள் எல்லாருக்குமே ரத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறதோட இணைந்து மனித நேயமும் தேவை அப்படிங்கறது இந்த வருஷத்திற்கான மைய கருப்பொருள் அப்படிங்கறத மருத்துவர் நமக்கு சொன்னாங்க. ரத்த தானம் செய்வதற்கு யார் யார் எல்லாம் தகுதியானவர்கள்?
1: ரத்தம் கொடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதுக்கு சில எலிஜிபிள் கிரைடீரியாஸ் இருக்கு. இப்ப வயசு

0: பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள யார் வேணாலும் முத தடவை டொனேட் பண்ணலாம். ஏற்கனவே ஒரு தடவைனாச்சும் ஹோல் பிளட் டொனேட் பண்ணிருந்தவங்க 65 வயது வரைக்கும் அவங்க ஹோல் பிளட் டொனேட் பண்ணலாம்.
1: ஒரு ஆரோக்கியமான நபர் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம்?
0: ஆரோக்கியமான ஆண் 18 வயது பூர்த்தி அடைந்தவர்கள் ஒவ்வொரு 3 மாத இடைவெளி அளவில் 90 நாட்கள் இடைவெளியில் கொடுக்கலாம். பெண்கள் 4 மாத இடைவெளியில் கொடுக்கலாம்.
1: சமீப காலங்களில் நோய்வாய்ப்பட்டவர்கள் இல்ல அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடல் தேறியவர்கள் எந்த அளவு காலம் கழித்து ரத்த தானம் செய்யலாம்?
0: ரீசன்ட் இல்னஸ் அதாச்சும் வந்து ஒரு இருமல் காய்ச்சல் அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்துட்டு குறைஞ்சது அது சரியாயி 2 வாரம் கழிச்சு பிளட் டொனேட் பண்ணலாம். ஒரு மைனர் சர்ஜரி அவங்களுக்கு அண்டர்வென்ட் ஆயிருக்கு, டோனருக்கு வந்து ஒரு மைனர் சர்ஜரி போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து 3 மாதங்கள் கழித்து பிளட் டொனேட் பண்ணலாம்.
1: மனித நேயத்தோட ஒரு தனி நபர் முன் வந்து ரத்த தானம் கொடுக்கணும்னு வந்தாங்கன்னா அவங்க உடம்பில் இருந்து ஒரு முறை எந்த அளவு ரத்தம் எடுக்கப்படுகிறது?
0: ஒரு நார்மல் ஹோல் பிளட் டொனேஷன்ல வந்துட்டு நம்ம 350 ml பிளட் தான் நம்ம எடுக்கிறோம். அதை வந்து ஒரு டோனர்கிட்ட இருந்து எடுத்தது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் தேவையான இதை மட்டுமே நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். அதுல வந்து PRBC அதாவது ரத்த அணுக்கள் மட்டும் வந்து ரத்த சோகை உள்ளவங்களுக்கு கொடுப்போம். தட்டணுக்கள் அதுல இருந்து செப்பரேட் பண்ணதை வந்து தட்டணுக்கள் குறைவா இருக்கிற பேஷண்ட்ஸ்களுக்கு கொடுப்போம். பிளாஸ்மா அப்படிங்கறது வந்து கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் குறைவா இருக்கு. இப்ப வந்து லிவர் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு வந்து அந்த கொயாகுலேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சிந்தசைஸ் ஆகாது. அவங்களுக்கு வந்து அந்த FFP வந்து நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம்.
1: இன்றைக்கு பரபரப்பாக செல்லக்கூடிய இந்த காலங்கள்ல இரவு உறக்கம் அப்படின்னு சொல்றது எல்லாருக்கும் ஒரு வரமாக இயற்கை நமக்கு தந்தாலும் அதை வந்து நம்ம சரியான முறையில கடைபிடிக்கிற முடியறதில்லை. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். இரவில் கண் விழித்து வேலை செய்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதநேயத்தோட ரத்தம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இதற்கு தகுதியானவர்களா?
0: நைட் டியூட்டி முடிச்சு வர்றவங்கிட்ட வந்து நம்ம வந்து பிளட் டொனேஷன் வந்து எடுக்கிறது இல்ல. ஏன்னா டோனரோட ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து மயக்கம் அந்த மாதிரி இதெல்லாம் வரலாம். அதனால வந்துட்டு நைட் டியூட்டி முடிச்சு வர்றவங்கிட்ட நம்ம ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். நல்ல அடிக்குவேட் ஸ்லீப் ஒரு 8 hours ஸ்லீப் இருந்தாதான் வந்துட்டு டோனரோட ஹெல்த் நல்லா இருக்கும். அப்பதான் நம்ம வந்து பிளட் டொனேஷன் அக்செப்ட் பண்ணுவோம்.
1: இதுவரை உலக ரத்த தான தினம் 2026க்கான இம்யூனோ ஹெமடாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிபார்ட்மெண்டோட உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் ராஜேஸ்வரி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். இன்றைய சிறப்பு நேர்முகமானது உங்களது துறை தலைவரான டாக்டர் சிந்தா அவர்களோட தலைமையில நீங்கள் வெகுவான சிறப்பான ஏற்பாடுகளை செய்தமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி டாக்டர்.

0: உலக ரத்ததான தினம் 2026 முன்னிட்டு இம்யூனோ ஹெமடாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிபார்ட்மெண்டோட முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் டாக்டர் சி சத்யராணி அவர்கள் நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: ரத்த தானம் கொடுக்கிறவங்களோட இந்த ரத்த வகைகள் எத்தனையாக வகைப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு வரப்பட்டிருக்கு, இந்த ரத்த பொருட்கள் எத்தனை வகைகள் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
1: இதுவரைக்கும் 45 மேற்பட்ட பிளட் குரூப் சிஸ்டம்ஸ் வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் பொதுவா நம்ம ரத்த வகை அப்படின்னு சொன்னோம்னா ஏ பாசிட்டிவ், ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், ஏபி குரூப் அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற வகைகள்லாம் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் பிளட் குரூப் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரத்த வகை இருக்கும். ஓ குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களை வந்து யூனிவர்சல் டோனார் அப்படின்னு சொல்லுவோம். யூனிவர்சல் டோனார் அப்படின்னா என்னன்னா அவங்களோட ரத்தம் எல்லாரோட ரத்த குரூப்போடமே மேட்ச் ஆகும். ஸோ அவங்களுக்கு குறிப்பிட்ட வகையான ரத்த வகை கிடைக்காத பட்சத்துல இந்த ஓ குரூப் ரத்தத்தை அவங்களுக்கு அவசர காலத்துல நம்ம செலுத்தி அவங்களுக்கு பயனடைய செய்யலாம். இன்னொன்னு யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா அவங்க எந்த ரத்த வகையா இருந்தாலும் அவங்கள்கிட்ட இருந்து ரத்தத்தை அவங்க ஏத்திக்கலாம். அதுக்கு பேர் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த குரூப் அப்படின்னா ஏபி குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க உதாரணமா பார்த்தோம்னா இப்ப ஒரு ஏபி ஒரு பேஷண்ட் நமக்கு வர்றாங்க அப்படின்னா ஏபியே நமக்கு ரத்தம் கிடைக்கல, அது அவங்களோட ரத்த வகை வந்து பொதுமக்கள்ல அவங்களோட சதவீதம் கம்மியா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரத்துல அவங்களுக்கு ஏ கொடுக்கலாம், பி ரத்தம் கொடுக்கலாம், இல்ல ஓ வகையான ரத்தமும் கொடுக்கலாம். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு பேர் வந்து யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்றோம். ரத்த கொடையாளர்கள்ட்ட இருந்து எடுக்கக்கூடிய அந்த 350 ml ஹோல் பிளட் அப்படின்னு சொல்றோம். ஹோல் பிளட்னா அதுல பிளாஸ்மா, செல்லுலார் காமனன் சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ், ஆர்பிசிஸ் சொல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் இது எல்லாமே இருக்கும். ஸோ அந்த 350 ml ரத்தத்தை நம்ம வந்து மூன்று விதமா வந்து பிரிப்போம். ஒன்னு வந்து ரத்த சிவப்பணுக்களாகவும், இன்னொன்னு தட்டை எனக்குன்னு சொல்லக்கூடிய பிளேட்லெட்ஸ், இன்னொன்னு பிளாஸ்மா. ஸோ இந்த மூணு விதமா நம்ம வந்து அதை பிரிச்சு நம்ம வந்து யாருக்கு ரத்த சிவப்பணுக்கள் தேவையோ அவங்களுக்கு மட்டும் அந்த ரத்த சிவப்பணுக்களை கொடுப்போம். யாருக்கெல்லாம் நம்ம வந்து பிளேட்லெட்ஸ் நீடு இருக்கோ அவங்களுக்கு பிளேட்லெட் டிரான்ஸ்ஃபியூஷன் வந்து நம்ம அதுக்காக கொடுப்போம். ரத்தம் உறைதல்ல பிரச்சனை, கொயாகுலேஷன் ஃபேக்டர் டெஃபிஷியன்சிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு பிளாஸ்மா வந்து டிரான்ஸ்ஃபியூஷனுக்காக நம்ம வந்து கொடுக்கறோம்.
0: தொடர் பயணங்கள்ல இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யலாமா?
1: தொடர் பயணங்கள்ல இருக்கிறவங்க ரத்த தானம் செய்யலாம். ரத்த தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த ரத்த தானத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய வழிமுறைகளை பின்பற்றினாங்க அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்கும். நம்மளோட மெயின் கன்சர்ன் வந்து டோனரோட சேஃப்டி. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து டொனேட் பண்ணிட்டு அன்னைக்கு முழுவதும் நிறைய தண்ணி ஆகாரங்களை எடுத்துக்காங்க, அடுத்த 24 மணி நேரத்தில் இருக்கு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுக்குவோம். அதே மாதிரி அதிகப்படியான வேலை பழு எக்ஸசைஸ் பண்றது, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் அவங்களால பின்பற்ற முடியுது அப்படின்னா அவங்க வந்து தொடர் பயணங்கள்ல கூட ரத்த தானம் செஞ்சுட்டு பாதுகாப்பா அவங்க பயணம் செய்யலாம். இதுவே ஒரு வாகன ஓட்டியா இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரியான தருணங்கள்ல தவிர்க்கிறது நல்லது.
0: பொதுவா இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல வரக்கூடிய இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபாஸ்டிங்ல இருக்கிறவங்க, அதாவது விரத முறைகளை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய தனி நபர்கள் ரத்த தானம் கொடுக்கலாமா?
1: விரதங்கள்ல இருக்கிறவங்க ரத்த தானம் கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும் போது முடிந்தளவு உணவு எடுத்துட்டு கொடுக்கறது நல்லது. நம்மளோட கைட்லைன்ஸ் படியும் ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க லாஸ்ட் மீல் டைம் சொல்லுவாங்க, கடைசியா உணவு உட்கொண்ட நேரம் அப்படிங்கறது வந்து 30 நிமிடத்திலிருந்து 4 மணி நேரத்துக்குள்ள இருக்கணும் அப்படிங்கறது நம்ம கைட்லைன்ஸ் படி இருக்கு. இது எல்லாமே டோனரோட பாதுகாப்பு கருதி தான் அவங்களும் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால ஃபாஸ்டிங்ல இல்லாம முடிந்த அளவு உணவு உட்கொண்டுட்டு வந்து டொனேட் பண்ணா சிறந்தது.

0: இருந்தாலும் உடலில் இருக்கக்கூடிய உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்பவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. அது போக எதிர்ப்பு ஆற்றலுக்காகவும் எதிர்ப்பு சக்திகளை அடக்கி உடலானது தனது இயல்பு தன்மையை பரிமாற்றம் செய்யணும் அப்படிங்கறதுக்காகவும் ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துக் கொள்பவர்களோட எண்ணிக்கையும் ஓரளவுக்கு அதிகமாக தான் இருக்குது. ஸ்டீராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கொண்டிருக்கும் ஒரு தனி நபரானவர் ரத்த தானம் செய்யலாமா?
1: ஸ்டீராய்ட்ஸ் பெரும்பாலும் யார் எடுத்துக்குவா அப்படின்னா ஆஸ்துமா இருக்கிறவங்க இல்லன்னா ஆட்டோஇம்யூன் டிசீசஸ் தன்னைத்தானே தாக்கும் நோய்கள். இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸ் அப்புறம் கடுமையான ஒவ்வாமை அலர்ஜி கண்டிஷன்ஸ் இவங்களுக்கெல்லாம் தான் வந்து யூஸ்வலா டாக்டர்ஸ் வந்து ஸ்டீராய்ட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க. பட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி பிளட் டொனேட் பண்ண முடியாது. பட் இது போக டெம்பரரியான கண்டிஷன் எதுக்கும் ஸ்டீராய்டு வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்களுக்கு பிரிஸ்கிர
0: பின்பும் அவர் செய்ய வேண்டிய செயல்முறைகள் என்னென்ன?
1: குடுக்கறவங்களுக்கு ஃபர்ஸ்டே ஒரு நல்ல மனசு இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க நல்லா ஆரோக்கியமா இருந்தாலே அவங்க வந்து டொனேட் பண்ணலாம். இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன கண்டிஷன் என்னென்ன இருக்கு, என்னென்ன பண்ணணும் பண்ண வேணாம்னு நான் சொல்றேன். ப்ரீ டொனேஷன் அப்படின்னா, டொனேஷனுக்கு முன்னாடி நாளைக்கு கொடுக்க போறோம்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, நல்லா 8 மணி நேரம் தூங்கணும். அப்புறம் காலையில டொனேட் பண்றதுக்கு கிளம்புறாங்க அப்படின்னா, காலை உணவு கண்டிப்பா சாப்பிட்டுருக்கணும். ஏன்னா சாப்பிட்டுட்டு ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அவங்க வந்து டொனேட் பண்ணலாம். 4 மணி நேரத்துக்குள்ள ஆனா டொனேட் பண்ணிடணும். சோ கண்டிப்பா சாப்பிட்டுருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, ஃபுல் ஸ்லீவ்ஸ் சட்டை அணிஞ்சு வந்தாங்க அப்படின்னா, அந்த கையில வந்து அந்த நீடில் போடுற இடம், அந்த எல்போ கிட்ட தான் வந்து நாங்க நீடில் போடுவோம். அந்த இடத்துல வந்து ஸ்லீவ் இருக்கு, டைட்டா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். சோ ஒரு ஹாஃப் ஸ்லீவ்ஸ் போட்டிருக்காங்க, ஒரு காட்டன் ட்ரெஸ், லைட் வெயிட் ட்ரெஸ் போட்டாங்கன்னா டொனேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, போஸ்ட் டொனேஷன் கவுன்சிலிங் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து அவங்களை அப்சர்வேஷன் வைப்போம். அப்ப வந்து ஒரு தண்ணி கொடுப்போம், ஜூஸ் கொடுப்போம், அவங்களை ஒரு 1.5 மணி நேரம் நாங்க பாத்துக்குவோம். ஆனா அவங்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, டொனேஷன் முடிச்சுட்டு 24 நேரத்துல தண்ணி ஆகாரங்களை அவங்க எடுத்துக்கணும். ஒரு மோரா இருக்கலாம், இளநியா இருக்கலாம், பட் அவங்க வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி அவங்க நீர் ஆகாரங்கள் எதுக்காண்டி எடுத்துக்க சொல்றோம் அப்படின்னா, இப்ப நம்ம உடம்புல ஒரு 6 லிட்டர் ரத்தம் இருக்கு, அதுல 350 ml அவங்க கொடுக்க போறாங்க அப்படின்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா நம்மளுக்கு குறைஞ்சிரும் நினைப்பாங்க. பட் அப்படி கிடையாது. நல்ல தண்ணி ஆகாரங்கள் எடுத்துக்கிட்டாங்கன்னா 24 நேரத்துல நம்ம உடம்பு வந்து பிளாஸ்மா வால்யூமை வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த ரத்தம் அதெல்லாம் உற்பத்தி ஆகிறதுக்கு தான் ஒரு 2-3 மாசம் ஆகும். ஸோ 3 மாசம் கழிச்சு திருப்பி அவங்களே டொனேட் பண்ணலாம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, சின்னதாக ஒரு பேண்டேஜ் ஒட்டி விடுவோம் அந்த ஊசி போட்ட இடத்துல, அதை வந்து ஒரு 6 மணி நேரம் 6 ஹவர்ஸ் கழிச்சு அவங்க எடுத்து போட்டுடலாம். இன்னொன்று, கடுமையான ஆக்டிவிட்டிஸ் அவங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஜிம் போறவங்களா இருக்கலாம், ஹெவி வெஹிக்கிள் டிரைவர்ஸா இருக்கலாம், கஷ்டமா இருக்கிற வேலை ஸ்ட்ரெயின் பண்ற மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் 24 ஹவர்ஸ்க்கு அவாய்ட் பண்ணணும் சார்.
0: ஆரோக்கியமான ஒரு தனி நபர் வந்து அவர் கொடுக்கக்கூடிய ரத்த தானத்தினால என்னென்ன பயன்களை அடைகிறார்?
1: ஒரு டோனர் கொடுக்க வர்றாங்க அப்படின்னா, உடனே அவங்களை வந்து பிளட் டொனேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து உடனே நடக்காது சார். அவங்களுக்கு குட்டியா ஒரு ஹெல்த் செக்அப் இருக்கும். அவங்களுக்கு பல்ஸ் ரேட் பார்ப்போம், பிளட் பிரஷர் பார்ப்போம், அவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கான ரத்த அளவு, ஹீமோகுளோபின் அளவு பொதுவானதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் டொனேஷனுக்கே அனுப்புவோம். சோ அப்படி பாக்குறப்ப அவங்களோட ரத்த அளவு நல்லா இருக்கா, பிளட் பிரஷர் நல்லா இருக்கா, நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் ஆயிடும். சோ நம்ம ஆரோக்கியமா இருக்கிறப்ப கண்டிப்பா 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் அதுலயே அவங்களுக்கு நிறைய வந்துடும். இன்னொன்னு என்னன்னா, ரெகுலரா டொனேஷன் செய்யறவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், அதாவது இருதய நோய்கள் வர்றதுக்கான ரிஸ்க் வந்து கம்மி. சோ இந்த மாதிரி ஹெல்த் விகிதமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் தான் பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, யாருனே தெரியாதவங்களுக்காண்டி அவங்க டொனேட் பண்ண வந்திருக்காங்க. வாலண்டரி பிளட் டொனேஷன் அப்படின்னு சொல்லுவோம். யாருனே தெரியாதவங்க அவங்க பிளட் கொடுத்து, அது ஒரு பாப்பாவா இருக்கலாம், இல்ல டெலிவரி ஆக போறவங்களா இருக்கலாம், இல்ல யாருமே தெரியாம ரோட்ல அடிபட்டு தலையில அடிபட்டு யாரோ வந்தவங்களா இருக்கலாம். சோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு அவங்களோட ரத்தம் போகுது அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கே வந்துட்டு ஒரு சமூக உணர்ச்சி அதிகமாகும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, வந்துட்டு இப்போ ஒரு வீட்டில் ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனோட பர்த்டே அன்னைக்கெல்லாம் இந்த அப்பா வந்து அவங்க டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு டொனேட் பண்ண கிளம்புறப்பலாம் அந்த பையன் பார்த்து வளருவான். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்ப ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை பார்த்து வளரலாம், இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டு அவன் தம்பி ஸ்கூல் படிக்கிறவன் கூட நினைக்கலாம், நம்ம அண்ணன் டொனேட் பண்ணுறான், நம்மளும் இது மாதிரி இனிமேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்ப என்ன ஆகும்னா, எங்களை மாதிரி காலேஜஸ்ல பெரிய பெரிய பிளட் சென்டர்ஸ்லாம் வந்துட்டு பிளட் ஸ்டாக் நல்லா இருக்கும். அப்படி இருந்ததுனால தான் எங்களால் அவசரமா இப்போ டெலிவரின் பிளீடிங்கோட வருவாங்க, இல்ல ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் வர்றப்பவே நிறைய பிளட் லாஸோட வந்திருப்பாங்க ஆம்புலன்ஸ்ல, அவங்களுக்கு உடனே உடனே எடுத்து கொடுக்க எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம், அவங்களுக்குமே வந்துட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், நம்ம பையன் நம்மளை பார்த்து வளர்ந்துருக்கான், இவனும் வந்து டொனேட் பண்ணணும்னு விருப்பப்படுறான் இன்னைக்கு அப்படின்னு இருக்கும். இன்னொன்னு என்ன, நீங்க வந்து ஒவ்வொரு துளி ரத்தமும் ஒவ்வொரு உயிரை காப்பாத்துது நீங்க கொடுக்கறது வந்துட்டு, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒன்று பெரிய மன திருப்தியை கொடுக்கும். இந்த வேர்ல்டு பிளட் டோனர்ஸ் டே அதுவுமா, கிளம்பி வாங்க வந்து டொனேட் பண்ணுங்க சார். இன்னைக்கு நீங்களும் டொனேட் பண்றீங்க, நான் நானும் டொனேட் பண்றோம். ஓகே.

0: உலக ரத்ததான தினம் 2026 இந்த சிறப்பு நேர்காணல்ல நம்மளோட இணைகிறாங்க இம்யூனோ ஹெமட்டாலஜி அண்ட் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் டிபார்ட்மெண்டோட முதுகலை மருத்துவ பட்டப்படிப்பு மாணவர் டாக்டர் ஏ எஸ் அருணா அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார்.
0: இந்த பரபரப்பான உலகத்துல குருதி மாற்றத்திற்கான விழிப்புணர்வு ஒரு பக்கம் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு

0: உலக ரத்த தான தினம் 2026 சிறப்பு நேர்காணல்ல இந்த மருத்துவ குழுவினரோட இணைந்து பல்வேறு தகவல்களை கொடுக்க காத்திருக்கிறாங்க மருத்துவ பயிற்சி மாணவர்கள். இரண்டு மாணவர்கள் நம்மகிட்ட இருக்கிறாங்க. முதலாவதாக நம்ம மருத்துவ மாணவரான டாக்டர் டி முகேஷ் அவங்க கிட்ட தான் நம்ம பேச போறோம். முதன் முதலாக ஒரு சமுதாய நபராக இருக்கிறப்ப இந்த ரத்தத்தை பார்க்கக்கூடிய உணர்வு உங்களுக்கு எப்படி இருந்தது? மருத்துவ மாணவராக பயிற்சி பெறக்கூடிய காலங்கள்ல இந்த ரத்தத்தை பார்த்து நீங்க ஏதாவது பயந்ததுண்டா? அதற்கான அனுபவம், அதற்குண்டான சூழ்நிலையை பத்தி கொஞ்சம் எங்களுக்கு விளக்கி சொல்லுங்க.
1: மருத்துவத்துறைக்கு வரத்துக்கு முன்னாடி சாலை விபத்து மாணவர்களை பார்க்கும்போது கண்டிப்பா பயம் வரதான் செஞ்சிருக்கோம் எல்லாருக்குமே. ஆனா மருத்துவத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டாக்டரா ஒரு பேஷண்ட் சாலை விபத்து வந்தவனே அவங்களுக்கு வந்து பல வகையான அடிபட்டு அவங்களுக்கு ரத்தம் ஏற்கனவே குருதி வந்து அடிபட்ட இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வரத்துக்கு நிறைய பேருக்கு நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹாஸ்பிட்டல் போய் அந்த மாதிரி பேஷண்ட் பார்க்கும்போது மருத்துவர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பேஷண்ட் அதிகமான பிளட் லாஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து அதிகமா ரத்தம் ஏற்றணும்னு சொல்லிட்டு தான் முத கூட்டு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு சாலை விபத்து நடந்தவரை பார்க்கும்போது மனசுல பயம் தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் உடம்புல வந்து ரத்தத்துக்கான செயற்கையான மாற்றம் எதுவுமே இல்லை. ரத்தம் வந்து ஒருத்தவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் எடுத்தா நம்ம கொடுக்க முடியுன்ற ஒரு நிலைமை இருக்கும். அந்த ரத்தத்தை எடுக்கிறதுனாலும் பல வகையான நன்மைகள் இருக்கிறது நம்ம இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே தெரியும். நிறைய பேர் பயப்படுற மாதிரி ரத்தம் எடுத்தா ரத்த அணுக்கள் குறையும் அப்படிலாம் கிடையாது. நம்ம ரத்த அணுக்கள் எடுத்தா நம்ம உடம்புல மறுபடியும் ரத்த அணுக்கள் திருப்பி உற்பத்தி ஆக தான் செய்ய போகுது. அதனால மற்றவங்களுக்கு உதவி செய்ய தான் போறோம். அது மட்டும் இல்லாம 3 மாசத்துக்கு ஒருத்தர் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு தேவையான ஒண்ணு. நம்ம உடம்புல அதிக வகையான அயன் சத்து இருந்தாலுமே அது வந்து குறைக்கிறது ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை முன்முயற்சி பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு மற்றும் மகப்பேறு மற்றும் மகளிர் நோயில் பிரிவு, அந்த மாதிரி உள்ள சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவங்க, கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அறுவை சிகிச்சை மேற்கொள்வோர், உடம்பில் ரத்தம் கம்மியான உள்ள எல்லாருக்குமே வந்து ரத்தம் ஒரு தேவையான பொருளா இருக்கும். குளராக ஒரு வீட்டில் பர்த்டே கொண்டாடுற மாதிரி, கல்யாண நாள் கொண்டாடுற மாதிரி பிளட் கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற ஒரு யூனிட் பிளட்னால மக்களை வந்து உயிர் காப்பாற்ற முடியும். யாருனே தெரியாத ஒருத்தவங்களுக்கு செய்யற உதவி தான் பெரிய உதவியா இருக்கும்.
0: தேங்க்யூ சோ மச் டாக்டர் முகேஷ், நல்ல அருமையான ஒரு சமுதாய விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்திருக்கீங்க. எங்களோட இணைந்தமைக்கு ரொம்ப நல்லது. மற்றும் ஓர் மருத்துவ பயிற்சி மாணவி நம்ம கிட்ட இணைஞ்சிருக்கிறாங்க, டாக்டர் எஸ் மோதி ஸ்ரீ அவங்க தான். அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்களையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கான மருத்துவ பயிற்சியின் போது உங்களுக்கு விருப்பமான துறை என்ன, அதற்கும் இந்த குருதி பரிமாற்றத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க
2: சார். என்னோட பயிற்சி காலங்கள்ல

0: நிறைய துறையை பார்த்துருக்கேன். அதுல வந்து எனக்கு பிடிச்சதுன்னா பொது அறுவை சிகிச்சை துறை. அதுல வந்து பரபரப்பா நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்துக்குமே குருதி பரிமாற்றம் வந்து ஒரு முக்கியமான ஒன்னாதான் இருக்கு. நிறைய அல்சர்னு பேஷண்ட் வருவாங்க, அதுக்கு ஊன் டிப்ரைட் பண்ணுவாங்க, அதுக்கு குருதி பரிமாற்றம் பண்ணணும். அப்புறம் நிறைய பபல் கேசஸ் வருவாங்க, எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ணுவாங்க, அதுக்கு வந்து குருதி பரிமாற்றம் கண்டிப்பா தேவைப்படும். இது எல்லாத்துக்குமே பார்க்கும் போதுதான் வந்து குருதி தானம் எவ்வளவு முக்கியமானது. ஒன்னு ரெண்டு பேஷண்ட் இல்ல, நிறைய பேஷண்ட் வருவாங்க, எல்லாருக்குமே தேவைப்படும். அது இதெல்லாம் பொதுமக்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நிறைய குருதி தானம் செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். இந்த ரத்த தேவைப்படுறது, அதனாலவே எனக்கு இந்த பொது அறுவை சிகிச்சை துறை ரொம்ப பிடிக்கும்.
1: Thank you so much.

உலக இரத்த தான தினம் 2026 சிறப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று சமுதாய மக்களுக்கான உலக இரத்த தான தினம் 2026 விழிப்புணர்வை ஏற்படுத்திய மருத்துவர்களுக்கும் மருத்துவ ஊழியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். உடன் உரையாடிய நான் விக்னேஷ் அர்ஜுனன். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது ஸ்நேகிதியே. பெண்கள் மட்டும் பங்கு பெறக்கூடிய நேரலை நிகழ்ச்சி, உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழக்கூடிய நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக விளம்பரம்.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
4: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
5: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
4: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
5: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
0: நேரம் 12:01:30 இணைப்பில் வரக்கூடிய முதல் தோழியை சந்திப்போம். அதற்கு முன்பாக தோழிகளுக்கு மீண்டும் ஒருவரை நினைவூட்டுகிறோம். நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கு 25 30 170, மற்றொரு எண் 25 30 171 எண்களில் வரலாம். இணைப்பில் வரக்கூடிய முதல் சகோதரி வருக. வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் அரக்கோட்டையிலிருந்து குழந்தை தரசம்மாள் பேசுகிறேன்.
0: வணக்கம் தரசம்மாள், சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஸ்நேகிதி நிகழ்ச்சி, என்ன பாட்டு கேட்கலாம்
6: சார்? கிழக்கு போகும் ரயில் படத்துல இருந்து கோவில் மணி ஓசை கேட்டதாரோ அந்த பாட்டுங்க.
0: ஓகேங்கம்மா. மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.
6: ரொம்ப நன்றிங்க சார்.
0: நன்றி.
7: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ.
8: பாஞ்சாலி பாஞ்சாலி,
9: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ.

0: நேரம் 12:06.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல up to 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. டிஎன்சி அப்ளை.
4: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு
4: மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். தோழிகள் நிகழ்ச்சியில் பங்கெடுத்து உங்கள் மனசு பிடிச்ச பாடல்களை கேட்டு மகிழலாம். 25 30 170 மற்றொரு எண், 25 30 171 எண்களில் இணைப்பில் வரக்கூடிய அடுத்த சகோதரியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
6: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
6: திருநகர் மெகராஜ் பேகம் சார்.
0: வணக்கம் மெகராஜ் பேகம், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
6: அன்பு கரங்கண்ணன் சார். உன்னா இருக்க கத்துக்கணும்னு இந்த உண்மையை சொன்னாவுக்கு.
0: டிஎம்எஸ் பாடின பாட்டு 1965 வெளிவந்த படம் அன்பு கரங்கள். இதோ பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.
7: உன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், உன்னா இருக்க கத்துக்கணும் இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும், காக்கா கூட்டத்தை

0: காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும்.
1: நேரம் 12:11.
2: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
3: எப்படி?
2: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
4: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
5: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் & கோ, இந்தியாவின் No.1 டீலர் வசந்த் & கோ. வசந்த் & கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: நேரம் 12:12. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் சந்திக்க இருக்கும் தோழி யாரென சந்தித்து விடுவோம். வருக, வணக்கம். வணக்கம் ரம்யா. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சி என்ன பாட்டு கேட்கலாம்னு வந்திருக்கிறீங்க? ஓகேங்கம்மா, பாடல் கேட்போமா?
6: நன்றி.
1: இதோ பாடல் ஒலிக்கிறது.

0: विधिक सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं.
1: வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
3: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
4: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ்னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
6: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
7: நேரம் 12:18 மணி ஸ்நேகிதன் நிகழ்ச்சி. நேற்று அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
8: வணக்கம் சகோதரருக்கு.
7: வணக்கம் சகோதரி, யார் பேசுறீங்க?

எல்லாரும் நல்லா இருக்கோம்மா, எல்லாரும் நல்லா இருக்கோம். ராணி மேடம் சொல்லுங்க, இன்னைக்கு சிநேகிதி நிகழ்ச்சியில என்ன பாட்டை வந்து நீங்க கேட்கலாம்? யார் பாடுனாங்க தெரியுமா அந்த பாட்டு? மலேசியா வாசுதேவன் குழுவினோட பாடியிருப்பாரு, அந்த குழுவினர்ல பாரதி ராஜாவும் பாடியிருப்பாரு. ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம கேட்ட உடனே டக்குன்னு சொல்லிட்டீங்களே, நான் யதார்த்தமா கேட்டேன், ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க, பரவாயில்லங்க. பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வும். நன்றி.

0: நேரம் 12:25.
1: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
2: எப்படி?
1: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
3: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
4: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
5: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 சிநேகிதி நிகழ்ச்சியில் இருக்கிறோம். நேரம் 12:26. சிநேகிதி நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த தோழியை சந்திக்க இருக்கிறோம். வருக, வணக்கம்.
6: அனைவருக்கும் இனிமையான நண்பகல் வணக்கம் கூறுபவர் மேட்டூர் வட்டம் அய்யம்புதூர்ல இருந்து கலைச்செல்வி.
0: வணக்கம் கலைச்செல்வி மேம், என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்?
6: கண்டிப்பாக
0: 1992 வெளிவந்த படம், ஜெயசந்திரன் எஸ் ஜானகியின் குரலில் பாடல் ஒலிக்கிறது, கேட்டு மகிழ்வோம்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:30.
3: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
4: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமுருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
5: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
6: எப்படி?
5: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
7: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC apply.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சியை சிநேகிதியே நிகழ்ச்சியை கூட அடுத்த தோழியை சந்திக்கவிருக்கிறோம். வருக, வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க. ஈஸ்வரி மதுரை இல்லைங்களா? சரி, என்ன படத்துல இருந்து பாட்டு கேட்கலாம்? ஓகே, நல்லா பாடுறீங்க. பி சுசிலா அவங்க குரல்ல ஒலிக்கிறது கேட்டு மகிழ்வோம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3

0: விளம்பரம் கொடுக்கிறேன்.
1: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.
2: நினைவூட்டுகிற நேர்களை, இன்று மாலை மணி 4:02 வசந்த் அன்கோ வழங்கும் ஆட்டக்களம். இன்று மாலை மணி 6:30 பர்மிங்ஹாமில் நடைபெற உள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பை போட்டியின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் மணி 12:40 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் பியூலியோ நகரில் உள்ள வில்லா கெரிலோஸில் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்க பிரான்ஸ் சென்ற பிரதமர் அந்நாட்டு அதிபருடன் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகள் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விவாதிக்க உள்ளார். முன்னதாக நீஸ் நகரில் இரு தலைவர்களும் பாரத் இன்னோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கின்றனர். இந்தியாவை சேர்ந்த 120 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் இதில் பங்கேற்று உலகளாவிய முதலீட்டாளர்களை ஈர்க்க உள்ளனர். பின்னர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கியா நாட்டிற்கு செல்ல உள்ளார். இந்தியாவில் மிக அதிகமாக காலமாக பிரதமராக பதவி வகித்ததற்கு தமக்கு வாழ்த்து தெரிவித்த செர்பிய அதிபர் அலெக்சாண்டருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் செர்பியாவுடனான உறவுகளை மேம்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக கூறியுள்ளார். இனிவரும் காலங்களில் இருநாட்டு உறவுகள் மேலும் வலுப்பெறட்டும் என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு தரமான மருத்துவ சிகிச்சை வழங்க மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கடந்த 12 ஆண்டுகளாக சுகாதார திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். உலகிலேயே மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் மக்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனை குறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் திட்டங்கள் மூலம் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். சுகாதாரமான இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் லட்சக்கணக்கான பயனாளிகளுக்கு இலவசமான மருத்துவ சிகிச்சை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் மலிவு விலை மக்கள் மருந்தகம் மூலம் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் விற்பனை செய்து வருவதாக அவர் கூறியுள்ளார். இ சஞ்சீவினி போன்ற டிஜிட்டல் மருத்துவ ஆலோசனை முறையில் ஏராளமானோர் பயனடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மூலம் நோய்கள் பரவுவதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். சுகாதார வசதிகளை வழங்குவதில் இந்தியா உலகிலேயே முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் மருத்துவ சேவை மக்களுக்கு எளிதாக கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். அவசர கால மருத்துவ சிகிச்சை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் குடும்பத்தினருக்கு நிதி நெருக்கடி ஏற்படாத வண்ணம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இரத்த தானம் செய்ய

மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உலக இரத்த தான கொடையாளர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், உயிருக்கு போராடும் நோயாளிகளை காப்பாற்றுவதில் இரத்த தானத்தின் பங்கு முக்கியமானது என்று கூறியுள்ளார். இரத்த தானம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடர்பான தவறான தகவல்களை நம்ப வேண்டாம் என்று தெரிவித்துள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி இரத்த தானம் மூலம் உயிரை காப்பாற்றுவோம் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும் என்று அவர் கூறியுள்ளார். இரத்த தானம் மூலம் உயிர்களை காப்பாற்றி வாழ்க்கையை மாற்றியமைக்க முடியும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த மாற்றம் தேவைப்படும் நோயாளிகளை காப்பாற்றுவதற்கு இரத்த தானம் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஜே பி நட்டா குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர்

0: சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மக்கள் இரத்த தானம் செய்ய முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இரத்த தானம் மூலம் பல உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று கூறிய அவர், அவர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டுவர முடியும் என்று தெரிவித்துள்ளார். மனதையும் உடலையும் ஒருநிலைப்படுத்துவதில் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். தஜிகிஸ்தான் தலைநகர் துஷான்பேவில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலகெங்கும் உள்ள லட்சக்கணக்கானோருக்கு யோகா பயனளித்து வருவதாக தெரிவித்தார். தஜிகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் சிரோஜிதினுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது கொல்கத்தாவில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்க தஜிகிஸ்தானிற்கு திரு கீர்த்தி வர்தன் சிங் அழைப்பு விடுத்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஒடிஷாவில் அறுவடை திருநாளான ரஜ் பர்வ் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அம்மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பருவமழை காலத்தை வரவேற்கும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடப்படுவதாக கூறியுள்ளார். பூமி தாயையும் இயற்கையையும் போற்றும் வகையில் இந்த பண்டிகை பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அனைவரின் வாழ்க்கையில் வளமும் மகிழ்ச்சியையும் இந்த பண்டிகை கொண்டுவரட்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்தியுள்ளார். தொழிலாளர் புள்ளியியல் தொடர்பான நிபுணர் குழுவின் தலைவராக பேராசிரியர் திரு அலக் சர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொழிலாளர் நலனுக்காக இந்த குழு வெளியிடும் தகவல்கள் பயன்படுத்தப்படும் என்று கூறியுள்ளது. தொழிலாளர் புள்ளியியல் விவரங்களை துல்லியமாக தயார் செய்ய இந்த குழு நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவித்துள்ளது. மனித மேம்பாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குநராக பணியாற்றும் பேராசிரியர் திரு அலக் சர்மா பொருளாதார நிபுணர் என்ற நிலையில் பிரபலமானவர். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச்சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில், டெஹ்ரானின் இமாம் கோமேனி தொழுகை மைதானத்தில் இறுதிச்சடங்கு நடைபெறும் என்று கூறியுள்ளது. இரங்கல் ஊர்வலம் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என்றும், ஆம் மற்றும் மஸ்ஹத் புனித நகரங்களில் அஞ்சலி செலுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பகீர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவும் இஸ்ரேலும் பொதுமக்கள் மீதும் குழந்தைகள் மீதும் தாக்குதல் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்பில் 5000 பரதநாட்டியம் கலைஞர்கள் ஒரே இடத்தில் நடனமாடி உலக கின்னஸ் சாதனையை படைத்துள்ளனர். இந்தியா மற்றும் இலங்கையைச் சேர்ந்த பரதநாட்டிய கலை அகாடமிகள் இணைந்து இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தன. பரதநாட்டிய கலையை இலங்கையில் பிரபலமாக்க இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஜா கின்னஸ் அமைப்பிலிருந்து உலக சாதனைக்கான சான்றிதழை பெற்றுக் கொண்டார். அப்போது பேசிய அவர், இரு நாடுகளைச் சேர்ந்த பரதநாட்டிய கலைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இலங்கை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், துணை அமைச்சர்கள் சுந்தர் லிங்கம், மஹிந்தா ஜெயசிங்கே உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இத்தாலி தலைநகர் ரோமில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பு தெரிவித்தும் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடிபெயர்வதை தடுப்பதற்கு நாடாளுமன்றத்தில் சட்டங்கள் கொண்டுவருவது தொடர்பாக விவாதம் நடத்துவதற்காக 50,000 மேற்பட்டோர் கோரிக்கை விடுத்தனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் வெளிநாடுகளிலிருந்து இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்கள் தாயகம் திரும்புவதற்கு அனைத்து உதவிகளையும் வழங்க வழிவகை செய்துள்ளது. இதனிடையே 10,000 இத்தாலியில் குடிபெயர்ந்தவர்களுக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த அப்பகுதியில் பலத்த காவல் போடப்பட்டுள்ளது. மியான்மரில் நேற்றிரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 3.8 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர்ச்சேதமோ பொருட்சேதமோ குறித்த தகவல்கள் ஏதும் வெளியாகவில்லை. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. பர்மிங்ஹாமில் இப்போட்டி இரவு 7 தொடங்குகிறது. முன்னதாக பிற்பகல் 3 நடைபெறும் போட்டியில் பங்களாதேஷ் நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் ஸ்காட்லாந்து 1-0 என்ற கோல் கணக்கில் ஹெய்ட்டியை வென்றது. ஆஸ்திரேலியா 2-0 என்ற கோல் கணக்கில் துருக்கியை வென்றது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இரத்த தானம் செய்ய மக்கள் தாமாகவே முன்வர வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். சுகாதாரத்துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். ஈரானின் மறைந்த உயர்தலைவர் அயத்துல்லா அலி காமேனியின் இறுதிச் சடங்கு அடுத்த மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50.
2: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமலர் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
3: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமுருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
4: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
5: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
4: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
5: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
4: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
6: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: சிநேகிதிய நிகழ்ச்சியில் இனி அழகன் படத்திலிருந்து SP பாலருஷ் சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 12:55.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹ்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் थल गगन की रक्षा का वरदान है भारतीय सेना, हर संकट का समाधान है भारतीय सेना, भारत का गौरव है, स्वाभिमान है भारतीय सेना।

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வசந்த கானங்கள். காலத்தை வென்ற காவிய கானங்களாக, இன்றும் ரசிக்கும் அன்றைய ராகங்களாக, என்றும் மனதை தொட்டுச் செல்லும் இனிய பாடல்களாக வசந்த கானங்கள். வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில் வணக்கத்துடன் கோகுலரசி.
1: திருவளர் செல்வியோ, திருவளர் செல்வி.

ரசித்த பாடல். பி நீலகண்டன் இயக்கத்தில் 1972 வெளிவந்த ராமன் தேடிய சிதை திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில். நினைக்கவும் கேட்கவும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வசந்த கானங்கள். வரும் பாடல் ஸ்ரீதர் இயக்கத்தில் 1967 வெளிவந்த ஊட்டி வரை உறவு திரைப்படத்திலிருந்து. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா குரல்களில், கண்ணதாசன் வரிகளில்.

பாடல்கள் வசந்த கானங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். வரும் பாடல் பீம்சிங் இயக்கத்தில் 1963 வெளிவந்த பார் மகளே பார் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலை வீதி, மதுரை.
2: நினைவினில் நிலைத்து நிற்கும் இனிய பாடல்கள், வசந்த கானங்கள். நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் 1:16:50 நொடியில் வரும் பாடல். 1964 டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் வெளிவந்த படகோட்டி திரைப்படத்திலிருந்து, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா குரல்களில், வாலியின் வரிகளில்.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: 1:22 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள். வியட்நாம் வீடு சுந்தரமுடைய இயக்கத்தில் 1973 வெளிவந்த திரைப்படம் கௌரவம். எம் எஸ் விசுவநாதனுடைய இசையில, கண்ணதாசனுடைய வரிகளில், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா குரல்களில் பாடல்.

மனதில் நிலைத்து நிற்கும் இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். முதலிஃபம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில். எம்ஜி ராமச்சந்திரனுடைய இயக்கத்தில் 1973 வெளிவந்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த திரைப்படத்திலிருந்து தான் அடுத்த பாடல் கேட்கப்படும். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், வாலியின் வரியில், டிஎம் சவுந்தரராஜன் பேசும் சீலா குரல்களில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மனமயங்கும் கானங்களோடு மதுரை FM ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் FM 100.9 MHz வசந்த கானங்கள். நேரம் 1:32 நொடி. ராமண்ணாவோட இயக்கத்துல 1970 வெளிவந்த திரைப்படம் சொர்க்கம். இந்த திரைப்படத்துல எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில டி எம் சவுந்தரராஜனுடைய குரலில் ஆலங்குடி சோமு வரிகளில் பாடல் வருகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: அக்கா, 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சேதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
4: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு June 15 to July 15 வரை மட்டுமே. SMJ செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
5: இனிய பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வசந்த கானங்கள். இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வரும் பாடல் எம் எஸ் சுனாதன் இசையில், வாலியின் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில். நாளை நமதே திரைப்படத்திலிருந்து.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த கானங்கள் இனிமையான பாடல்களோடு. நம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் பாசமுள்ள திரைப்படத்திலிருந்து. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சத்யநாராயணன்.

0: குறைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியில் நம் நாட்டின் வேகமாக வளர்ந்து வரும் புத்தாக்க சூழல் அமைப்பை வெளிப்படுத்தும் வகையில் 120க்கும் மேற்பட்ட இந்திய ஸ்டார்ட் அப்கள், உலகளாவிய முதலீட்டாளர்கள், தொழில்நுட்ப தலைவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து பிரதமர் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பின் முன்னேற்றம், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து திரு இமானுவேல் மேக்ரனுடன் ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். தொடர்ந்து திரு நரேந்திரமோடி 2 நாள் பயணமாக ஸ்லோவாக்கியா செல்கிறார். பின்னர் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மீண்டும் பிரான்ஸ் திரும்ப உள்ளார். இதனிடையே G7 உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமர் திரு நரேந்திரமோடியை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. நாட்டில் தரமான சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடைவதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில், நலிந்த பிரிவினருக்கு உயர்தர மருத்துவ சேவைகளை வழங்கும் உலகின் மிகப்பெரிய சுகாதார திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவதில் நாடு பெருமிதம் கொள்வதாக கூறினார். முழங்கால் மாற்று அறுவை சிகிச்சை, ஸ்டென்ட் உள்ளிட்டவை மலிவு விலைவில் கிடைப்பதன் மூலம் ஏழை எளியோர் பயன்பெற்று வருவதாக கூறிய பிரதமர், கூடுதல் மருத்துவ கல்வி நிறுவனங்கள் மற்றும் இடங்கள் உருவாக்கப்பட்டதன் வாயிலாக மருத்துவ கல்வி மாணாக்கருக்கு எளிதில் கிடைப்பதாக சுட்டிக்காட்டினார். நாட்டின் சுகாதாரத்துறை முன்னெப்போதும் இல்லாத வகையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், ஆரோக்கியமான குடிமக்களே வலுவான தேசத்தின் மிகப்பெரிய பலம் என்று கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத், இ சஞ்சீவினி, யூவின் உள்ளிட்ட டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார வசதிகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர், நாடு முழுவதும் எய்ம்ஸ் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது 23 அதிகரித்துள்ளதாக கூறினார். மத்திய அரசின் நலத்திட்டங்களால் நாட்டின் சுகாதார கட்டமைப்பு வலுப்பெற்றுள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில், ஆரோக்கிய இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையுடன் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார சேவைகள் கிடைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீடு வசதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்டம் தற்போது மூத்த குடிமக்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மலிவு விலை மருந்தகங்கள் வாயிலாக மக்களின் மருத்துவ செலவுகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர், இ சஞ்சீவினி டிஜிட்டல் சுகாதார தளங்கள் மருத்துவ ஆலோசனைகளை வழங்கி வருவதாக எடுத்துரைத்தார். தூய்மை இந்தியா இயக்கம் தூய்மை மற்றும் சுகாதாரத்தை ஊக்குவித்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்த அவர், இத்தகைய முன்னெடுப்புகள் வாயிலாக அனைவரையும் உள்ளடக்கிய சுகாதார சூழல் நாட்டில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உலக அளவில் சுகாதார முன்னெடுப்புகளில் இந்தியா முன்னிலை வகிப்பதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட செய்தியில், மருத்துவ அவசர நிலை ஒருபோதும் நிதி நெருக்கடியாக மாறிவிடக்கூடாது என்பதில் அரசு உறுதியுடன் இருப்பதாக கூறியுள்ளார். உலக இரத்த தான தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா வெளியிட்ட செய்தியில், மக்கள் தாமாக முன்வந்து இரத்த தானம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தி மக்களின் பங்களிப்பை அதிகரிக்க செய்வதே இந்நாளின் நோக்கம் என்றார். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப்ராவ் ஜாதவ் வெளியிட்ட செய்தியில், தானமாக பெறப்படும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தேவைப்படுவோருக்கு புதிய வாழ்வளிக்கும் என்று கூறியுள்ளார். மனித நேயத்தின் ஒரு துளி ரத்தம் கொடுங்கள், உயிர்களை காப்பாற்றுங்கள் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருள். இதன் அடிப்படையில் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை திருச்சி கியாபே விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உதவி பேராசிரியர் டாக்டர் எழில்வாணன் தெரிவிக்கிறார்.
1: பலருக்கு இன்னும் இரத்த தானம் செய்தால் உடல் பலவீனமாகிவிடுமோ என்ற அச்சம் இருக்கிறது. உண்மையில் அந்த பயம் தேவையற்றது. இரத்த தானத்தின் போது வழங்கப்படும் இரத்தத்தை நமது உடல் இயற்கையாகவே மீண்டும் உருவாக்கி கொள்கிறது. சில மணி நேரங்களிலே இரத்தத்தின் திரவ பகுதி மீள தொடங்குகிறது. சில வாரங்களில் இரத்த அணுக்கள் மீண்டும் இயல்பாக அளவுக்கு வந்துவிடுகின்றன. மருத்துவ விதிமுறைகளின்படி செய்யப்படும் இரத்த தானம் மிகவும் பாதுகாப்பானது.
0: தொழிலாளர் புள்ளி விவரங்கள் தொடர்பான உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு தலைவராக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் அலாக் என் ஷர்மா நியமிக்கப்பட்டுள்ளார். திரு ஷர்மா மனிதவள மேம்பாட்டு நிறுவன இயக்குநராகவும் இந்திய தொழிலாளர் பொருளாதார சங்க தலைவராகவும் பணியாற்றியவர். தொழிலாளர் சந்தை குறியீடுகளை வலுப்படுத்துவது, தொடர் ஆய்வு மேற்கொள்வது, தொழிலாளர் சந்தையின் மாறிவரும் கட்டமைப்பை மதிப்பிடுவது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த உயர்மட்ட தொழில்நுட்ப நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி.

0: மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அரசு பள்ளிகளில் மாணாக்கர் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணாக்கருக்கு மனநல ஆலோசனைகள், தன்னம்பிக்கை மற்றும் தன்முனை பயிற்சி வகுப்புகள் அதிகரிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான மாணாக்கரின் வீடுகளுக்கு சென்று சமூக மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் 10.5 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் புனரமைப்பு பணிகளையும் அமைச்சர் இன்று நேரில் ஆய்வு செய்தார். தமிழக அரசு தொழில் வளர்ச்சிக்கான முயற்சிகளை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக மாநில வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் 14 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவது குறித்த புகார்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ஆன்லைன் பத்திரப்பதிவுகள் 6 மாதங்களில் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவித்த அமைச்சர், மாநிலத்தில் வணிக வரித்துறை சிறப்பாக செயல்படுவதாக கூறினார். முன்னதாக ராசிபுரத்தில் 79 பயனாளிகளுக்கு 1.9 கோடி ரூபாய் மதிப்பிலான கடனுதவிகளை வழங்கிய அமைச்சர் 234 பேருக்கு குடும்ப அட்டைகளையும் வழங்கினார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 61 நாட்களுக்கு பின்னர் ஆழ்கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தடைக்காலத்தினை பயன்படுத்தி மீன்பிடி துறைமுகத்தில் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல், இன்ஜின் பராமரிப்பு, வலைகளை பின்னுதல், சரி செய்தல் உள்ளிட்ட பராமரிப்பு பணிகள் முடிவடைந்து படகுகள் தயார் நிலையில் உள்ளன. தற்போது மீன்பிடி உபகரணங்களை ஏற்றுதல், ஐஸ் கட்டிகளை சேமித்தல், எரிபொருள் நிரப்புதல் போன்ற இறுதிக்கட்ட பணிகளும் மீனவர்களும் தொழிலாளர்களும் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இன்று நள்ளிரவு முதல் நாகை, காரைக்கால், நாகூர், வேளாங்கண்ணி, ஆற்காட்டுத்துறை, வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மீனவர்கள் வழக்கம் போல தங்கள் விசைப்படகுகளில் கடலுக்கு மீன்பிடிக்க புறப்பட்டு செல்ல உள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 214 திருக்கோவில்களில் அறங்காவலர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். தகுதியுடையோர் hrce.tn.gov.in என்ற இணையதளத்தில் அடுத்த மாதம் 22 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சிவகங்கை மாவட்டத்தில் மலேரியாவை முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில், சீர்காழி, குத்தாலம், மயிலாடுதுறை ஆகிய ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் நாளை மறுநாள் முதல் பருத்தி ஏலம் தொடங்கப்பட உள்ளதை அடுத்து பருத்தி விவசாயிகள் தங்களது பருத்தியை தரம் பிரித்து மின்னணு தேசிய வேளாண் சந்தை திட்டத்தின் கீழ் விற்பனை செய்து கொள்ளலாம் என ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் வானாம்பாடி ஏரியில் தனியார் தொழிற்சாலைகள் ரசாயன கழிவு நீரை வெளியேற்றினாலோ விதிமீறலில் ஈடுபட்டாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியா எச்சரித்துள்ளார். தமிழக அரசின் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் ஓராண்டு முதுநிலை இதழியல் பட்டப்படிப்பில் சேர்வதற்கு வரும் 20 தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்தல், புதுப்பித்தல் உள்ளிட்ட பணிகளை கட்டணமின்றி பெறுவதற்கு சின்ன காஞ்சிபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள உழைப்பாளர் நலக்கூடத்தை அணுகலாம் என ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்றிரவு 7 மணிக்கு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் இணைந்து பாரத் யுனிவர்ஸ் நிகழ்வை நீஸ் நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். டிஜிட்டல் சுகாதார முன்னெடுப்புகள் மூலம் தரமான சுகாதார சேவைகள் மக்களை சென்றடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு JP Nadda தெரிவித்துள்ளார். பள்ளி இடைநிற்றலை தவிர்ப்பதற்கான சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழகத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைகிறது. பர்மிங்ஹாமில் ICC உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM Rainbow இசையோடு என்றும் நீங்கள்.
5: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
6: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல

0: 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
1: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
0: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தல் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீஸ் அருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூலவீதி, மதுரை.
2: இனி கேட்கலாம் சௌராஷ்டிரா பாடல்.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% பிளஸ் 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 முதல் July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நேரம் 2:16. இனிய பகல் நேர வணக்கம் நேயர்களே. மண் இல்லாமல் மனிதன் இல்லை, மண்ணின் மனம் இல்லாமல் வாழ்க்கையில் இனிமை இல்லை. நம் முன்னோர்களின் உழைப்பையும் நம் பண்பாட்டின் அடையாளத்தையும் நமது கிராமங்களின் உயிரோட்டத்தையும் நினைவூட்டும் இன்றைய கவிதையரங்கம் மண் வாசனையை மனமெங்கும் பரப்பும் கவிதைகளோடு ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். இன்றைய தலைப்பு மண் வாசனை.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். கருவறையில் தாய் சுமந்தால் கல்லறை வரை மண் சுமக்கும். தாயின் அன்பு உயிர் கொடுக்கும், தாய் மண் அடையாளம் கொடுக்கும். விழுந்தாலும் தாங்கிக் கொள்ளும், வென்றாலும் வாழ்த்தி சிரிக்கும். உலகம் முழுவதும் சுற்றி வந்தாலும் சொந்த மண்ணே சொர்க்கமாகும், அதுவே தாய்மண்ணாகும்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 2:30 மண்வாசனையோட கேட்டுட்டே இருக்கும் இன்றைய கவிதை ரங்கம் நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. உழவனின் உயிர் வெயிலோ மழையோ பார்ப்பதில்லை. வயலில் இறங்கும் உழவன் வியர்வையை விதையாக்கி விளைச்சலை படைக்கிறான்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0

0: 0452-253-1366.
1: நேரம் 2:35 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதைகளும் கானங்களுமாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கவிதை அரங்கம். வானிலிருந்து விழும் மழைத்துளி மண்ணை தேடி ஓடி வருகிறது. பூமி தாயின் மடியில் விழுந்து வானும் மண்ணும் பேசிக்கொண்ட இரகசிய வார்த்தைதான் இந்த மண் வாசனையோ.

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50%+50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரிகள், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: நேரம் 2:41 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மண் வாசனையாய் காற்றலைகளில் மணத்து கொண்டிருப்பது இன்றைய கவிதை அரங்கம். கிராமத்தின் ஆலமர நிழலும், ஆற்றங்கரை காற்றும், மாட்டு வண்டி ஓசையும், மாலை நேர தென்றலும், கிராமத்தின் மண்வாசனை வீசும் பாதைகளில் இன்னும் மனத்துத்தான் கிடக்கிறது மண்வாசம்.

கவிதைகளும் கானங்களுமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கவிதை அரங்கம். மண்ணுக்குள் புதைந்த விதை நான் முடிந்துவிட்டேன் என்று அளவில்லை, நான் முளைப்பேன் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தது. இருள் வந்தாலும் துவளவில்லை, இடர் வந்தாலும் உடையவில்லை. நம்பிக்கையுடன் இருந்தால் விதையும் மரமாகும்.

மண் வாசனை என்பது வெறும் மண் வாசம் அல்ல. முன்னோர் உழைத்த பூமி, அது தாயின் அன்பு, தந்தையின் உழைப்பு, உழவனின் வியர்வை, கிராமத்தின் நினைவுகள் எல்லாம் சேர்ந்த இந்த மண் வாழ்ந்தால் நாமும் வாழ்வோம். மண் வாசனை என்றும் நம் மனங்களில் வீசட்டும் என்று கூறி இன்றைய கவிதையரங்கம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வது சுபத்ரா தேவி. நன்றி நேர்களே.

ஆகாஷ்வாணி. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். தர்மபுரி மாவட்டம் இந்தூரில் 6 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் 5 சென்டிமீட்டர், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கடலூர் மாவட்டம் பெலாந்துறை, ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் வேப்பூர், அரியலூர் மாவட்டம்

0: மாவட்டம் ஜெயங்கொண்டம், சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூர், புவனகிரி, விருதாச்சலம், குப்பநத்தம், சேந்துரை, காட்டுமன்னார்கோவில், விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தாபுரம், வாலாஜா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாலுமுக்கு, வரட்டுப்பள்ளம், ஆற்காடு, நெய்வேலி, லக்கூர், பொன்னையணை, அம்மூர், லால்பெட், நேமூர், மாரண்டஹள்ளி, கீழணைக்கட்டு, அம்மாப்பேட்டை, பாலமோர், சிதம்பரம், செம்மேடு, காட்டுமயிலூர், ஊத்து, வடக்குத்து, அண்ணாமலை நகர், பணப்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம், சேலம் மாவட்டம் எடப்பாடி, விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர், ஸ்ரீமுஷ்ணம், மின்னல், ஆண்டிமடம் வட்டாட்சியர் அலுவலகம், கிருஷ்ணகிரி, பூதப்பாண்டி, வேங்கூர், பார்வூட், அவலூர்பேட்டை, சேத்தியாத்தோப்பு, பாப்பிரெட்டிப்பட்டி, திருவள்ளூர் மாவட்டம் மார்க்கேபெட், பரூர், ஆனைமடுவு அணை, கவுந்தப்பாடி, கொளச்சல், திருமயம், நாகர்கோவில், அம்முண்டி, செங்கம், போளூர், பவானி, தருமபுரி, கோட்டவாச்சேரி, ரிஷிவந்தியம், சுதமல்லி அணை, பையூர், காக்காச்சி, உட்பிரையர், அஞ்செட்டி, கன்னிமார், மாம்பழத்துறையாறு, மணல்மேடு, சின்னக்கல்லாறு, பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலை, கங்கவல்லி, ஹாரிசான், ஆணைக்கிடங்கு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 39.5 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை சென்னையின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், நீலகிரி, கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கடலூர், தருமபுரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில், அதாவது தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி தென் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளில் 3.1 முதல் 4.5 கிலோமீட்டர் பகுதிகளுக்கு இடைப்பட்ட வெளியில் காற்றழுத்த தாழ்வு பாதை உருவாகியுள்ளது. தெலுங்கானாவின் தெற்கு கடலோர பகுதிகளில் கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளது. மேலும் வலுவிழக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று பலத்த காற்றுடன் மிதமான அளவு மழை பொழியும் வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 29.7 டிகிரி செல்சியஸ். குறைந்தள வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கைத்தரம் மேம்பட்டுள்ளதாக

மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னிசையில் மெல்லிசையாக மெல்ல வரும் பாட்டு. இதமான இசையோடு இன்னிசை ராகங்கள், இனிமையான பாடல்கள், இதயத்தை வருட வருகிறது மெல்ல வரும் பாட்டு. இன்றைய மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சியில் மெல்லிசை கீதங்களோடு கோகுலரசி.

ரகங்களாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகா ஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகா ஹெர்ட்ஸில். வரும் பாடல் ரகுமான செயல் வைரமுத்து வரிகளில், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா மோகன் குரல்களில், ரட்சகன் திரைப்படத்திலிருந்து.

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர்.

3:16 இன்னசையில் மெல்லிசையாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மெல்ல வரும் பாட்டு. இது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து.

வரும் பாடல் தேவாவின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுவர்ணலதா குரல்களில் காலமெல்லாம் காதல் வாழ்க திரைப்படத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: கேட்கும் இதமான பாடல்களோடு மெல்ல வரும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. வரும் பாடலை யாராவது இசையில் உன்னிமேனன் மற்றும் ஸ்வரலதா குரல்களில் உயிரே திரைப்படத்திலிருந்து

வரும் பாடல் லவ் டுடே திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. SMJ செந்தமரன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசரியில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இதயத்தை வருடம் இனிய பாடல்களோடு நம்ம எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் இருவர் திரைப்படத்திலிருந்து.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோர்ட்யார்ட் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: பாடல்களாக மெல்ல பெறும் பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ரமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் வரும் பாடல் ஹரிஹரன் மற்றும் சித்ராவின் குரல்களில் ஆஹா திரைப்படத்திலிருந்து.

மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

பாடல்களோடு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், சாமீஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. வரும் பாடல் சிற்பியின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், சுஜாதா குரல்களில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படத்திலிருந்து.

இதமான இசையோடு இன்னிசை ராகங்களாக இனிமையான பாடல்களாக இதயத்தை வருடி சென்றது இன்றைய மெல்லவரும் பாட்டு. கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். கோகுலரசி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தமிழக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது.

பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் மாலை 4:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் ஜில்லனுவோரு ஏசி மேலா.
1: கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம் நம்பிக்கை, வசந்தன்கோ.
0: இனிய மாலை வணக்கம் இருக்கலே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரொம்பவே விறுவிறுப்பான ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நேயர்கள் பங்கு பெற்று விளையாட அழைக்க வேண்டிய எண்கள் 25-30-170 அறிமுக நேயர்களும், 25-30-171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு உங்களோட விளையாட காத்துட்டே இருக்கோம் நான் சுபத்ரா தேவி,
2: கோகுலரசி.
0: சரி கோகுலரசி, சொல்லுங்க இன்னைக்கு என்ன கேம் விளையாட போறோம்?
2: எல்லாருமே உற்சாகத்தோட அவளோட காத்துட்டு இருப்பாங்க.
0: கண்டிப்பா
2: ஆட்டக்களம் அப்படின்னாலே வந்து நம்ம விளையாட போறோம், அது மட்டும் இல்லாம ரொம்ப உற்சாகத்தோட பங்கேற்று பேசணும் அப்படின்னு சொல்லி காத்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கேம்.
0: ஸ்பெஷல்
2: என்ன நீங்களே சொல்லிடுங்க.
0: ஸ்பெஷலா என்ன கேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிஜிஎம் ஒளிபரப்பப்படும் சரிங்களா, அதை கேட்டுட்டு அவங்க அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லணும், கூடவே அந்த படம் பேரையும் சொன்னா இன்னுமே நல்லா இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேயர்களுக்கு.
2: ரொம்ப ஈஸியா இருக்கு, அப்ப எல்லாருமே இன்னைக்கு வந்து வெற்றி பெற்றுவாங்க.
0: ஆமா, பாடல் சம்பந்தப்பட்ட கேம்னாலே நம்ம நேயர்கள் ரொம்ப அற்புதமா விளையாடுவாங்க. சரி, இப்போ இணைப்பில் இணையும் நேயர்
2: வருக. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க ஆட்டக்கடம் நிகழ்ச்சியில 4:05.
0: வணக்கம்.
2: யார் இங்கிருந்து?
3: அழகர்கோவில் இருந்து அஸ்வின் பேசுறேன்.
0: அஸ்வின் சொல்லுங்க, என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் விளையாட்டு ஒரு பக்கம்
0: தானே, உங்களுக்கான ஒலி கேட்டு கேட்டுலாமா?
2: கேட்டிங்களா?
3: ம், கேட்டேன்.
2: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: டார்லிங் பிரின்சஸ் ஃப்ரம் டான் மூவி.
0: ஆ, சூப்பர். பிரைவேட் பார்ட்டில அந்த சாங் தானே பாடுறீங்க? அந்த பாட்டு ஒரு வரி.
3: டார்லிங் பிரின்சஸ் உன்னை பிக் அப் பண்ணிடவா.
0: ஆஹா, எப்படி சூப்பரா கண்டுபிடிச்சாங்க!
2: இன்னொருத்தரை கொஞ்சம் பீஜம் போட்டாலும் கண்டுபிடிச்சு அப்படியே படத்தோட சொல்லிட்டாங்க.
0: அடுத்தடுத்து வர நேயர்களுமே கண்டுபிடிக்கிறாங்களான்னு
2: கேட்டுலாமா? நேயர் வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
2: யார் இங்கிருந்து?
4: இதுவரைக்கும் மாலை வணக்கம் சொல்றது நான் மதுரை பாலரங்கவரத்துல இருந்து உக்ரபாண்டி பேசுறேன் மேடம்.
2: தயாரா இருக்கீங்களா உக்ரபாண்டி?
4: தயாரா இருக்கேன்.
2: உங்களுக்கான இசை கீற்று கேட்டு அப்படியே பாடிடுறீங்களா, கண்டுபிடிச்சிருங்களா?

0: கேட்டுட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அந்த ஜல் ஜல் ஓசை வச்சு நேரம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சொல்லுங்க.
2: அவ்வளவுதானா? இன்னும் கொஞ்சம் போடுங்களேன் மியூசிக்க.
1: எண்பதுகள்ல வந்த படம் தான், கண்டுபிடிச்சிங்களா?
0: கேட்காமலே குழு கொடுத்துட்டாங்க. அப்ப கண்டுபிடிச்சிருங்க உக்ரபாண்டி. நிச்சயமா
1: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப அழகா முயற்சி பண்ணாங்க அந்த ஐயா. அடுத்ததா இணைப்பில் இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க. தயாரா
1: பேர் மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க. அசோகன் ஐயா. சரி, விளையாட தயாரா இருக்கீங்களா?
3: பாட்டு போடுங்க.
1: கேட்டலாமா?
3: அவளுக்கு முகம் அவளுக்கு சர்வசுந்தரம்.
1: அருமை அருமை அருமையா கண்டுபிடிச்சீங்கயா. அதாவது டடடா மியூசிக் எல்லாம் போட்டு வேற சூப்பரா பாடுனீங்க. இனிப்பில் வந்தமைக்கு நன்றி. நீங்க ஜெயிச்சிங்கன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
4: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
3: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
2: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
3: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
4: மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: நேரம் 4:16. நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க? 9th ஸ்டாண்டர்ட். என்ன பட்டாம்பூச்சிகளுக்கு வர குழந்தைகள் எல்லாம் ஆட்டக்கலமுக்கு வந்தாச்சு. சரி சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருநகர்ல இருந்து.
2: திருநகர்ல இருந்து பேசுறீங்க. சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா? கேம் கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சி?
3: ஆமா.
2: சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ. ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க விகாஷினி, இல்லையா? என்ன சத்தியத்தையே காணும்.
4: கண்டுபிடிச்சீங்களா?

0: இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க தானே?
1: விஜய் பாட்டு.
2: சரி சூப்பர், நீங்க தான் பாடணும், படம் பேரும் சொல்லணும். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க, விஜய் பாட்டு தான் அது.
0: க்ளூ இப்ப நீங்களே சொல்லிட்டீங்களே அது.
2: ஆ அதுதான். சரிமா, அழகா முயற்சி பண்ணீங்க சரிங்களா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இப்ப பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்துட்டாங்க, வருக. வணக்கம்.
0: வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். யார் இங்கிருந்து?
2: வணக்கம், என்னாச்சு?
0: 25 30 170 மற்றும் 25 30 171 0452 என்ற முன்னிணைப்போட வரலாமா ஆட்டக்கலம் நிகழ்ச்சிக்கு?
2: இப்ப முன்னிணைப்பை தொட்டு நேயர் வந்துட்டாங்களா? வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்றது யாருங்கய்யா?
3: குண்டையம்பட்டி முத்துராஜ்பா.
2: முத்துராஜ் ஐயா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்களே சொல்லுங்க. நீங்க சூப்பரா கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த பாட்டு இப்ப கண்டுபிடிச்சு போற மாதிரியான ஒரு சாங் தான், எம்ஜிஆர் பாடல்
3: தான்.
2: படம் பேரு சொல்லுங்க.
0: வாழ்த்துக்கள், நன்றி. சூப்பர். இப்ப காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ், ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். வணக்கம்.
4: ஹலோ,
0: யார் இங்கிருந்து?
4: நாங்க தேனி மாவட்டம் காமையோடன் வீட்டுல இருந்து தினேஷ் பேசுறேங்க.
0: தயாரா இருக்கீங்களா?
2: முதன்முறையா வரீங்களா நிகழ்ச்சிக்கு பேசுறீங்களா?
4: ஆமாக்கா.
2: நம்ம நிகழ்ச்சியில என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கேப்பீங்களா தினமும்?
4: இல்லக்கா, நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதாக்கா கேக்குறேன்.
2: ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கேக்குறீங்க?
4: இல்லக்கா, ஒரு 10 வருஷம் கழிச்சு இப்பதாக்கா கேக்குறேன்.
0: ஓஹோ,
2: 10 வருஷம் கழிச்சு கேக்குறீங்களா? சரி, இப்போ இந்த அரை மணி நேரம் ஆட்டக்கலம் போச்சு இல்லையா, அதை கேட்டீங்களா இல்லையா?
4: கேட்டோம்க்கா.
2: என்ன விளையாடிட்டு இருக்கோம் தெரியும் இல்லையா?
4: தெரியும்க்கா.
2: சரி, உங்களுக்கான ஒலிக்கிட்டு

0: பழைய படம் தான்.
1: நலமா
2: இருக்கும். நீங்க யார்? இங்கிருந்து
1: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம். டெல்டா மாவட்டம் சொல்லுவாங்கல்ல, தஞ்சை மாவட்டம்.
2: சரி,
1: டெல்டா மாவட்டத்தின் தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனா சுவாமிநாதன்.
0: மீனா சுவாமிநாதன் ஐயா, மாலை வணக்கம். சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஒரு பாட்டு போறீங்களா?
0: ஆமா ஆமா ஆமா. சரி, உங்களுக்கான ஒளிக்கீட்டு கொடுத்துடலாமா?
1: அதாவது
2: இது நேயர் விருப்பம் இல்ல, இது வந்து ஒரு விளையாட்டு. நாங்க
0: உங்களுக்கு நல்ல பண்பலை பாடல் கொடுக்கறோம், சரிங்களா?
2: கேட்டுட்டு நீங்க கண்டுபிடிக்கணும்.
1: உங்க உங்க பேரு என்ன?
0: என் பேரு சுபத்ரா.
1: நேற்று அபிராமி வந்தாங்க.
0: ஆமா, இன்னைக்கு சுபத்ரா வந்திருக்காங்க, நாளைக்கு வேற ஒருத்தவங்க வருவாங்க, சரிங்களா? கோகுலரசி சுபத்ரா ரெண்டு பேரும் விளையாடிட்டு
1: இருக்கோம்.
0: நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா?
2: வணக்கம்.
3: இருவருக்கும் மாலை வணக்கம். மதுரை காமராசபுரத்துல இருந்து முனீஸ்வரி பேசுறேன்
2: மேடம். சொல்லுங்கம்மா, தயாரா இருக்கீங்களா?
3: தயாரா இருக்கேன். கோயில் இருக்கு மேடம், ரொம்ப நாளாச்சு பேசி.
2: சரிங்கம்மா, நம்ம ஆட்டக்கிழமை நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம். உங்களுக்கான ஒலிக்கிட்டு வருது, கேட்டுட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க, சரியா?
3: இடைக்கால பாட்டா போடுங்க.
2: ஒரு நல்ல பாடல் வருது, கேட்டுங்க.
0: என்னப்பா? நன்றி, ஒரு சிறிய பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைப்போம்.

0: மாலை 4:31. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் ஜில்லனூர் ஏசி மேலா.
1: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்தன் கோ தான் சரின்னுட்டு.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 4:32 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் ரொம்பவே விறுவிறுப்பா கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில நேயர்கள் அழைக்க வேண்டிய எண்கள், பங்கு பெற வேண்டிய எண்கள், அழைக்க வேண்டிய எண்கள் 25:30-170 அறிமுக நேயர்களும், 25:30-171 மற்ற எல்லா நேயர்களுமே வரலாம். 04-52 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு இப்போ இணைப்பில் இணையும் நேயர்
3: வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில சும்மா ட்ரை பண்ணுங்க, அதான் விளையாண்டுருக்கோம். எல்லாருமே உற்சாகத்தோட பங்கேற்று பேசி வெற்றி பெற்று இருக்காங்க. இப்ப காத்துட்டு நேயர் வணக்கம்.
2: சில பேர் பாடலை கண்டுபிடிச்சாங்க அழகா, சில பேர் படத்தையும் கண்டுபிடிச்சாங்க, சில பேர் ரெண்டுமே சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. அடுத்து வர நேயர் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம்.
4: வணக்கம்.
3: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: ஆலங்குடி குருமூர்த்தி.
2: குருமூர்த்தி ஐயா, உங்களுக்கான ஒலிக்கீச்சு கொடுத்துடலாமா? கேட்டிங்களா? எளிமையா இருந்துச்சா?
3: கண்டுபிடிச்சிட்டீங்கதானே? இந்த கேட்ட ஒலிக்கீற்று எந்த பாடல் எந்த திரைப்படம்
4: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: ஒரே ஒரு முறை கேட்டுருங்க, கேட்டுட்டு சொல்லுங்க.
2: கண்டுபிடிச்சிங்களா ஐயா?
3: சொல்லுங்க
2: சொல்லுங்க.
4: எனக்கு வந்தாலே வந்தாலே அந்த பாட்டு.
3: இது புதுசா நீங்களா உருவாக்குன பாட்டு
4: தானே?
3: அந்தது அந்தது கிடையாது,
2: கேட்டதே இல்லைங்கயா.
3: நன்றிங்களா,
2: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, அழகா முயற்சி பண்ணீங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்
3: வருக. வணக்கம், பேசலாம். யாரெங்கிருந்து?
5: ராமேஸ்வரம் அன்பழைக்கும் உங்கள் இருவருக்கு மாலை வணக்கம்.
2: மாலை வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்றது யாரு?
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: சூப்பர் சூப்பர், அதுதான் அந்த பாட்டு
5: தான்.
2: அருமையா கண்டுபிடிச்சீங்கயா,
3: வாழ்த்துக்கள்
2: வாழ்த்துக்கள். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்
3: வருக. வணக்கம். நீங்க தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான ஒலிக்கீற்று கேட்கலாமா?
2: அழகா முயற்சி பண்ணீங்கயா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ரொம்பவே விறுவிறுப்பான ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த நேயர்
3: வணக்கம்.
6: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: அனைவரும் நலமா இருக்கும். உங்களுக்கான ஒலிக்கீற்று வருது, கேட்டுட்டு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: மழை வர தோணுதே,
2: என்ன
3: திரைப்படம்?
6: எனக்குள் ஒருவன்.
2: இல்லீங்களே, படம் பேர் அது இல்லையே.
6: உனக்குள்
3: ஒருவன்.
2: அப்படி அப்படிலாம் இல்ல,
6: படத்துக்கு க்ளூ கொடுங்களே. அஜித் படம் தெரியும், அந்த வேர்டுக்கு க்ளூ
2: கொடுங்களே. இப்படி சொல்லலாம், அஜித் படம் வரைக்கும் சொல்லிட்டீங்க.
3: என்னை அறிந்தால்
2: திரைப்படம் தான் அது, சரிங்களா?

0: இப்ப கதையிடக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சொல்றது யாருமா?
1: ரெண்டு மரத்துக்கு வணக்கம் சொல்றது மழை காதத்துல இருந்து பஞ்சவனம் பேசுற மாலை. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கும் பஞ்சவனம்.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சரிங்கம்மா,
0: சரிங்கம்மா. உங்களுக்கு கண்டுபிடிச்சிங்களா?
1: கண்டுபிடிச்சேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு, என்ன படம்?
1: படம் பேரு டிக்கிலோனா.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. 4:37 நிமிடம் இணையக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம். இருவருக்கும் மாலை வணக்கம். ஜெயந்தி பாலசுமணியன்.
0: உங்களுக்கான ஒலுக்கீட்டு கேட்டுலாமாங்க?
3: கேட்டுலாமா? சரி.
0: ஐயா கேட்டீங்களா?
3: கேட்டேன். இது ஒரு பொன் மாலை பொழுது நிழல்கள் படத்துல இருந்து.
0: சரியா சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள். நன்றிங்க இணைப்பில் வந்தமைக்கு.
4: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
5: எப்படி?
4: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல June 13th and 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட். ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
5: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு. TNC apply.
6: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
7: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
6: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
7: இச்சலுகை June 15 to July 15 வரை. SMJ செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
4: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியாயிருப்பா.
5: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
6: நேரம் 4:45 ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் இணைச்சு கேட்டுட்டே இருக்கீங்க ஆட்டக்களம் நிகழ்ச்சி. ஆட்டக்களம் நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன தலைப்புல விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் விளையாடிட்டு இருக்கோம். அதாவது ஒரு பிஜிஎம் கொடுப்போம், கொடுத்துட்டு அதுல இருந்து பாட்டை கண்டுபிடிச்சு படம் பேரையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விளையாண்டுட்டு இருக்கோம். விளையாட்டு ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு இல்லையா? நேயர்கள் வந்து சூப்பராக கண்டுபிடிச்சு பாடலையும் அருமையா பாடிட்டு இருக்காங்க. புதுசா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேயர்கள், அழைக்க வேண்டிய எண்களை ஒரு முறை சொல்லிடலாமா?
7: 25:30 மற்றும் 25:30 1045 முன்னணி போடுவாங்க ஆட்டக்களம் நிகழ்ச்சிக்கு. இப்ப காத்துட்டு இருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
6: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசுங்க. அவங்க பேர் சொல்லுங்க.
8: ஜீவன் தோண்டி
6: ஐயா,
7: தெளிவா சொல்லுங்க, கேக்கல சரியா?

0: கண்டுபிடிச்சிங்களா? பாடலாமா?
1: திரும்ப போடுங்க
0: இன்னொரு முறை. கண்டுபிடிச்சிங்களா? சரி, நன்றி நன்றி. இப்ப காத்துக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: யாருங்கிருந்து? வணக்கம், புஷ்பவனமுத்து.
0: முத்து, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான ஒலிக்கிட்டு வருது, கேட்டுட்டு பாடியாங்க. கேட்டீங்களா?
2: கேட்டேன்,
0: இன்னொரு முறை.

0: கண்டுபிடிச்சிங்களா ஐயா? சரி, நன்றி நன்றி. இப்ப காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம். யாருங்கிருந்து? முத்து, தயாரா இருக்கீங்களா? உங்களுக்கான ஒலிக்கிட்டு வருது, கேட்டுட்டு பாடியாங்க. ஐயா கேட்டீங்களா? இன்னொரு முறை. தெரியலீங்களா? அதாவது ஒரு பதட்டம் இல்லாம முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? சும்மா ட்ரை பண்ணுங்க ஜாலியா, சரிங்களா?
1: நன்றி.
0: இணைப்பில் வந்ததற்கு நன்றி. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரம் சுமதி.
1: சுமதி, தயாரா இருக்கீங்க தானே? உங்களுக்கான ஒலிக்கிட்டு கேட்டலாமா?
2: கேளுங்க மேடம்.
0: அருமையா பாடவும் செஞ்சீங்க, படம் பேரையும் சூப்பரா கண்டுபிடிச்சீங்க இல்லையா? இணைப்பில் வந்தமைக்கு நன்றிமா, வாழ்த்துக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆட்டக்களம் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார் இங்கிருந்து?
3: ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து பிரவீன்.
1: வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே. குறைச்சிட்டீங்களா? உங்களுக்கான ஒலி கேட்டு வருது, கேட்டு பாருங்க.
3: ரொம்ப பழைய பாட்டா இருக்கு, இப்ப ட்ரெண்டிங் சாங்ஸ் கொடுங்க.
1: உங்களுக்கான ஒலிக்கீட்டு வந்தாச்சு, இதுதான். இதை
0: இன்னொரு முறை கேளுங்க, கேட்டுட்டு முயற்சி பண்ணுங்க, சரிங்களா?

0: பந்தி மழை.
1: இடைக்கால பாடல் தான் உங்களுக்கு க்ளூவே வந்துருச்சு. சிரிப்பையாவது பாடுங்க.
0: அந்தி மலை
1: அதை மட்டும் சொன்னா பாடுங்க, உங்களுக்காக அதுவே பிளே ஆயிருச்சு. நீங்க பாடுங்க.
0: பாட்டு தெரியல.
2: என்ன படம் கண்டுபிடிச்சீங்களா?
1: நீங்க பாட்டு கண்டுபிடிக்கல, படம் பேராது கண்டுபிடிச்சீங்களா?
2: நன்றி. 4:50 நிமிடம் ஆயிடுச்சு. ஒரு பாடலை தொடர்ந்து நம்ம அடக்கலாம் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: நேரம் மாலை 4:55 அந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம். ஆட்டக்களம் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம கிட்ட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்க நேயர்
1: வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? இணைப்புல தான் இருக்கீங்க? சும்மா ட்ரை பண்ணுங்க, விளையாடிட்டு இருக்கோம்
2: ஆட்டக்களத்துல.
1: யார் இங்கிருந்து?
2: பாண்டியராஜன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் யா, சொல்லுங்க. உங்களுக்கான ஒலிக்கீற்று கொடுத்துடலாமா?

கண்டுபிடிச்சிங்களா? இப்ப கண்டுபிடிச்சிங்களா? நன்றி இணைப்பில் வந்ததற்கு. அடுத்து இணையக்கூடிய நேயர் வருக. வணக்கம், ஆட்டுக்கலாம் நிகழ்ச்சியில் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க. 4:57 இணையக்கூடிய அடுத்த நேயர் வருக.

0: வணக்கம்.
1: ஜெகன் பேசுறேன்.
0: உங்களுக்கு
2: ஐயா இணைப்புல இருக்கீங்க. வணக்கம். சரி, உங்களுக்கான ஒலிக்கிட்டு கேட்டுறீங்களா?

0: இப்ப கண்டுபிடிச்சிங்களா? நன்றி. வந்ததற்கு
1: அழகா முயற்சி பண்ணாங்க.
0: இவ்வளவு நேரம் வந்து விறுவிறுப்பா உற்சாகமா ஆட்டக்கிழமை போயிட்டு இருந்தது. நேர்களை எல்லாம் நல்லா உற்சாகத்தோட பங்கேற்றாங்க. ஒரு சிலர் வந்து நல்லா கரெக்டா கண்டுபிடிச்சி வெற்றி பெற்றாங்க. இன்னொரு சிலர் நல்லா முயற்சி பண்ணாங்க. இன்னும் வரும்முறைகள் அவங்களும் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பங்கேற்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். கோகுலரசி,
1: சுபத்ரா தேவி, நன்றி நேர்களே,
0: மீண்டும் சந்திப்போம்.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னைஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில்துறையினர் மற்றும் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் இன்று கலந்துரையாடினார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் அவர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக சிறுபான்மையினரின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். கல்வித்துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை பூர்த்தி செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். தாவேக அரசு விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்த்து சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. தமிழகத்தில் பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனம் தொடர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்திய

இனிய மாலை வணக்கம் நேர்களே, நேரம் மாலை 5:03. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மனமயக்கும் பாடல்களோடு மாலை தென்றல். நிகழ்ச்சியில் உங்களோடு நான் பிரகாஷ்ராஜ். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக பாடும் பறவைகள் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டியார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, TNC அப்ளை.
3: நேரம் 5:17, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: தெரிஞ்சிடும் போல. எப்படித்தான் இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டுறாங்களோ, இத கேட்க யாருமே இல்லையா? அவங்களுக்கு மட்டுமா பிரச்சனை? ரோட்ல நடந்து போறவங்க, வண்டியில போறவங்க எல்லாருமே இவங்க ஸ்பீடா போறத பார்த்து அவங்கவுங்க வண்டியை விட்டுருவாங்க.
1: இனிமே பாருங்க, அவங்க கனவுல கூட வேகமா போகணும்னு யோசிக்கவே மாட்டாங்க.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: அதுதான் திருத்தப்பட்ட புதிய மோட்டார் வாகன சட்டம் அமலுக்கு வந்துருச்சுல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஃபைன் அமௌண்ட் எல்லாம் கூட எக்கத்தப்பா ஏறிடுச்சு. அதனால அமைதியா பதறாம மெதுவாதான் எல்லாருமே வண்டியை ஓட்டிட்டு போவாங்க.
0: திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தின் படி சாலைகளில் வேகமாக வாகனம் ஓட்டுவோருக்கு ₹5,000 முதல் ₹10,000 வரை அபராதமும், 3 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும். அதே போன்று 18 வயதுக்கு கீழ் உள்ளோர் சாலைகளில் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமையாளருக்கு ₹25,000 அபராதமும், 3 ஆண்டு காலம் வரை சிறை தண்டனையும் விதிக்க கூடும். வாகனம் ஓட்டி வந்த சிறுவருக்கு 25 வயது வரை ஓட்டுநர் உரிமம் வழங்கப்பட மாட்டார். சாலைகளில் மித வேகம் மிக நன்று.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: ஐந்து மணி 23 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தின்றல். ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்தேன்.

ஒரு பாக்கு வெட்டலையாம், அத மாத்தி கொள்ளணுமா, நல்ல நாள் குறிக்கணுமா, அத நிச்சயம் செய்யணுமா, அட தக்கிடத்த

0: நம்ம மாமதுரை இப்போ ஜொலிக்கும் மதுரையா இருக்க போகுது.
1: எப்படி?
0: தனுஷ் ஜுவல்லரியோட பிரம்மாண்டமான டைமண்ட் எக்ஸிபிஷன் அண்ட் சேல் மதுரை கோட்டையார் பை மேரியட்ல ஜூன் 13th அண்ட் 14th நடக்க போகுதுல. அங்க நம்ம வாங்குற டைமண்டோட வேல்யூல அப் டு 30% டிஸ்கவுண்ட், ஓல்ட் கோல்ட் ஜுவல்லரி எக்ஸ்சேஞ்ச்ல 0% வேஸ்டேஜ் னு எக்கச்சக்க ஆஃபர்ஸ் இருக்கு.
2: தனுஷ் ஜுவல்லரி, இது ஒரு டாடா தயாரிப்பு, டிஎன்சி அப்ளை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல் தொடர்ந்து பாடல் ஒலிக்க இருக்கின்றது. தலைவாசல் திரைப்படத்திலிருந்து

0: மதுரை மக்களே, தங்க நகை வாங்கினால் உங்கள் பணத்தை சேமிக்கலாம்.
1: எப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? நம்ம எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ்ல 100% சேதாரத்தை சேமிக்கும் வாய்ப்பு.
0: 50% + 50% சேதாரத்தில் தள்ளுபடி.
1: இச்சலுகை June 15 to July 15 வரை. எஸ்எம்ஜே செந்தில் முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்தீசருகில், பொன்மணி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி, மதுரை.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். ஒழுக்கியிருக்கும் அடுத்த பாடல் இதோ ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்த

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்தோம் மனமயக்கும் பாடல்களோடு மாலை தின்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் நிறைவான கானமாய் இதோ ஒலிக்க இருக்கின்றது தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6 மணி. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் 16/6/2026 அன்று நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி, அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் வருவாய் கோட்டங்களில் வரும் 16/6/2026 அன்று முற்பகல் 11 மணியளவில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் உதவி ஆட்சியர் சிவகாசி, வருவாய் கோட்டாட்சியர் அருப்புக்கோட்டை மற்றும் சாத்தூர் அவர்களின் தலைமையில் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற உள்ளது. கோட்ட அளவிலான கூட்டத்தில் விவசாய பெருமக்கள் கலந்து கொள்வதுடன் விவசாயம் மற்றும் தனிநபர் தொடர்பான மனுக்களை வருவாய் கோட்டாட்சியர்களிடம் நேரடியாக அளித்து தீர்வு காணவும், வட்டார அளவிலான விவசாயம் மற்றும் விவசாயம் சாராத மனுக்களுக்கு விரைந்து தீர்வு காணப்பட்டு நடவடிக்கை விபரத்தினை மனுதாரருக்கு தெரிவித்திடவும் அனைத்து துறை அலுவலர்களை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார்கள். நேரம் மாலை 6:02 அடுத்த அறிவிப்பாக கேட்கலாம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். சுதந்திர தின விழாவின் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையில் பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட சிறந்த சமூக சேவகர் மற்றும் தொண்டு நிறுவனத்திற்கு சுதந்திர தின விருது 2026 வழங்கப்பட உள்ளது. விருது விபரம்: சிறந்த சமூக சேவகர் ₹50,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ், சிறந்த தொண்டு நிறுவனம் ₹1,00,000 ரொக்கப்பரிசு மற்றும் பாராட்டுச் சான்றிதழ்.

0: மற்றும் விதிமுறைகள். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்டவராகவும் 18 வயதிற்கு மேற்பட்டவராகவும் இருத்தல் வேண்டும். குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சமூக நலன் சார்ந்த நடவடிக்கைகள், பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையிலான பணிகள், மொழி, இனம், பண்பாடு, கலை, அறிவியல், நிர்வாகம் போன்ற துறைகளில் மேன்மையாக பணிபுரிந்து மக்களுக்கு தொடர்ந்து தொண்டாற்றி இருக்க வேண்டும். தொண்டு நிறுவனம் அரசின் உரிய அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக இருத்தல் வேண்டும். விண்ணப்பிக்கும் முறை. மேற்குறிப்பிட்ட தகுதியுடைய சமூக சேவகர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் https://awards.tn.gov.in என்ற இணையதளம் வழியாக ஆன்லைன் மூலமாக வருகிற 19/6/2026 விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள முகவரி மீண்டும் ஒருமுறை https://awards.tn.gov.in. ஆன்லைனில் விண்ணப்பித்த விவரங்களை 23/6/2026 மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களை கீழ்கண்ட முகவரியில் சமர்ப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். முகவரி: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம், 62-6002. தொலைபேசி எண் 04526-25-27-01. முகவரி மீண்டும் ஒருமுறை: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரக வளாகம், விருதுநகர் மாவட்டம், 62-6002. தொலைபேசி எண் 04562-25-27-01. நேயர்கள், இதுவரை செய்தி செய்திகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ், ரெட் பை நிஷித் குமார். Prime Minister Narendra Modi and French President Emmanuel Macron are holding delegation-level talks at the historic Villa Carolus at Nice in France. The discussion between the two sides focuses on expanding the special global strategic partnership between two countries, covering defense, technology and trade. The two leaders also interacted during a walk-and-talk session at Villa Carolus. Earlier, Prime Minister Modi and French President Macron jointly inaugurated Bharat Innovates event at Palais des Expositions at Nice in France today. The landmark initiative showcases India's rapidly expanding innovation and startup ecosystem. The flagship event, being held under the India-France Year of Innovation, brings together over 120 Indian startups and leading investors, technology leaders, and premier educational institutions from across the globe. Speaking on the occasion, Prime Minister Modi highlighted India's startup revolution by saying that the country's youth are developing solutions for global challenges in a number of areas.
2: Aaj Bharat mein ek startup revolution ho raha hai. Is revolution mein Bharat ka naujawan ek naye mindset ke saath manavta ke hit mein samasyaon ke samadhan dhoond raha hai. और हमारे नौजवानों के वर्ल्ड क्लास सॉल्यूशंस को ग्लोबल स्टेज पर लाने का माध्यम ही है भारत इनोवेट्स.
1: Addressing the gathering, French President Macron praised India's emergence as a global innovation powerhouse and said the question today is no longer whether India is innovating but who will innovate with India.
3: A country with 1.4 billion inhabitants, a country who pays on know-how and research, knowledge and training as many engineers as Europe and the US combined, more than 1 million per year. So in every respect, a country with research, innovations and frontier models is spearheading global innovation.
1: External Affairs Minister Dr. H. Jaishankar, Commerce and Industry Minister Piyush Goyal, National Security Advisor Ajit Doval, Principal Scientific Advisor Ajay Kumar Sood, Infosys founder Narayana Murthy, and several prominent business leaders were also present on the occasion. Following the inauguration, Prime Minister Modi and French President Macron visited the exhibition and interacted with startup founders, researchers, and investors participating in the event. INS Sharada has successfully concluded its visit to Colombo, Sri Lanka. The Ministry of Defense

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 6:10. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இந்த இனிய மாலை நேரத்தில் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மனம் கமழும் பாடல்களுடன் விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம்

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 6:25. நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மாலை 6:30 பிர்மிங்காம் எஜ்பஸ்தானில் நடைபெற உள்ள இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பையின் நேரடி காட்சி வர்ணனை ஹிந்தி மற்றும் ஆங்கில மொழிகளில் ஆட்ட நேர இறுதி வரை கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். நியூஸ் ஆன் ஏர் செயலியில் 6:30 மாநில செய்திகள் சென்னையஞ்சலாக, 6:40 அந்திப்பூக்கள், 7:10 மாவட்ட செய்திகள் மாவட்டம் தென்காசி மாவட்டம், எழுதியவர் எஸ் செந்தில், 7:15 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக, 7:25 பாட்டு இது ஹிட்டு, 7:30 2026 ஃபிஃபா உலகக்கோப்பையின் தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி, 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள் குழந்தைகள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம், 8:30 விளையாடலாம் வாங்க விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து யோகா பயிற்றுநர் ஆர் சீதாலட்சுமி பங்கேற்கும் நேர்முகம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 11:00 மதுரை பண்பலை 103.3 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில்

செய்திகள் டெலியன்ஷலாக 11 பத்திற்கு தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நிகழ்ச்சிகள் அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேயர்கள், இதுவரை இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும் குறித்து தெரிந்து கொண்டீர்கள்.

0: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ள அவர் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் முதலீட்டிற்கான ஏராளமான வாய்ப்புகள் இந்தியாவில் உள்ளதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை அளிப்பதற்கென சிறப்பு மையம் அமைக்கப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: புற்றுநோய்க்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் சென்னை மருத்துவமனை மட்டுமல்லாமல் காஞ்சிபுரத்தில் ஒரு உயர் சிறப்பு புற்றுநோய்க்கான ஒரு சிறப்பு மையம் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் அமைப்பதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யும். மருத்துவர்களுக்கான புதிய பணியிடங்களையே கிரியேட் பண்ணுற தேவை இருக்கு. இப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கிற பணியிடங்களை பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் பல இடங்களில், பல டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலில், மாவட்ட மருத்துவமனைகளில், தாலுகா மருத்துவமனைகளில் இன்னும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ், சிறப்பு மருத்துவர்கள் சொல்லப்படுற தேவை இருக்கிறது நான் ஒத்துக்கிறேன். புதிய பணியிடங்களை தான் அது கிரியேட் பண்ணணும்.
0: தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள

0: விடுத்துள்ள அறிக்கையில் சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தவேக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தவேக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி ஆசிரியர்களின் நியமனத்தை தவேக அரசு தொடர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகளில் விளையாட்டு பாட வேளைகள் கட்டாயமாக்கப்படுவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இளையோர் சரியான பாதையில் வழிநடத்தப்படுவதற்கு சிறந்த தீர்வு விளையாட்டுதான் என்று கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கிராமங்களிலும் நகர்ப்புறங்களிலும் விளையாட்டுக்கு ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் குறித்து சிபிசிஐடி விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வறுமை நிலையில் உள்ள பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன் அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
2: தெற்கு கடலோர ஆந்திரப்பிரதேசத்துக்கு அப்பால் உள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து தென் தமிழகம் வரை தென்மேற்கு வங்கக்கடல் வழியாக சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு ஈரோடு, நாமக்கல், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ஜூன் 14ஆம் தேதி நாமக்கல், சேலம், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு இரவு நேரங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.
0: மயிலாடுதுறை மாவட்டம் எலந்தக்குடியில் குதிரை ரேக்ளா வண்டி பயிற்சி ஓட்டம் இன்று நடைபெற்றது. இதனை ஏராளமானோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் எலந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என 3 பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
0: மாவட்ட செய்திகள்.

மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாநில அமைச்சர் திரு ரஞ்சித் குமார் இன்று ஆய்வு நடத்தினார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய டிஜிட்டல் கால்நடை திட்டத்தின் கீழ் விவரங்களை பதிவு செய்வதற்கு கால்நடை வளர்ப்போர் மற்றும் உரிமையாளர்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். கோவை சென்னை இடையேயான வந்தே பாரத் ரயில் மீது கல் வீசியது தொடர்பான சம்பவத்தில் 8 சிறுவர்களை ரயில்வே காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 15,710 மெட்ரிக் டன் இடிபாட்டு கழிவுகள் அகற்றப்பட்டு 16 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் திரு சமீரன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் தீரஜ் பொம்மதேவரா கும்கும் இணை 5-1 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் கிம் ஜே டியோக் ஓ எஜின் இணையை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பருள் சௌத்ரி வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். பிரான்சில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சஞ்சீவி சதீஷ்குமார் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 17-21, 23-21, 21-16 என்ற செட் கணக்கில் குரோவேஷியாவின் ஆரியா டினாட்டாவை வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. பர்மிங்ஹாமில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதலீட்டுக்கு உகந்த நாடாக இந்தியா திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்டந்தோறும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சிறப்பு மையம் ஏற்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று தங்கப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:40. இனிய மாலை வணக்க நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. தரும் முதல் பாடலாக கேட்கலாம் ஸ்டார் திரைப்படத்திலிருந்து பாடல். ஏ.ஆர். ரஹ்மான் அவர்களின் இசையமைப்பில் எஸ்.பி. பாலசுப்ரமணியம், சாதனா சர்கம் ஆகியோரின் குரலில்

நேரம் மாலை 6:46 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக கேட்கலாம் தெனாலி திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 உடன்

நேரமாலை 6:53 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆகாஷ்வாணி

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம எஸ்எம்ஜே செந்தல்மணன் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி. இச்சலுகை ஜூன் 15 முதல் ஜூலை 15 வரை மட்டுமே. எஸ்எம்ஜே செந்தல்முருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: நேரம் 7 மணி ஆயிட்டு இருக்க இந்த நேரத்துல நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அந்திப்பூக்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் வைரஸ் திரைப்படத்தில் இருந்து கேட்கலாம். ஹரிணி, உன்னிகிருஷ்ணன் ஆகியோரின் குரலில்

நேரம் 7:05 ஆயிட்டிருக்க. இந்த நேரத்தில் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அந்திப்பூக்கள் நிகழ்ச்சி. தரும் நிறைவான பாடலாக கேட்கலாம் கண்களால் கைது செய் திரைப்படத்திலிருந்து பாடல். இதுவரை நிகழ்ச்சி கேட்டு ரசித்த துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: தென்காசி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் செந்தில்.
1: தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் கண்தான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியானது பிரசித்தி பெற்ற சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் தேரடி திடலில் துவங்கி ராஜபாளையம் செல்லும் சாலை, சிறுவேங்கடம் செல்லும் சாலை, பேருந்து நிலையம் வழியாக பயணியர் விடுதி வரை நிறைவடைந்தது. இந்த பேரணியில் சமூக ஆர்வலர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால அருவிகளில் இந்த ஆண்டு சீசன் விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் முதல் வாரம் முதல் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் வரை குற்றால மெயின் அருவி, புலி அருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் கொட்டும் தண்ணீரில் குளிக்க உலகின் பல பகுதிகளில் இருந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை விரைவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்பட்டதால் குற்றாலத்தில் சீசன் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழக கேரள எல்லைப் பகுதியான தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் இங்கிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சூழலில் கடந்த சில ஆண்டுகளாக கனிம வளங்களான எம்சன், கருங்கல் உள்ளிட்ட பல்வேறு கட்டுமான பொருட்கள் தினந்தோறும் டன் கணக்கில் 500 மேற்பட்ட வாகனங்களில் கொண்டு செல்லப்படுவதால் இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கனிம வளங்களை எடுத்துச் செல்லும் வாகனங்களை முறையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வரும் நிலையில் கனிம வளத்துறை அமைச்சர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நள்ளிரவில் திடீர் ஆய்வை மேற்கொண்டார். அந்த வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் சோதனை சாவடியில் வழித்தடத்தில் செல்லும் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கான ஒற்றைப்பட்டை, இரட்டைப்பட்டை வரிசை முறையாக பின்பற்றி வருகிறதா என்பது குறித்து திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது புள்ளியியல் மற்றும் சுரங்கத்துறை உதவி இயக்குநர் வினோத் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். மேலும் காவல்துறை முறையாக வாகனங்களை கண்காணிக்க வேண்டும் எனவும், அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். தென்காசி மாவட்டத்திற்கு வருகை புரிந்த சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சரும் மாவட்ட பொறுப்பு அமைச்சருமான வி கே ராஜு வருகை புரிந்தார். அவரை மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அசோக்குமார், மாவட்ட வன அலுவலர் ராஜ்மோகன் ஆகிய அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் அனைத்து துறை அலுவலர்களுடன் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, பொது சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் திட்ட பணிகள் குறித்தும், தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவுகளின் அடிப்படை உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்தும், இளஞ்சி பகுதியில் உள்ள நெடுஞ்சாலை துறையில் புறவழிச்சாலை திட்ட பணிகள் மற்றும் சுற்றுலா தலமான குற்றால அருவிகளில் மேம்பாட்டு பணிகள் குறித்தும் ஆய்வு பணி மேற்கொண்டார். இந்த நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜெயச்சந்திரன் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி

0: ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கொடிக்குறிச்சி ஊராட்சியில் மூலிகை தோட்ட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள நெகிழி கழிவு மையம், மண்புழு உரம் தயாரிக்கும் பணிகளையும், சிவராமபேட்டை கிராமத்தில் சாண எரிவாயு கலன் பயன்படுத்தப்படும் பயன்பாடுகள் குறித்தும், அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம், எடை மற்றும் உடல் உயரம் கற்றல் திறன் குறித்தும், நயினாகரம் ஊராட்சியில் வள்ளியம்மாள்புரத்தில் கட்டப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து கடையநல்லூர் நகராட்சியில் தூய்மை திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கழிவு நீர் சுத்திகரிப்பு மைய திட்டப்பணியையும், 15வது நிதிக்குழு மானிய திட்டத்தின் கீழ் 46 லட்சம் மதிப்பீட்டில் நாய்கள் காப்பகம் அமைக்கப்பட்டு வரும் பணிகளையும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வேளாண்மை விற்பனை கூட வளாகத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். இந்த நிகழ்வில் கடையநல்லூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜசேகர் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உடனிருந்தனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தொழிலாளர் துறை சார்பில் குழந்தை தொழிலாளர்களின் ஒழிப்பு தின உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கல்வி பெறுவது குழந்தைகளின் அடிப்படை உரிமை என்பதால் 14 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை எந்தவித பணியிலும் ஈடுபட கூடாது என்றும், 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட இளம் பருவத்தினரை அபாயகரமான தொழில்களில் பயன்படுத்த கூடாது எனவும் வலியுறுத்தினார். மேலும் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்களை ஊக்குவித்து குழந்தை தொழிலாளர்கள் முறையை முற்றிலும் ஒழிக்க சமூகத்தின் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டை குழந்தை தொழிலாளர்கள் இல்லாத மாநிலமாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார்.
1: தென்காசி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் செந்தில். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுக்கள் இன்று நீசில் நடைபெற்றன. பாதுகாப்பு, தொழில்நுட்பம், வர்த்தகம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் இந்த பேச்சுக்களில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். முன்னதாக இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான மாநாட்டினை திரு நரேந்திர மோடி பிரான்ஸ் அதிபருடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசினார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று அப்போது அவர் கூறினார். இந்தியாவின் புதுமை கண்டுபிடிப்புகள் உலகிற்கானது என்று அவர் குறிப்பிட்டார். நமது நாட்டின் புதுமை கண்டுபிடிப்புகள் மூலம் மனிதகுலம் பயனடையும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகம் எதிர்கொள்ளும் பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு இமானுவேல் மேக்ரான், புதுமை கண்டுபிடிப்புகளின் உலகளாவிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை படைத்த திரு நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு இமானுவேல் மேக்ரான் கூறினார். நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆக்ராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், அரசியலுக்கு அப்பாற்பட்டு மக்கள் நலனுக்கு மட்டுமே முன்னுரிமை அளித்து திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், செமிகண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று குறிப்பிட்டார். குறிப்பாக தகவல் தரவுகளை சேமிக்கும் சிப் உற்பத்தி துறையில் கூடுதல் முதலீடுகள் பெறப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்தகைய சிப் தேவை அதிகரித்து வருவதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். கர்நாடகாவிற்கு உரிய நிதியை மத்திய அரசு விடுவிக்கவில்லை என்ற காங்கிரஸ் கட்சியின் குற்றச்சாட்டை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிராகரித்துள்ளார். இன்று பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது வழங்கியதை விட 5 மடங்கு அதிகமாக

0: கர்நாடகாவிற்கு தற்போது நிதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவர் எடுத்துரைத்தார். மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் கர்நாடகாவைச் சேர்ந்த எண்ணற்றோர் பயனடைந்து வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். விண்வெளி துறையில் இந்தியா அதிவிரைவான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் விண்வெளி பொருளாதாரம் வெகுவாக அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் கூறினார். ஆராய்ச்சி பணிகளுக்கு மத்திய அரசு உத்வேகம் அளித்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் செல்வி ஷோபா கரந்திலாஜே தெரிவித்துள்ளார். இன்று திருமலை திருப்பதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் தொடர்ச்சியாக நீண்டகாலம் பணியாற்றி வரும் பிரதமர் என்ற சாதனையை திரு நரேந்திர மோடி படைத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். அவரது தலைமையின் கீழ் மக்கள் நலனுக்கான திட்டங்களை மத்திய அரசு தொடர்ந்து செயல்படுத்தும் என்றும் செல்வி ஷோபா கரந்திலாஜே கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் 22 மக்களவை உறுப்பினர்களின் ஆதரவு தமக்கு உள்ளதாக அக்கட்சியின் அதிருப்தி மக்களவை உறுப்பினர் திருமதி காகோலி கோஸ் தாசிதா கூறியுள்ளார். தில்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாளை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவை சந்தித்து இது தொடர்பான கடிதத்தினை வழங்கவுள்ளதாக தெரிவித்தார். இவர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவளிப்பது என முடிவு செய்துள்ளதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. கேரளாவில் புதிதாக நிஃபா வைரஸ் தொற்று யாருக்கும் உறுதி செய்யப்படவில்லை என்று அம்மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு முரளிதரன் கூறியுள்ளார். இன்று கோழிக்கோட்டில் இது தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு உயரிய சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் திரு முரளிதரன் கேட்டுக்கொண்டார். ஆந்திர தலைநகர் அமராவதியில் வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில அமைச்சர் திரு நரலோகேஷ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வளர்ச்சித் திட்டப் பணிகள் தொடர்பான காணொலியையும் பகிர்ந்திருக்கிறார். மழைக்காலத்திலும் எவ்வித தடங்களுமின்றி இப்பணிகள் நடைபெற்று வருவதாக திரு நரலோகேஷ் தெரிவித்துள்ளார். பீகாரில் சுற்றுலாப் பயணிகளின் நலனை கருத்தில் கொண்டு மானிய விலையில் ஹெலிகாப்டர் சேவை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இன்று பாட்னாவில் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். முண்டேஸ்வரி கோவில், கார்கட்கார் நீர்வீழ்ச்சி மற்றும் ராஜ்கிர் உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களுக்கு இந்த சேவையை அறிமுகப்படுத்துமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து சுற்றுலா தலங்களிலும் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்று திரு சாம்ராஜ் சௌத்ரி வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர், 2 பேர் காயமடைந்தனர். ஜம்மு புறநகர் பகுதியில் காரும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உயிரிழந்தவர்கள் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்று அவர் மேலும் கூறுகிறார். தில்லியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சனிக்கிழமைதோறும் பொதுமக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு டி எஸ் சந்து அறிவுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் சனிக்கிழமைதோறும் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக

காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர், 33 பேர் காயமடைந்தனர். கைபர் பக்துன்வா மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் இந்த உயிரிழப்புகள் நேரிட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளி கணக்கில் தென்கொரியாவின் லீவோ சுவக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. ரோட்டர்டாமில் இன்னும் சற்று நேரத்தில் இப்போட்டி தொடங்கவுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வப்பிரபு உட்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். ஜெர்மனியில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் சற்றுமுன் தொடங்கியது. பர்மிங்காமில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பேட் செய்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் இடையேயான பேச்சுகள் இன்று நீசில் நடைபெற்றன. நாட்டு நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறையில் கூடுதல் முதலீட்டிற்கு வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரமாலை 7:26, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ கொம்பு சிவி திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா 100% அடிச்சு சொல்றேன், இதுவே யாருமே 100% கொடுத்ததே இல்ல. அதனாலதான் நம்ம SMJ செந்தமரம் ஜுவல்லர்ஸ்ல தங்க நகைகளுக்கு சீதாரத்துல 100% தள்ளுபடி தராங்க.
1: 50% பிளஸ் 50% சீதாரத்தில் தள்ளுபடி இச்சலுகை June 15 முதல் July 15 வரை மட்டுமே. SMJ செந்தமுருகன் ஜுவல்லர்ஸ், மேலமாசி வீதி போத்திசரியில், பொன்மேனி பைபாஸ் ரோட் மற்றும் தெற்காவணி மூல வீதி மதுரை.
2: பாட்டு இது ஹிட்ல, அடுத்து கிருஷ்ணவேணி பஞ்சாலை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கிறோம்.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: பாட்டு இது ஹிட்ல தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல், குதிரை வாழ் திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்ந்து பாடல் குதிரை வாழ் திரைப்படத்திலிருந்து.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை எஃப்எம் ரெயின்போ.

ஆமா, கோர்ட்ல நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம். அந்த பையனை அவ்வளோ அசிங்கப்படுத்தியிருக்கேல்ல, அதெல்லாம் இல்லைன்னு தான் சண்டை போட்டிருக்கானே தவிர, ஆனால் நீ எங்கேயாச்சும் தப்பானவன் சொல்லியிருக்கானா?

0: கேட்கலாம் செய்தி அறிக்கை.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக இதுவரை இல்லாத அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் எழுதியுள்ள கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் விவசாயிகளின் வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றங்கள் குறித்து இந்த கட்டுரையில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான இடங்களும் வெகுவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இந்தியாவின் சாதனைகளை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி குறைத்து மதிப்பிடுவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றஞ்சாட்டியுள்ளார். பெங்களூருவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கோவிட் பாதிப்பு காலத்திலும் தற்போது மேற்காசியாவில் நிலவும் சூழலிலும் இந்தியா படைத்த சாதனைகளை பட்டியலிட்டுள்ளார். சவால்களை சாதனையாக மாற்றிய பெருமை பிஜேபி தலைமையிலான அரசுக்கு உள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். தமிழகத்தின் தொழில்துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இன்று கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருவாய்த்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று கூறினார். 3 மாத காலத்திற்குள் இந்த துறையில் பல்வேறு மாற்றங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தில் பெண் காவலருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் உருவாகியுள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கையில் பெண் காவலருக்கு சிலர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளது. விளம்பரத்தில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படுவதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையில் தமிழக அரசு சமரசம் செய்யக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். அரசு பள்ளிகளில் 250 மாணவர்களுக்கு ஒரு உடற்கல்வி ஆசிரியர் என்ற விகிதத்தை முந்தைய திமுக அரசு 700 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் என்று மாற்றியதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனையே தமிழக அரசும் பின்பற்றுவதாக வெளியாகியுள்ள செய்திகள் அதிர்ச்சியளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் மாணவர்களின் ஒழுக்கத்தை கண்காணிப்பதில் உடற்கல்வி ஆசிரியர்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையின்படியே உடற்கல்வி பெண்களுக்கு கடன் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றப்பட்ட சம்பவம் குறித்து முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். இது தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள திரு வீரபாண்டியன், அவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவுக்கு வராமல் அவருக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவர்களை கண்டுபிடிப்பது அவசியம் என்றும் கோரியுள்ளார். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் தீரஜ் பொம்மதேவரா தங்கப்பதக்கம் வென்றார். துருக்கியில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-3 என்ற புள்ளிக்கணக்கில் தென்கொரியாவின் லீ ஊ சியோக்கை வென்றார். முன்னதாக கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்தது. ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற சர்வதேச படகு போட்டியில் இந்தியா 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. மகளிர் குழு பிரிவுகளில் இந்தியா இப்பதக்கங்களை கைப்பற்றியது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 12 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 85 ரன் எடுத்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளுக்கான இந்திய அணி

அறிவிக்கப்பட்டுள்ளது. தடகள பிரிவுக்கான இந்த அணியில் நீரஜ் சோப்ரா, செல்வ பிரபு உள்பட 32 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் அடுத்த மாதம் 23 தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06. இனிய இரவு வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்கவிருப்பது பட்டாம்பூச்சிகள். உங்கள் வீட்டு செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி விளம்பரம் காத்துட்டே இருக்கு. உங்கள் வீட்டு குழந்தைகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுக குழந்தைகளும், 25, 30, 171 மற்ற எல்லா குழந்தைகளுமே வரலாம். 04, 5, 2 என்ற மதுரையின் முன்னிணைப்பை தொட்டு.

நேரம் 8:11 நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 செல்ல குழந்தைகளுக்கான நேரமாய் பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரம் 8:18 பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

வண்டி வருகுதுல வளவளைஞ்சு வளவில்ல, தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில், வந்தாலும் வாங்க மதுரை சின்னாம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நாடு

0: நேயர்கள் இதுவரை கேட்டு இணைந்திருந்தது பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி. நன்றி நேயர்களே. நேரம் 8:30. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம், விளையாடலாம், வாங்க. இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்கிறார் யோகா பயிற்றுனர் ஆர். சீதாலட்சுமி அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஷோபனா.
2: வணக்கம் நேர்களே. விளையாட்டுல உடல் உறுதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு யோகா எந்த அளவுக்கு ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்காக நம்மளோட பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க காத்திருக்கிறார் யோகா பயிற்றுனர் ஆர். சீதாலட்சுமி அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். என்னோட பேர் வந்து சீதாலட்சுமி ஜோதி வெங்கடேஷ். நான் வந்து யோகா தெரபிஸ்ட் அண்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டரா இருக்கேன் அண்ட் கோஆர்டினேட்டர் ஆஃப் சின்மயா மிஷன்லயும் இருக்கேன், யோகா கோஆர்டினேட்டரா மதுரையில். அப்புறம் ரெகுலர் கிளாஸ் எடுக்கிறேன் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும், ஆன்லைன் கிளாஸ் அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே எடுக்கிறேன். 7 to 80 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு எடுக்கிறேன் கிளாஸஸ். அதுக்கப்புறம் எல்லா டைப்ஸ் ஆஃப் டிசீஸுமே நான் வந்து தெரப்பி பண்றேன். அப்புறம் நான் படிச்சது வந்து எம்எஸ்சி யோகா நேச்சுரோபதி இன் ஸ்போர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கேன். நிறைய டீச்சர்ஸ் ட்ரைனிங் கோர்ஸும் பண்ணியிருக்கேன். யோகா சாதனாலயம்னு ஒரு சென்டர் வச்சிருக்கேன் மதுரையில.
2: சரி, இப்போ ஒரு விளையாட்டு வீரரோட போட்டி காலம் அல்லது போட்டி இல்லாத காலம் ஆகிய நேரங்கள்ல அவங்களோட பயிற்சி தொடர நீங்க எப்படி மாத்தி கொடுக்கறீங்க?
3: அதாவது இந்த போட்டி காலத்துல வந்து அவங்களுக்கு தீவிரமா பண்ண வேண்டாம், நம்ம எந்த ஆசனாஸ் எல்லாம் இன்டென்சிட்டி வந்து லெஸ்ஸா இருக்கட்டும், பாடி ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் யோகா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம், அது எப்படின்னா அவங்களுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் ரெக்கவரியில இருந்தும், அப்புறம் இன்ஜுரி அதாவது இன்ஜுரியிலேருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சிம்பிள் ஆசனா செய்ய வைக்கலாம், ஸ்லோவாக செய்ய வைக்கலாம், வலி இருந்தால் அதை வந்து நம்ம ரொம்ப செய்ய வைக்கக்கூடாது. ஸோ அதனால லைட்டான யோகாவை நம்ம செய்ய வைக்கலாம். உடல் சொல்றத கேட்கணும், வலி இருந்ததுன்னா நம்ம பண்ணக்கூடாது. ப்ராக்டிஸ் டைமை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ரெஸ்டிங் ஆசனாஸ் இருக்கு இல்லையா, ரிலாக்ஸேஷன் டெக்னிக், யோக நித்ரா, அப்புறம் ரெஸ்டிங் ஆசனாஸ் வந்து சவாசனா, மக்கராசனா, அந்த மாதிரி மக்கர கிரீடாசனா, அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம் உங்களுக்கு. அப்புறம் கரெக்டாக போஷர்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இன்கரெக்ட் போஷர்ஸ் பண்ணினோம் அப்படின்னா அது வந்து இன்ஜுரிக்கு போயிடும். ஸோ அவசரமாக பண்ண வேண்டாம். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து எப்படி இருக்கணும்னா பிராணாயமாவில் இருக்கணும், நம்மளோட மொபிலிட்டியில் இருக்கணும், ஸ்ட்ரெச்சிங்கில் இருக்கணும், ரெக்கவரியில் இருக்கணும். ரிஸ்க் போஷர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அவாய்ட் பண்ணலாம். போட்டி இல்லாத காலத்தில் இன்டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் டைமையும் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய ஆசனாஸ்லாம் எப்படி இருக்கணும்னா ஸ்ட்ரென்தனிங் ஆசனாஸ், ஃபிட்னஸாக இருக்கிறது, அந்த மாதிரி போஷர்ஸ்லாம் அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் வந்து என்ட்யூரன்ஸ், எதையும் தாங்கும் திறன் சொல்லுவோம், அந்த மாதிரி ட்ரைனிங் வந்து அட்வான்ஸ்ட் ஆசனாலே நம்ம கொடுக்கலாம். சிரசாசனா, சர்வாங்காசனா, அந்த மாதிரி கோர் எக்ஸசைஸ்க்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பிளாங்க், வசிஷ்டாசனா, அந்த மாதிரி. இப்போ பவர் யோகா கொடுக்கலாம். பவர் யோகானா அது வந்து இட் இன்க்ரீசஸ் அவர் ஸ்ட்ரென்த், ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் ஸ்டெமினா. இதுக்கும் வந்து நம்ம இந்த போட்டு, பிரிட்ஜ் ஆசனா, அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம்.
2: இப்போ ஒரு விளையாட்டு வீரர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து இடுப்பு பகுதி வந்து ரொம்ப வலுவாகவும் இருக்கணும், ரொம்ப நெகிழ்வுத்தன்மையாகவும் இருக்கணும். ஸோ அதுக்கான யோகா ஆசனங்கள் வந்து என்னென்ன இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: முதல்ல வந்து நம்ம ஹிப்பை ஓப்பன் பண்ணோம், அதுக்காக பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை ஆசனா, பிஜியன் போஷர்லாம் நம்ம பண்ணலாம். அப்புறம் இந்த லூ ஹஞ்சன் அந்த ஹீல் பகுதி அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அதுக்கு ஆஞ்சனி ஆசனா, வீரபத்ராசனா, அஸ்வசஞ்சாலாசனா எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கா, மொபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு தான் மலாசனா நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் பண்ணினாலே இந்த ஹிப் வந்து நல்லா ஹிப் ஸ்ட்ரெச்சிங்க்கு இன்னும் கூட கொடுக்கலாம். அப்புறம் ஹிப் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு பிரிட்ஜ் போஸ்டர்லாம் நம்ம கொடுக்கலாம். வாரியர் போஸ்டரு, நடராஜாசனா, இதெல்லாமே நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். கொடுத்தா அவங்களோட ஹிப் வந்து ஸ்ட்ரென்தனிங் ஆகும்.
2: சரி, இப்போ விளையாட்டு வீரருக்கே இப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த ஹிப் ஃப்ளெக்சர் சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும் நேரத்துல வந்து அவங்க என்ன மாதிரியான யோகா வந்து செய்யணும், என்ன மாதிரியான யோகா வந்து தவிர்க்கணும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
3: அதாவது ஹிப் ஃப்ளெக்ஸ்ல ஃப்ளெக்ஸார்ஸ்னா நீங்களே சொல்லிட்டீங்க, ஹிப் டைட்டனிங்றது தொடையும் இடுப்பு இருக்கு இல்லையா, அதை இணைக்கும் தசை குழுவை தான் நம்ம சொல்றோம். இதுக்கு வந்து இந்த ஸ்ட்ரெச்சிங் ஆசனாஸ் வந்து பண்ணலாம். ஸ்ட்ரெச்சிங் ஓப்பனிங் ஸ்ட்ரெயின் பண்ணாம ஆஞ்சனியாசனா, புஜங்காசனா, சேதுபந்தாசனா, உஷ்டராசனா, அந்த மாதிரி. அவாய்ட் பண்ணது என்னதுன்னு கேட்டீங்கன்னா இந்த நீ ட்ரில்ஸ்னு சொல்லுவோம், முழங்காலோட பயிற்சிகள்லாம், நௌகாசனா, இந்த சேர் ஆசனா, உட்கட்டாசனான்னு சொல்லுவோம், அந்த பயிற்சிகள்லாம் வேண்டாம். ரொம்ப அக்ரஸிவ் மூமெண்ட்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டாம். அதிக வேகமா பண்ற ஆசனாஸ்லாம் இந்த பிளாங்க், வசிஷ்டாசனா, அதெல்லாம் இந்த

0: இதுலயே வந்து அவங்க உடல்ல இருக்கக்கூடிய சமமின்மையை தன்மையை வந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: இதைத்தான் நம்ம வந்து ரேஞ்ச் ஆஃப் மோஷன் சொல்றோம். அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு டெஸ்டிங் ப்ராசஸ் இருக்குங்க, இப்ப எந்த இடத்துல இப்ப லெப்ட் அண்ட் ரைட் அதெல்லாம் பேலன்ஸ் பண்றது, இம்பேலன்ஸா எந்த இடத்துல இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். நம்ம கோமுகாசனா பண்றத கையை மேல எடுத்துட்டு போவோம். சோ அந்த ஹேண்ட்ல இருக்கிற ரைட் கை லெப்ட் கை அதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்குன்றது கண்டுபிடிக்கலாம். அப்புறம் இந்த ட்ரீ போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு லெக்கோட இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். நீஸ் எல்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கா இம்பேலன்ஸ்டா இருக்கா பாத்துக்கலாம். ஸ்குவாட்டிங் போஸ்டர் அதாவது இந்த உட்கார பயிற்சி கொடுக்கலாம். நம்ம வஜ்ராசனா மலாசனா அதுல வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஞ்சுன்னு சொல்லுவோம், அதாவது கீழ் உடல் பகுதியை கீழே இருக்கிறதுக்குலாம் நம்ம அதை தான் சொல்றோம். வீரபத்ராசனா அஸ்வசஞ்சாலாசனா, அப்புறம் அந்த ஹிப் ரொட்டேஷன் கொடுக்கலாம், ஹிப் ஃபிளெக்ஸாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த ஹிப் டைட்டனிங் அதெல்லாம், அந்த தொடையை வந்து ஓப்பனிங் பண்ற அந்த ஆஞ்சனி ஆசனா, புஜங்காசனா, சேது ஆசனா இதெல்லாம் நம்ம பார்த்தாக்க நமக்கு வந்து தெரியும். ஷோல்டர் மூமெண்ட் அதாவது ஹஸ்த உத்தானாசனான்னு சொல்லுவோம், மேல கையை தூக்குறது அதுல வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ட்விஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, மொபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். கட்டி சக்கராசனா கொடுத்து, அப்புறம் இந்த ஃபார்வர்ட் பெண்டிங்

0: நாசநாசம்னு நம்ம சொல்லுவோம். கையை வந்து டச் ஆகுதா கால் கிட்டக்க, இந்த மாதிரி செக் பண்ணிட்டு நமக்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஆசனாஸ் எல்லாம் அவங்களுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம்.
1: இப்போ இந்த விளையாட்டு சார்ந்த வீரர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரியான யோகாசனம் தான் இருக்குமா?
0: அதாவது ஒரே மாதிரி கொடுக்க கூடாதுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஸ்பெசிபிக்கா இருக்கு. எப்படி கொடுக்கணும்னா, ரன்னர்ஸ்க்கு வந்து ஆர்ம் ஸ்ட்ரிங்ஸ் வந்து, அதாவது காஃப் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங் வந்து நிறைய இருக்கணும். அதுக்கு வந்து நீங்க அதோமுக சுவாசாசனா, அப்புறம் உட்கட்டாசனா, அப்புறம் வந்து வீரபத்ராசனா, வாரியர் போஷர்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்ப சைக்கிளிஸ்டுக்கு வந்து ஹிப் ஃபிளெக்சர்ஸ், அதாவது அவங்களுக்கு கீழே அந்த இடுப்பு பகுதி கீழே இருக்கிறத ஓபன் பண்றதுக்கெல்லாம் புஜங்காசனா, சேது ஆசனா, உஷ்டராசனா, அந்த மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ ஸ்விம்மர்ஸ் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஷோல்டர்ஸ் வந்து நல்லா மொபிலிட்டியோட இருக்கணும், ஃபிளெக்சிபிலிட்டியோட இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து மார்ஜரி ஆசனா கொடுக்கலாம், அப்புறம் பிரசாரித பாதோத்தாசனா கொடுக்கலாம், அதாவது அது விரிக்கிறது, இந்த புஜங்காசனா, தனுராசனா, நடராஜாசனா, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம் ஸ்விம்மர்ஸ்க்கு. ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா, பேலன்ஸ்டா இருக்கணும் அவங்களுக்கு, எப்பவுமே அஜிலிட்டி இருக்கணும், அதாவது சுறுசுறுப்பா இருக்கணும். அதுக்கு நம்ம வந்து கருடாசனா, ட்ரீயாசனா, விரக்ஷாசனான்னு சொல்லுவோம், வாரியர் போஷர், வீரபத்ராசனா, அதெல்லாம் கொடுக்கலாம். என்னவா இருந்தாலும் ஒரு வார்ம் அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த யோகா சீக்வன்ஸை வந்து ஃபாலோ பண்ணா இந்த காயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ரொம்ப குறையும், பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அவங்களுக்கு ரிசல்ட்டும் நல்லா இருக்கும்.
1: இப்போ அதுலயுமே வந்துட்டு இப்போ ஒரு ஹெவி வெயிட், அதாவது பவர் லிப்டர்னு சொல்றோம்ல, பளு தூக்குறது, அவங்களுக்கும் இப்ப லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர் அவங்களுக்கும் வந்து உங்களோட அணுகுமுறை வந்து வேறுபடுமா?
0: எஸ், கண்டிப்பா வேறுபடுங்க. இப்ப பவர் லிப்டர் அதைத்தான் நீங்க கேட்டீங்க, அதுக்கு வந்து பிளெக்சிபிலிட்டி ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா மசில்ஸ் எல்லாம் வந்து லூசன் பண்ணணும், ஷோல்டர்ஸ், ஹிப், ஆர்ம் ஸ்ட்ராங், ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் கொடுக்கலாம் நம்ம. அந்த மாதிரி அவங்களுக்கு போஷர்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், அதெல்லாம் ஸ்ட்ரென்தனிங் பண்ற மாதிரி, ஜாயின்ட் மசில்ஸ் அதெல்லாம். இப்ப அதுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் டெக்னிக், பிரீத்திங், அதாவது பிராணாயமா, மவுண்டன் ஆசனான்னு சொல்லுவோம், அதோமுக சுவாசாசனா, அதுக்கப்புறம் வந்து சுப்த மத்ஸ்யேந்திர ஆசனா கொடுக்கலாம், மார்ஜரி கொடுக்கலாம், புஜங்காசனா கொடுக்கலாம். இப்ப ரன்னருக்கு பாத்தீங்கன்னா டைனமிக் ஸ்ட்ரெச்சிங், அவங்களுக்கு வந்து சூரிய நமஸ்காரம் கொடுக்கலாம், மார்ஜரி கொடுக்கலாம், ரெஸ்டிங் ஆசனால அர்த்த மத்ஸ்யேந்திர ஆசனா கொடுக்கலாம், ஸ்குவாட்டிங்ல வந்து வஜ்ராசனா, மலாசனா, அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். சோ அவங்களுக்கு பேலன்ஸ் ரொம்ப முக்கியம், ஸ்டெபிலிட்டியும் ரொம்ப முக்கியம், அதனால விருக்ஷாசனா கொடுக்கலாம், அஷ்டவக்ராசனா கொடுக்கலாம், கருடாசனா, காக்காசனா, அந்த மாதிரி எல்லாம் கூட கொடுக்கலாம். கோர் ஸ்ட்ரென்தனிங், அதாவது அதுக்கு பிளாங்க், நவாசனா, அதெல்லாம் கொடுக்கலாம். லெக் ஸ்ட்ரென்தனிங்க்கு வந்து வாரியர் ஆசனா, மூணாவது ஆசனா கொடுக்கலாம் நம்ம.

0: இப்போ இதில் வந்து அத்லெட்டுக்குன்னு தனியாக வந்து யோகா இருக்கும்ல, ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: இப்போ அத்லெட்டிக் யோகாவும் அத்லெட்டிக்ஸ் அது ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வந்து அத்லெட்டிக்ஸ்னாக்கா ரெக்கவரி அண்ட் சப்போர்ட், காயம் தவிர்க்கிறதுக்காக நம்ம பண்ணுறது. இந்த அத்லெட்டிக் யோகான்றது பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்துக்காக பண்ணுறோம். இதை வந்து அத்லெட்டிக் யோகா அப்படின்னா இந்த ஒர்க் அவுட் பண்ணுறது சொன்னேன் இல்லையா, வேகம், அப்புறம் டைனமிக் மூமெண்ட்ஸை அதிகமாக பண்ணுறதுக்காக, ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக, ஸ்டெமினா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த பவர் யோகான்னு சொல்கிறோம் இல்லையா, பிளாங்க், வாரியர், போட்டு, மவுண்டன் போஸ்டர், அதெல்லாமே நம்ம பண்ணலாம். வீரபத்ராசனால மூணாவது வேரியேஷன் பண்ணணும். இதில் யோகா ஃபார் அத்லெட்டிக்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரெக்கவரிக்காக நம்ம பண்ணுறது. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், இது வந்து ஸ்டெடியாக பண்ணுறதுக்கும், கோர் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுக்கும், ஃப்ளெக்சிபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், இன்ஜுரியை தவிர்க்கிறதுக்கும், ஸ்ட்ரெச்சிங் நம்ம பாடியோட பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். ட்ரீ போஸ்டரு, வாரியர் போஸ்டர்லாம் இதுக்கு பண்ணலாம்.
0: இதில் உடல் தன்னுணர்வை எப்படி வந்து உங்களோட பயிற்சி நேரத்தோட இணைக்கிறீங்க?
1: பாடி செல்ஃப் அவேர்னஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கோர் மசில்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து நவாசனாவும் பிரிட்ஜும் கொடுக்குறோம். இப்போ பேலன்சிங் ஆசனா, ட்ரீ அண்ட் கருட ஆசனா, அப்புறம் ஸ்லோ ஸ்ட்ரெச்சிங் ஆசனாஸ் கொடுக்கலாம். பட்டர்ஃப்ளை, பச்சிமுத்தாசனா, ஜானுசரசாசனா, அதெல்லாம். ஃபுட் பிளேஸ்மெண்ட், வாக்கிங் வித் அவேர்னஸோட பண்ணணும். ஒரு கால் வைக்கிறத இன்ஹேல் பண்ணிக்கலாம், இன்னொரு கால் வைக்கிறத எக்ஸேல் பண்ணிட்டு அவேர்னஸோட நடக்கிறது. அப்புறம் பாடி பொசிஷன் அவேர்னஸ் பண்ணறதுனால என்னன்னா இன்ஜுரியை வந்து தடுக்கும். அப்புறம் பிரெத் அவேர்னஸும் கொடுக்கலாம். நம்ம வந்து பாடியோட நம்ம எந்த ஆக்ஷன் பண்ணாலும் நம்ம வந்து போஸ்டர்ஸ் பண்ணுற சிங்க்ரனைஸ் பண்ணுவோம், மூமெண்ட்டோட தான் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி. அப்புறம் நர்வஸ் சிஸ்டம் அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம பிராணாயாமா ஹெல்ப் பண்ணும். அப்புறம் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். தானாக பண்ணுற விஷயத்த எல்லாத்தையுமே அந்த இன்க்ரீஸிங் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து மெதுவாக கவனத்தோடு நம்ம செய்யணும்.
0: இப்போ இதுல வந்து விளையாட்டு வீரர்களோட மனசை வந்து ஒருமைப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா, சோ இதுக்கு வந்து என்ன மாதிரியான யோகா வந்து அவங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க?
1: இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்ம பிரெத்தால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா பிரெத்தை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சோ நம்ம நிறைய பிராணாயமா கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்புறம் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த ட்ராட்டகா அதெல்லாம் வந்து ஃபோக்கஸிங்க்கு ஹெல்ப் ஆகும். அது வந்து இட் கிவ்ஸ் பெட்டர் ஸ்லீப்பு. அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆன்சைட்டி அதெல்லாம் நம்ம குறைக்கலாம். இந்த முத்ரா, ஸ்டின் முத்ரா அந்த மாதிரிலாம் நம்ம வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து மெடிடேஷனும் கொடுக்கலாம். உங்களுக்கு நிறைய அந்த மாதிரி காமா ஆசனாசெல்லாம் வந்து கம்மி பண்ணிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்.
0: இப்போ போட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, போட்டின்ல நிறைய பேத்துக்கு வந்து அந்த ஒரு போட்டியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பதட்டமான ஒரு மனநிலை இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன மாதிரியான யோகா வந்து அவங்க மேற்கொள்ளணும்?
1: பிராணாயமா நிறைய பண்ணலாங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய ஒரு டிசிப்ளின் கொடுக்கறது ஒரு பாடிக்கு. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல உட்காந்துக்கலாம், நீங்க இந்த ஸ்பைன் எரெக்டா இருக்கும். அப்ப ஒரு இன்ஹலேஷன் கொடுத்து, ஒரு ஹோல்டு கொடுத்து, ஒரு எக்ஸலேஷன் கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா அந்த பிரெயின்ல இருந்து சிக்னல் வந்து கரெக்டா அந்த பாஸ் ஆகும் நமக்கு. அதுக்குதான் நம்ம வந்து யோக நித்ரா நம்ம பண்றோம். யோக நித்ரா பண்றச்ச நமக்கு என்ன ஆகும்னா அந்த பதட்டத்தை கம்மி பண்ணும். ஸோ அதுவும் வந்து யோகிக் டெக்னிக்னு நம்ம சொல்லுவோம். அதுவும் நல்லா வந்து நம்ம விழிப்புணர்வோட ஒரு தூக்கம் வந்து யோக நித்ரா நம்ம கொடுக்கலாம். இதனால நமக்கு ஹார்ட் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும், காம் பண்ணும் மைண்டு. நாடி சோதனை அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் இருக்கு, அது வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். நம்ம பிரெத்தை 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ரெகுலரா ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. இதை அதாவது பிஃபோர் இந்த மாதிரி பதட்டம் வர டைமுக்கு கேம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம்.
0: இப்போ ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா போட்டியவே வந்து ரொம்ப வேக வேகமா வந்து கையாளுறவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து இந்த யோகா வந்து எப்படி கையாளணும், அவங்களுக்கான ஒரு அட்வைஸ் கொடுங்களேன்.
1: அதாவது அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு இதே மனப்பான்மையோட தான் யோகா பண்றதுக்கும் வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும், யோகா வந்து காம்படிஷன் இல்லைன்றது சொல்றோம். உங்க உடம்ப நீங்க பாருங்கன்னு நம்ம சொல்றோம். நமக்கு சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம்.

இல்லையா, அதை நம்ம பார்க்க சொல்லணும். அதுக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோம், பிரெத்தில் ஸ்லோ ப்ரீதிங் கொடுக்க சொல்கிறோம். அப்புறம் அவங்களுக்கு அட்வான்ஸ்டு போஸ்டர் அவங்கள பண்ண வைக்கலாம், அதில் ஈஸி வேரியேஷனாக ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்கலாம். இப்போ பாத உத்தாசனா 90 டிகிரி கால் தூக்கிறது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு சர்வாங்காசனா தான், அந்த மாதிரிலாம் பண்ணலாம். அப்புறம் பர்ஃபெக்ஷன் ரொம்ப

இல்லையா, அதை நம்ம பார்க்க சொல்லணும். அதுக்காக நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்றோம், பிரத்தில் ஸ்லோ ப்ரீதிங் கொடுக்க சொல்றோம். அப்புறம் அவங்களுக்கு அட்வான்ஸ்டு போஸ்டர் அவங்கள பண்ண வைக்கலாம், அதெல்லாம் ஈஸி வேரியேஷனா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கலாம். இப்ப பாத உத்தாசனா 90 டிகிரி கால் தூக்குறது வந்து தட் இஸ் ஈக்குவல் டு சர்வாங்காசனா தான், அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். அப்புறம் பர்ஃபெக்ஷன் ரொம்ப முக்கியன்றதை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்புறம் கடகடான்னு பண்றதுனால அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப பாதிப்பு வரலாம், அதனால நம்ம பிளாக்ஸ் குஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அவங்களுக்கு முதல்ல ஆசனாவை பண்ண வைக்கலாம்.

0: மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும் நம்ம பண்றது. அதே மாதிரி அந்த ஷேரிங்கும் இருக்கணும். அப்பதான் நமக்கு இது வந்து இது சக்சஸ் ஆகும்.
1: சரி, இந்த யோகான்னு எடுத்துக்கும் போது விளையாட்டு வீரர்கள் வந்து இதுல வந்து கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம்?
0: மூணு விஷயம் ரொம்ப முக்கியங்க. அதாவது பிராக்டிஸ். அந்த பிராக்டிஸ் எப்படி, இந்த பதஞ்சலி யோக சூத்திராலேயே சொல்லுவாங்க. பதஞ்சலி முனிவர் தான் நம்மளோட ஃபாதர் ஆஃப் யோகா. அவர் என்ன சொல்வார் அப்படின்னா, நம்மளோட பிராக்டிஸ் எப்படி இருக்கணும்னா, லாங்கா இருக்கணும், எந்த வித தடையும் இல்லாம இருக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட செய்யணும், நம்ம பிடிச்சு செய்யணும், வில்லிங்னஸோட கரெக்ட் எஃபர்ட்டை போடணும், அப்புறம் வந்து ரைட் ப்ராக்டிஸை பண்ணணும். எதுக்கு நமக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அப்புறம் ரெண்டாவது விஷயம் டிட்டாச்மெண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா, கிரேவிங் இருக்கக்கூடாது அவங்களுக்கு, எந்த கிரேவிங் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃப்ரம் அட்டாச்மெண்ட் அண்ட் ஹேட்ரடாக இருக்கணும். ஹையர் லெவல் டிட்டாச்மெண்ட், அதாவது ஃபுட்டுலையாகட்டும் சரி, மன ரீதியாகவும் சரி. இப்போ எப்படின்னா, எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இது நம்ம சாப்பிடக்கூடாது, நம்ம உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும், அது வந்து டிசைராக இருக்கும், நமக்கு ஆசைப்படும். அதை பார்த்த உடனே நமக்கு ஆசை வரும். ஃபுட்டே எடுத்துக்கோங்களேன், அதை பார்த்த உடனே ஆசை வரும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஆக்ஷனாக மாற்றுவோம், சாப்பிட்ருவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாகும், அதை நல்லா என்ஜாய் பண்ணுவோம், திருப்பி அதோட அட்டாச் ஆகிடும். அப்போ இதை நம்ம எங்கே போய் நிறுத்தணும் அப்படின்னா, அந்த டிசைரில் கைப்பி கட் பண்ணணும். அந்த ஹையஸ்ட் லெவல் அந்த டிட்டாச்மெண்ட்டை நம்ம வந்து கொடுக்கணும். இதுதான் கர்மா சைக்கிள்னு சொல்கிறோம் நம்ம. இதை ஸ்டாப் பண்ண தெரியணும். இப்போ ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 இயர்ஸ் 35 இயர்ஸ் வரைக்கும் தான் அவங்களால விளையாட முடியும். அதுக்கப்புறமா வந்து அவங்க டிட்டாச்ட் ஆகி அடுத்த கோச்சிங் லெவலுக்கு அவங்க போகணும். அப்படி இல்லை, நான் விளையாடணும் விளையாடணுன்றதா, அவங்களால ரிசல்ட் கொடுக்க முடியாது. அந்த டிட்டாச்மெண்ட், அந்த டிஸ்பேஷன் அவங்க வந்து மனதால் அவங்களால பேலன்ஸ் பண்ண தெரியணும். இன்னொன்று ஃபெய்த்துங்க, நம்பிக்கை. அதாவது கிரேட் மாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நம்பிக்கைன்னு நம்ம வந்து ஒரே வார்த்தை சொல்கிறோம். இதே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா மூணு வேர்டு இருக்குது நம்பிக்கையிலேயே. ட்ரஸ்ட்டு சொல்லுவோம், பிலீஃப் சொல்லுவோம், அப்புறம் வந்து ஃபெய்த்து சொல்லுவோம். ட்ரஸ்ட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வைப்போம், பிலீஃப்ன்றது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வைக்கிறது, ஃபெய்த்ன்றது நம்ம காட் கிட்ட வைக்கிறது. அந்த ஃபெய்த்தை இங்கே கொடுக்கணும், அந்த ஸ்ரத்தையை நம்ம கொடுக்கணும். ஸோ கான்ஃபிடென்ஸோட இருக்கணும். இதனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, மெமரியை ஜாஸ்தி பண்ணுவோம். நமக்கு இந்த மூணையும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு இன்டகிரேஷன் இருக்கும், ஒன்றாக செயல்படலாம். ஸோ நமக்கு இதுக்கு ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் கிடைக்கும், கன்ஃபியூஷனே இருக்காது, டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. இப்போ ஆப்போசிட் வே ஆஃப் திங்கிங் அதுவும் பண்ணலாம் நம்ம. இப்போ வந்து யோகா மேட்டை வந்து இந்த பக்கமாக திரும்பி இருந்தா, அப்போ சுருண்டு சுருண்டு அதே பக்கம் தானே வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அதை திருப்பி வச்சு சுருட்டினோன்னா அது சரியாயிடும். அது மாதிரி தான் இந்த ஆப்போசிட் வே ஆஃப் திங்கிங் இருக்கும். அப்புறம் டிஸ்கிரிமினேட்டிவ் நாலேஜ் இருக்கணும், எது நல்லது எது கெட்டது அது நமக்கு தெரியணும், தெரியறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாத்துக்குமே நீங்க கொடுக்க வேண்டியது, இந்த மூணு விஷயத்துக்கும், பிராக்டிஸ், ஃபேத், டிட்டாச்மெண்ட். கொடுக்கறது வந்து டைம் கொடுக்கணும், ஏன்னா இன்ஸ்டண்டா நம்மளால கொடுக்க ஒரே ஒரு விஷயம் வந்து டைம் மட்டும்தான். அதனால அதை கொடுத்தோம்னா நமக்கு அதோட சக்சஸ்ஃபுல்லா நமக்கு இருக்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும்.
1: இது வரைக்குமே வந்து ரொம்ப அருமையா, ஒரு விளையாட்டு வீரருக்கு யோகா வந்து எந்த அளவுக்கு கை கொடுக்கும், ஒரு உடல் ரீதியாகவும் சரி ஒரு மன ரீதியாகவும் சரி, அவங்களுக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத வந்து ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி.
0: தேங்க்யூ.
2: இன்றைய விளையாடலாம் வாங்க நிகழ்ச்சியில் இதுவரை விளையாட்டு வீரர்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்த நேர்முகத்தில் பங்கேற்றார் யோகா பயிற்றுனர் ஆர். சீதாலட்சுமி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விளையாடலாம் வாங்க.

0: இப்போ ஒரு விளையாட்டு போட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்னருக்கு வந்து நீங்க என்ன மாதிரியான ஒரு அட்வைஸ் கொடுக்குறீங்க?
1: அதாவது அணுகுமுறை, தொழில் முறை, இது ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்ப நம்ம வந்து ஒருத்தருக்கு மட்டும் இல்ல, இப்ப டீமா விளையாட போறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்க போறோம் இல்லையா. சோ அந்த பிராக்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அவங்களுக்கு ஒர்க் லோடு நம்ம கொடுக்க கூடாது. ஒரு ஒருத்தருக்கும் ட்ரைனிங் எப்படி கொடுக்கணும்னு இருக்கும். ஆனா கோல் வந்து சேம் கோல் தான், ட்ரைனிங் தான் அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அதை சூஸ் பண்ணிக்கணும், பிளான் பண்ணிக்கணும். நம்ம எல்லாருமா சேர்ந்து பிளான் பண்ணிக்கணும். அதே மாதிரி சேஃப்டி ரொம்ப பார்க்கணும், பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கணும், இன்ஜுரி இருக்கக்கூடாது. ஒரு டீம் ஒர்க்கா நம்ம செயல்படணும்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15 ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேர்களை நீ கேட்க இருக்குது. காற்றில் விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடல்களையும் கேட்டு ரசிக்க எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி உங்கள் விருப்பமான கானங்களை காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி. நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்னச்சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடலை எழுதி அனுப்பலாம். இப்போ முதலாக ஒரே ஒரு நேர் எந்த நேரம்னா மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல் அவருடைய விருப்பத்திற்காக தான் முதல் பாடலாக கேட்டு ரசிக்க போகிறோம். இதோ அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து இதோ அவருக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன், சரஸ்வதி, மீனாட்சி, பாலாஜி, பூமாரி, பாலகிருஷ்ணன், சூர்யா இவனுடைய விருப்பத்திற்காக தான் அடுத்த ஒரு அழகான பாடல். காலத்தால் என்றும் அழியாத காவிய கானம்னே சொல்லலாம். பார் மகளை பார் திரைப்படத்திலிருந்து இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்து தேனிலிருந்து ராணி சுனலதா, முத்துக்குமரன், ஆண்டிப்பட்டி சிவகுமாரி, பார்கவி இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் அடுத்து ஒரு அழகான பாடல். சத்திரியன் திரைப்படத்திலிருந்து

நேரம் 9:34. அடுத்து ராமர் கோவில் தெரு, குன்றத்தூர், சென்னை. சௌத்ரி பிரகாஷ் அவருடைய விருப்பத்திற்காக தான் அடுத்த அழகான பாடல் படிச்ச புள்ள திரைப்படத்திலிருந்து தான் கேட்கிறோம். இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிலைக்காகவும்

நான் சாகித்யா பேசுறேன், இசையமைப்பாளராக இருக்க மதுரை வானவில் பண்பலை 103.3 நிகழ்ச்சிகள் ரொம்ப அருமையாக இருக்கு. நானும் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கேட்பேன். நீங்க எல்லோரும் கேட்டு பயனடையுங்கள். எல்லாருக்கும் எல்லாம் எப்பவும் கிடைப்பதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள்.

9:39 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்கள் உங்கள்

மனம் விரும்பிய பாடலை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்கள் எழுதி அனுப்பலாம். உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்முடைய நிகழ்ச்சிகள் குறித்த விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, இரண்டையுமே நீங்கள் தனித்தனி லெட்டர்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதின்னு மேலே மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது கீழே நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்னசுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் மனம் விரும்பிய பாடலாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம பண்பலையில் ஒளிபரப்பாக உள்ள ஒளிபரப்பாயிட்டிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் தனித்தனி விமர்சனங்களாகவும் தனித்தனி லெட்டர்ஸில் நீங்கள் எழுதி அனுப்பலாம். அடுப்பு அழகான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம். ஸ்ரீதேவி குமரன், சூர்யா நாராயணன், வாசுகி பார்கவி இவங்களுடைய விருப்பத்திற்காக தான் ஊமை விழிகள் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல். இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்து இருக்கும் அனைத்தினர்களுக்காகவும்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் 9:45. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரையும் கடிதமலர்கள். அடுத்த அழகான பாடல் கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்து அப்படின்னா, குண்டேந்தல்பட்டி மா தவமணி அவருடைய விருப்பத்திற்காக தான் பாடல் வருது. ராஜா கையவச்சா திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

நேரமிரவு 9:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமல்கள். அடுத்த அழகான ஒரு பாடல் கேட்க இருக்கிறோம். திருப்புமுனை திரைப்படத்திலிருந்து யார் விரும்பி கேட்டிருக்காங்கன்னா இளையான்குடி இக்பால், சித்தி கதிஜா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான். இதோ அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும் ஒரு சூப்பரான பாடல் கேட்டுக்கலாம்.

நூற்றுக்கு நூறு சரியான வார்த்தைகள். அழகான பாடல் கேட்டு முடித்தோம். ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இதுவரை இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி காற்றில் விரையும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருந்தேன் நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நேர்களே.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி. நேர்களை கேட்கலாம்,

தென்றல் வீசும் மந்தகாச இரவில் செம்புள நீரில் பூத்திட்ட ஆம்பல் மலரின் வாசம் வரும் பொழுதில் இளவேனில் மறைந்து இளமை பொதும்பும் பொன்னிரவில் உள்ள திசையை எட்டு திசையிலும் ஒலிக்கச் செய்திட காற்றிசையின் மூலம் கண்களை காந்தி விசை கொண்டு கவர்ந்தெழுத்திட வான் தேசத்து கார்முகில் தேரேறி பஞ்சு மேகம் கலைந்து பொன் மஞ்சம் வந்து இறங்கி இருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன் கார்த்திகை தீபன்.

மனதில் வியாபித்திருக்கும் விந்தை கவிஞன் அவன், எண்ணமெல்லாம் நிறைந்திருக்கும் ஆளுமை வினோதன் அவன், கண்களின் வழியே புகுந்திட்ட செல்ல திருடன் அவன்.

உருகும் இரவில் உள்ளத்து ஆசைகளால் ஆலாபனை செய்திட அதரம் ஒன்று அரும்பி நிற்கின்றது. சுவாசிப்பை வசம் செய்திட வஞ்சி ஒன்று நெஞ்ச தாசையுடன் ததும்பி நிற்கின்றது. மனம் என்னும் இரகசிய அறையில் அவனை அடைத்து வைத்திட இவள் மனம் திட்டம் போடுகிறது.

கனவிலும் மனதிலும் அவன் உருவம், எழுத்திலும் எண்ணத்திலும் அவன் பிம்பம், இசையிலும் ஓசையிலும் அவன் ஒளிச்சந்தம், இதய துடிப்பிலும் மூச்சிலும் அவனது சுவாசம், இமைகளை மூடினால் இனியவனின் ஆசைமுகம், ஓரப்பார்வையால் கிரங்கடிக்கும் அன்பானவனின் வண்ணமுகம் என்று தன் உயிர் வழிதனை உள்ளூர இசைக்கிறாள் இப்பாவை.

உயிர் அமிழ்தின் ஊற்றானவன் அவன், இதய துடிப்பின் ஓசையானவன் அவன், கண்களில் கருவெளியானவன் அவன், கனவுகளை கைப்பற்றும் காரியவாதி அவன், உணர்வு முடிச்சின் அச்சாணியவன், இவளின் உயிருக்கு உயிரானவன் அவன்.

இனிமை சூழ் இரவு பொழுதில் இசை கீற்றால் மனதில் மகிழ் ஒளியை படர விட்டுக் கொண்டிருப்பது காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன். கார்த்திகை தீபன்.

உயிர் சுனை தொட்ட யாதுமானவன் அவன், அதீது அன்பிலே அகர்ஷிப்பவன் அவன், பிழை செய்யா கண்களால் ரசிப்பவன் அவன், அன்பால் தன்பால் ஈர்ப்பவன் அவன், விரல்களின் பிணைப்பால் விரகம் விடுவிப்பவன் அவன், அனலை அணைக்கும் கனலுமானவன் அவன்.

இன்னொரு கிரகம் ஏகிட வேண்டும், ஆளரவமற்ற உலகம் வேண்டும், இரவும் பகலும் இணைந்திருக்க வேண்டும், அன்பின் ஆழம் சென்று பார்த்திட வேண்டும், பற்றாநிலை மறந்து பற்றியிருக்க வேண்டும், இப்பிறவி மட்டுமல்லாது எப்பிறவியிலும் சேர்ந்திருக்க வேண்டும்.

0: இரவின் நாயகனை வர்ணனை செய்கிறாள். அவனை இவள் இமைக்குள் இருத்த பார்க்கிறாள். விடியலை விளங்கிட்டு சிறையில் அடைக்கிறாள். இமைகளை மூடிடு, இதயத்தில் இருப்பதை விவரிக்கின்றேன் என்று கட்டளையிடுகின்றாள்.
1: ஒன்றா ரெண்டா ஆசைகள் எல்லாம் சொல்ல

காற்று குழலில் கானம் தொடுத்து நெஞ்சமிசை பாடல்களை மனமஞ்சத்தில் பதித்து நங்கையின் குரல் தூரிகையில் இசை வண்ணம் தீட்டி ஒலி உலா வந்த கானங்கள் யாவும் நினைவிலும் கனவிலும் ரீங்காரமிடட்டும் என கூறி மீண்டும் கார்முகில் தேரேறி வான் நோக்கி பறந்து செல்கின்றேன் காற்றின் மைந்தன் கார்த்திகை தீபன்.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

இதுவரை பிர்மிங்கம் எட்ஜ்பஸ்டனில் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 2026 ICC மகளிர் T20 உலகக்கோப்பையின் நேரடி காட்சி வர்ணனை டெல்லி அஞ்சலாக கேட்டீர்கள். நேரம் இரவு 11:43 நொடிகள். ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 ஆரம்பமாகும்.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் நாளை உரிக்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன. நாளை காலை 4:45 மங்கள இசை, அதனைத் தொடர்ந்து நாளொரு குரல். 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம். 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 6:02 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள். 6:15 புதிய காலை. 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல்கள் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 பூந்தளிர். 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆரய அற்புதங்கள். மண்ணைப்பள்ளம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் ஆரோக்கிய வயதிற்கான அறிவியலும் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்குபவர் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, மதுரை மாவட்ட நேர்களின் விருப்பகானங்கள் உரிக்கும். 8:50 சைபாலன் என்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 செய்திச் சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்போர் பேராசிரியர் மற்றும் சமூக சேவகர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் மற்றும் கல்வியாளர் சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். காலை 10 செய்திச் சுருக்கம். 10:02 விருப்பகானங்கள் விருந்தினர் விருப்பமாக இதில் பங்கேற்கிறார் முனைவர் அலமேலோ அவர்கள். 10:30 உலக முதியோர் வன்கொடுமை தடுப்பு சமூக ஆர்வலர் மற்றும் உளவியலாளர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை, தலைப்பு முதியோர் நம் பெருமை. 12:00 சிநேகிதிய. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சிநேகிதியை தொடரும். 1:00 வசந்த காலங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 தொழில் தாளம். 3:00 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 செய்திச் சுருக்கம். 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 ஆட்டக்களம். 5:00 செய்திச் சுருக்கம். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:40 அந்திப்பூக்கள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 செய்திச் சுடர். 9:30 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பொட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: This is Akashvani, the news read by Sai Ramujtaba. Prime Minister Narendra Modi concluded his visit to Nice, France today after holding extensive discussions with French President Emmanuel Macron and participating in a series of engagements aimed at deepening the India-France Special Global Strategic Partnership. More from our correspondent.
3: The visit witnessed several important outcomes across technology, innovation and economic cooperation. The most significant was the adoption of the India-France Innovation Roadmap 2030, providing a framework for collaboration in artificial intelligence, startups, research, skilling and innovation ecosystems. Prime Minister Modi and President Macron also jointly inaugurated Bharat Innovates, bringing together more than 120 Indian startups, leading academic institutions, investors and technology leaders.

நேரம் 11:10. காற்றின் நினைவிலைகளாய் ஒலிக்க காத்திருக்கிறது தேனும் பாலும். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியின் முதல் பாடல் வெண்ணிற ஆடை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசிலாவின் குரலில் பாடல் இதோ.

சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:14. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. உள்ளம் சொல்லும் இனிய ராகங்களை இசைத்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் மேஜர் சந்திரகாந்த் திரைப்படத்திற்காக வி குமார் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

நீளும் இரவிற்குள் நீங்காத நினைவுகளை இசை மீட்டிக் கொண்டிருக்கிறது. தேனும் பாலும் நேரம் இரவு 11:20 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திற்காக கே.வி. மகாதேவன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலா பாடிய அந்த பாடல் இதோ

நேரம் இரவு 11:24. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz உறங்கும் விழிகளை தாலாட்ட வருகிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் வானம்பாடி திரைப்படத்திற்காக ஒலிக்க காத்திருக்கிறது. பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் K.V. மகாதேவன். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனிவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டில் ஆனந்த மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

நேரம் இரவு 11:31. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசை. காற்றின் நினைவர்களாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அரச கட்டளை. ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் KV மகாதேவன் அவர்கள். பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பாடல் இதோ ஒலிக்கின்றது P. சுசீலாவின் குரலில்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

இணைந்திருக்கிறீர்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். நேரம் 11:37. குளிர்காற்றின் கொஞ்சம் தமிழிசையாய் ஒலித்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அவளுக்கென்று ஒரு மனம் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலா பாடிய அந்த பாடல் இதோ நம் பண்பலையில்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுகிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் இரவு 11:42. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. மழை நனைத்த மண்ணின் முதல் வாசம் போல ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் புதிய பறவை திரைப்படத்திற்காக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன். பி. சுசீலாவின் குரலில் பாடல் இதோ.

0: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
1: வசந்த காலம் சேடி வந்தது.
2: திவ்யா ஒரு நிமிஷம்
3: தயவு செஞ்சு கை விடுங்க.
2: நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்.
3: கை விட்டுட்டு சொல்லுங்களேன் பிளீஸ். எனக்கு பிடிக்கல.
2: என்ன பிடிக்கல? நான் தொடர்ந்து உங்களுக்கு பிடிக்கலையா?
0: உங்க எஸ் என் சுரேந்தர்
1: பேசுறேன்.
0: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

நேரம் இரவு 11:48. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகாஹெர்ட்ஸ். காலத்தை வென்ற காவிய கானங்களின் தொகுப்பாய் இது தேனும் பாலும். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தங்கமலை ரகசியம். ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் டி.ஜி. லிங்கப்பா. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் கு.மா. பாலசுப்ரமணியம். பி.சுஷீலாவின் குரலில் பாடல் இதோ.

நேரம் இரவு 11:53. இணைந்திருக்கிறீர்கள், இது உங்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz. இந்த இனிய இரவு வேளையில் காற்றின் நினைவலைகளாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உயர்ந்த மனிதன் திரைப்படத்திற்காக MS விஸ்வநாதன் இசையில் ஒலிக்க காத்திருக்கிறது. பாடல் வரிகளை எழுதியிருக்கிறார் வாலி. பி. சுஷீலாவின் குரலில் பாடல் இதோ

நேரம் இரவு 11:58. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz அலைவரிசையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேனும் பாலும். மீண்டும் தேனும் பாலும் நிகழ்ச்சி நாளை இரவு 11:10 கேட்டு மகிழலாம். இனி நள்ளிரவு 12 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 MHz அலைவரிசை நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.
3: வா வா வா வா வா வா வா வா, கண்ணே வாடா கண்மணி வாடா, பொன்னே வாடா பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா, அன்பே வாடா முத்தம் தாடா.

நாட்டிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தாகணும். ஓடி ஓடி

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: சௌக்கியமா?
1: அவம்மா கண்ணு சௌக்கியந்தா. யானைக்கு சின்ன பூனை போட்டியா? துணிஞ்சி மோதித்தம் பட்டப்பாடு பாத்தியாடு. யாருக்கும் அஞ்சிடாத சிங்கந்தா, உரத்தி பாருங்க மங்கிடாத தங்கந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு சௌக்கியந்தா. என்னம்மா கண்ணு சௌக்கியமா? ஆமம்மா கண்ணு ஃபேன்டாஸ்டிக்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4 மணி. விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேர்கள் கேட்கவிருப்பது திரை இசை பக்தி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக நான் கடவுள் திரைப்படத்திற்காக ஓம் சிவோம் எனும் பாடலை கேட்கலாம். விஜய் பிரகாஷ் அவர்கள் குரலில்.

4:07 நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக திசை மாறிய பறவைகள் திரைப்படத்திற்காக அருள் ஜோதி தெய்வம் எனும் பாடல் எம் பால முரளி கிருஷ்ணா மற்றும் அபயம் பாலம் முரளி கிருஷ்ணா அவர்கள் குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் இசையலையோடு.

0: 4:10 நேர்கள் கேட்கவிருப்பது
1: பொங்கும் மங்கலம். விசூர் V.S. பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வரேச கேட்கலாம். பள்ளிக்கொண்டா P.R. முருகன் அவர்கள் தவில். பதவினி சத்பக்தியு என்ற தியாகராஜர் கீர்த்தனை. சாளக பைரவிராகம் ஆதிதாளம்.

தொடர்ந்து ராஜராஜ ராஜிதே. ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் சாகித்யம், புத்திரிகா ராகம், ஆதிதாளம், திஸ்ரநடை.

விசூர் வி எஸ் பொன்னுசாமி அவர்களின் நாகஸ்வர இசையில் தொடர்ந்து எந்துகு தயராது தோடி ராகத்தில் தியாகராஜர் கீர்த்தனை மிஸ்ரச்சாபதாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. மங்கள இசை

இன்று சக ஆண்டு 1948 ஏஷ்த மாதம் 25 பராபவ வருடம் ஆணி மாதம் 1 2026 ஜூன் மாதம் 15 திங்கட்கிழமை. இனி தொடர்வது நாளொரு குரல்.

மனதார பொய் கூறாது வாழ்பவன் உலக மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் வாழும் சிறப்பை பெறுவான். குறள் எண் 294, அதிகாரம் வாய்மை.

0: மனதார பொய் கூறாது வாழ்பவன் உலக மக்கள் அனைவரது உள்ளங்களிலும் வாழும் சிறப்பை பெறுவான். குறள் எண் 294, அதிகாரம் வாய்மை.
1: நேரம் காலை 4:53. இனி நமது பண்பறையில் இன்று உலக காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் தொடர்கின்றன.

இன்று காலை 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல், 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இளையஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் எஸ் இலக்கியா அவர்கள், 6:15 புதிய காலை, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர், இதில் அறிவிப்புகள் இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் மண் பரிசோதனையின் அவசியமும் அதன் பயன்களும் குறித்து தகவல்கள் வழங்குபவர் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக மண்ணியல் துறை விரிவுரையாளர் ஆர் கமலேஸ்வரன் அவர்கள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் மன்னிப்பள்ளம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் ஆரோக்கிய வயதிற்கான அறிவியலும் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்குபவர் யோகாச்சாரியா ஜே

சினையஞ்சல் 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். இதில் மன்னிப்பள்ளம் ஸ்ரீ வைத்தியநாதர் திருக்கோவில் பற்றிய தொகுப்பு இடம்பெறும். இதனை வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள். 7:30 சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு யோகாவும் ஆரோக்கிய வயதிற்கான அறிவியலும் குறித்த சிறப்பு தகவல்கள் வழங்குபவர் யோகாச்சாரியா ஜே சந்திரசேகர சர்மா அவர்கள். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக 8:02 பாட்டு வேணுமா மதுரை மாவட்ட நேயர்கள் விருப்பத் தெரிவில். காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. காலை 9:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 9:02 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 9:45 வெற்றி பயணம் 12 ஆண்டுகள் மத்திய அரசின் 12 ஆண்டுகால சாதனைகள் குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி. பங்கேற்போர் பேராசிரியர் மற்றும் சமூக சேவகர் முனைவர் ஏ கதலி நரசிங்க பெருமாள் மற்றும் கல்வியாளர் சேவகர் எஸ் ராதாதேவர் அவர்கள். காலை 10:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பமாக. இதில் பங்கேற்கிறார் முனைவர் அலமேலு அவர்கள். 10:30 உலக முதியோர் வன்கொடுமை தடுப்பு சமூக ஆர்வலர் மற்றும் உளவியலாளர் ஐஸ்வர்யா கணேசன் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் விக்னேஷ் அர்ஜுனன் அவர்கள். 11:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. தலைப்பு முதியோர் நம் பெருமை. நண்பகல் 12:00 சிநேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக. 12:50 சிநேகிதியே தொடரும். பிற்பகல் 1:00 வசந்த காலங்கள். 1:45 மாநில செய்திகள் கேட்கலாம் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 பாரதியார் பாடல். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சல். 2:15 தொழில் தாளம். 2:55 வானிலை அறிக்கை கேட்கலாம் சென்னையஞ்சலாக. 3:00 என்சிஆர்டி விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக. 4:02 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 மதுரை பண்பலை 103.3 ஆட்டக்களம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னையஞ்சலாக கேட்கலாம். 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியஞ்சலாக. 6:10 விளக்கேற்றம் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும்.

6:30 மாநில செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 6:40 அந்தி பூக்கள். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக இதனை எழுதியவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட்டு. இரவு 8:00 செய்தி அறிக்கை கேட்கலாம். சென்னை அஞ்சலாக 8:05 பட்டாம் பூச்சிகள். 8:30 அறிவியல் மின்னல். இதில் சிங்கவால் குரங்கு என்ற தலைப்பில் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மதுரை ஃபாத்திமா கல்லூரியின் விலங்கியல் துறை இணை பேராசிரியை முனைவர் ஏ தமிழ்ச்செல்வி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ் அவர்கள். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 9:15 செய்திச் சுடர் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக

இரவு 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10 மணிக்கு பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒலிபரப்பு நிறைவு வரும், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:55 ஆங்கிலத்தில் செய்திகள் நெலியஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:44 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் FM 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz அலைவரிசையிலும் நேயர்கள் கேட்கவிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:05 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் காலை 5:13. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேரம் 5:16 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. நேரம் காலை 5:20 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை.

நேரம் காலை 5:27 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.